சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சரவா நீண்ட வீடுகள் சமூக அடிப்படையிலான சுற்றுலாவுக்கு உகந்த தனித்துவ கூறுகளை கொண்டுள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறினார். அமைச்சின் இல்லவாச ஓம்ஸ்டே திட்டத்திற்கு இணங்க நீண்ட வீடுகள் உலகில் வேறு எங்கும் காணப்படாத பண்பாட்டு அனுபவத்தை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று தொடங்கி அம்பாங் தடத்திற்கான இலகு ரயில் LRT சேவை தற்காலிக முறையில் இயங்கும் என ரேபிட் KL அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனிடையே சான்சவுலி நிலையத்தில் கடந்த வாரம் நிகழ்ந்த விபத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முதன்மை சீரமைப்பு பணி நிறைவடைந்துள்ளது. ஜோஹோர் சிம்பாங் ரங்காமில் நிகழ்ந்த கோர விபத்தில் காயமடைந்த இரு வாகன ஓட்டிகள் இம்மாதம் தொடங்கி நடைமுறைக்கு வந்த வேலைசாரா காயம் திட்டம் SKBBKயின் கீழ் பலன் பெறும் முதல் நபர்கள் ஆவர். 43 வயது உஸ்னிசாம் இஷாமுடன், 22 வயது முகமது அமிரோல் ஆஷிம் மிஸ்னூன் ஆகியோர் சட்டம் 4 கீழ் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ பங்களிப்பாளர்களாக இருப்பதால் அவர்கள் உரிய பலன்களை பெற தகுதியுடையவர்கள் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மலேசிய தேசிய எழுத்தாளர்கள் கழகம் பேனா மலேசிய மடானி நூல் வெளியீட்டு திட்டத்தின் 3 கட்டத்தை தொடங்கியுள்ளது. உள்ளூர் புத்தக இலக்கிய துறையை வலுப்படுத்தும் அதன் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிறந்த உடல் நலத்துடன் இருப்பதாக அவரின் மருத்துவரை மேற்கோள் காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் உடல்நிலை குறித்த கேள்வி அண்மையில் எழுந்ததை தொடர்ந்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து. இங்கிலாந்து அணி அமெரிக்கா வந்தடைந்ததை தொடர்ந்து வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த சூழலில் புளோரிடாவில் தனது முதல் இலகுவான பயிற்சியை மேற்கொண்டு அப்போட்டிக்கான முன்னேற்பாடுகளை தொடங்கியது. வரும் சனிக்கிழமை நியூசிலாந்துக்கு எதிராகவும் அடுத்த வாரம் கோஸ்டாரிக்காவுக்கு எதிராகவும் நடைபெறும் நட்பு முறை ஆட்டங்களுக்கு முன்னதாக பாம் கடற்கரையில் அவணி முகாமிட்டுள்ளது. ஜூன் 13 நாள் கேன்சஸ் சிட்டியில் உள்ள பயிற்சி முகாமிற்கு அவணி இடம் மாறும். உலக கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றாக தாமஸ் துஹோல் தலைமையிலான இங்கிலாந்து அணி கருதப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: வணக்கம். என்ன இந்த பக்கம் மோகன் திரேசா அவங்களோட பேசிட்டு இருக்க, உங்க காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க.
1: ஆமா, அதுவும் இந்த கேள்வி, இந்த உலகத்துல மனிதனாக யாரு பிறந்தாலும் இந்த கடந்து வந்திருக்கவே முடியாது. ஏன்னா உலக மிதிவண்டி தினம் தான் இன்று. உங்களுடைய முதல் மிதிவண்டி அப்படின்றது நினைவு இருக்கான்னு கேட்டா எக்கச்சக்க கதைகள் நமக்கு வரும் மோகன்.
0: ஆமா, நம்ம முதல்ல பயணம் செய்ததே பொதுவா அந்த மிதிவண்டியில தான். சின்ன வயசுல வந்து அதை வச்சுதான் நம்ம வந்து எப்படி பயணம் பண்றது, எப்படி வந்து ஒரு மிதிவண்டி ஓட்டுறது அப்படின்றத நம்ம அப்பதான் கத்துக்குவோம். கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் இருக்கும் இல்லையா. மிதிவண்டி தினம்னால இந்த ஒரு கேள்வி கேட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறோம்.
1: என்ன கேள்வி? பதில் இல்ல மோகன், அவ்வளோ கதைகள் வரப்போது. பொதுவா இப்போ நம்மளுக்கு தன்னம்பிக்கை வர வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீ மிதிவண்டிய ஓட்டி பழகு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மிதிவண்டி. ஆனா விழு, விழுந்தாதான் நீ கத்துக்க முடியும்னு சொல்லிதான் அந்த காலத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க.
0: உண்மைக்குமே அப்படியாங்க. நீங்க மிதிவண்டி ஓட்டும் போது விழுந்து உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துச்சா? ஏன்னா அவங்க பொதுவாகவே சொல்லுவாங்க, இப்ப வீட்டுல இருக்க பெரியவங்களாம், விழுந்துட்டியா, சரி விழு, அப்பதான் தைரியமா ஓட்டுவேன். அந்த மாதிரி தைரியமா ஓட்டுனீங்களா இல்ல விழுந்ததோட சரி அப்படி மிதிவண்டி ஓட்டுறத விட்டுட்டீங்களா? இந்த ரெண்டுல எது நடந்துச்சு அப்படின்றதான் அழைத்து சொல்ல போறீங்க.
1: நீங்க அழைத்து சொல்லலாம் மோகன். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் நினைவுக்கு வருது, பல வீடுகள்ல இன்னும் மிதிவண்டி வந்து நான் ஒரு மிதிவண்டின்னு ஒரு சுயசரிதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஆமா,
1: கண்ணீரோட கதையை சொல்ல போது இப்ப நீங்க தான் அழைத்து எங்க கிட்ட கதை சொல்ல போறீங்க.
0: விழுந்த உடனே தைரியமா ஓட்ட தொடங்கினீங்களா இல்ல விட்டது விட்டதோட போச்சா? அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா இன்றைக்கு உலக மிதிவண்டி தினம், இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்.
1: ஆமா, அதாவது நீங்க விழுந்துதான் இந்த மிதிவண்டி ஓட்ட கத்துக்கொண்டீங்களா, அல்லது அன்னைக்கு ஒரு நாள் நான் முதன் முதல்ல விழுந்தங்க, இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில நான் மிதிவண்டி பக்கமே போலன்னு சொல்றீங்களா?
0: சரி, என்ன கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மோடு முதல் நேரா வந்து சுகுணா வந்திருக்காங்க. சொல்லுங்க சுகுணா, எப்படி மிதிவண்டி ஓட்டுவீங்களா நீங்க?
2: எனக்கு வந்து இப்ப 43 வயசு, எனக்கு பைசைக்கிளே ஓட்ட தெரியாது. ஆனா இப்பதான் ரீசனா நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட்.
1: சரி, நீங்க இது முதல்ல காரணம் சொல்லுங்க, ஏன் நீங்க இந்த சைக்கிள் ஓட்ட கத்துக்கல, மிதிவண்டி ஓட்ட
0: வருஷமா ஏன் அது ஓட்டவே இல்ல?
2: ஏன்னா வந்து சின்ன வயசுல ரொம்ப வந்து செல்லப்பில்ல, என் அப்பா வந்து நான் கீழே விழுந்துரும் பயத்துல வந்து என்னை ஓட்ட விடல.
1: அந்த ரகத்துல வளர்த்திருக்காங்க உங்களை.
2: எனக்கு 3 அண்ணன் 1 அக்கா இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஓட்டுவாங்க. எனக்கு வந்து ஓட்டணும் ஆசை, ஆனா வந்து எங்க விழுந்துரும் பயம் வேற. அதனால எங்க அப்பா வந்து வேண்டாமா நீ பைசைக்கிள் ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு.
0: இத்தனை வருஷம் கடந்து எப்படி உங்க ஆசையை கணவர்கிட்ட சொன்னீங்களா?
2: என் ஹஸ்பண்ட் சொல்லிருக்க எனக்கு பைசைக்கிள் ஓட்ட ஆசை. அப்புறம் என் பிள்ளைங்களை ஓட்டு கத்துக்கிட்டாங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்களும் ஓட்டு கத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து அவங்க ஓட்டு மாதிரி ஏக்கமா இருக்கும், ஏன் நம்ம ஓட்ட தெரியலையே.
1: சரி சொல்லுங்க, 43 வயதுல மிதிவண்டியை மிதிக்கும் போது எப்படி இருந்துச்சு அனுபவம்? முதல் நாள்
2: நல்லா இருந்துச்சு. முதல் ஆம்சில் வந்து அதை சொன்னாரு, போக்கஸ் ஆயிருங்க, ரோட பார்த்து போக்கஸ் ஆயிருங்க சொல்லிட்டேன்னா. நான் விழுவே இல்லை.
1: அதான் பக்கத்துல கணவர் இருக்காரு, நீங்க விழுந்த தாங்கி பிடிக்கிறதுக்கு கணவர்
0: இருக்காரு.
1: ஒரே சிரிப்பு வேற உங்களுக்கு. உங்களை வந்து மிதிவண்டி பழக சொன்னா, நீங்க பாருங்க மிதிவண்டி காதல நீங்க உருவாக்கி இருக்கீங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்று நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
1: இன்று உலக மிதிவண்டி தினம், அதனால உங்களுக்கு இந்த மிதிவண்டி கற்றுக் கொடுக்கும் போது இப்படிதான் சொல்லி கற்றுக் கொடுத்தாங்களா? அட, விழுந்தா பரவாயில்லைங்க, விழுந்தா மட்டும்தான் உன்னால வந்து இந்த மிதிவண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி கொடுத்து நீங்க ஓட்டுனீங்களா இல்ல? அதுதான் உங்களுக்கு கடைசி நாளா இருந்ததா?
0: சொல்லுங்க, கண்ணன் வந்திருக்காரு, என்ன நிலவரம் கண்ணன்?
2: ஒரு 9 வயசுல நடந்தது. பின்னாடி மண்ண வந்து அந்த நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி.
1: ஆமா ஆமா.
2: அதுல நான் ஏத்திக்கிட்டு என்னோட மச்சான் இருக்காரு, அவரை ஏத்திக்கிட்டு சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு அது ஓட்ட ஓட்ட ஓட்ட ஓட்ட அந்த வேகம் ஏறி ஏறி ஏறி வளவு வந்ததை கவனிக்கல. அதே வேகத்துல வளவை எடுத்து போய் ஒரு சீனா ஒரு வீடு அந்த பாசியில மோதி ரெண்டு பேரும் அள்ளூர்ல உளுந்து.
0: ஐயோ,
2: அள்ளூர்ல அந்த முன்னுக்கு டயர் கழட்டிட்டு வந்துருச்சு. உள்ளுக்கு சீனவங்க கத்திக்கிட்டு ஓடையாறாங்க வெளியே. நான் என்ன பக்கம் ஒரு தோல்ல சைக்கிளை தூக்கிட்டு ஒரு கையில டயரை தூக்கிட்டு ஓடுறேன். மச்சான் சுடர், சுடர்மணி, சுடர் ஏஎஸ்பி, அவர் இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாரு.
0: அவர் இப்ப விழுந்தவர் ஏஎஸ்பி ஆயிட்டாரா?
2: ஏஎஸ்பியா?
1: சரி, அவரு கொண்டு கவிழ்த்தவர் என்னவா இருக்கிறாரு?
2: நான் வந்து மேனேஜரா இருக்க ஒரு ஒரு தனியார்.
1: நல்லா இருக்கு. அதாவது வீட்டுல அவங்க கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சிட்டீங்க, வீட்டுல என்ன சொல்லி சமாளிச்சீங்க?
2: வீட்டுல டயர் எடுத்து போட்டுட்டுதான் அப்பா பாத்துட்டு சொன்னாரு, இதுக்கு மேல இது தேராது, பசிபூர்வல குடுத்துருவோம்ட்டாரு.
0: சரி, இப்ப விழுந்த பிறகு ஒரு தைரியம் வந்துச்சு, அடுத்து நம்ம ஓட்டணும் அப்படின்னு.
2: ஆமா, அதோட திரும்ப நானே சொந்தமா சைக்கிள் தேடி வாங்கி அது அந்த மவுண்டன் பைக் ஓட்டுனேன்.
0: சரி, கண்ணன் இப்படி சொல்லிருந்தாருங்க, அங்க விழுந்த அந்த நொடி வந்து அவருக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுத்தது. அடுத்து ஒரு மிதிவண்டி நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
1: இந்த மிதிவண்டியும் வாழ்க்கையும் ஒரு அந்த வாழ்க்கை அப்படி சக்கர மாதிரி சுழன்று கொண்டே போறல. அடிப்படையில ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா அது மிதிவண்டியில இருந்து ஆரம்பிக்குது.
0: முன்னெல்லாம் பாருங்க, நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கு போகிறதா இருக்கட்டும், ஏன் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம வேலைக்கு போறப்ப கூட மிதிவண்டியில பயணம் செஞ்ச அந்த அனுபவம் நிறைய நமக்கு ஞாபகம் இருக்குல்ல?
1: ஆமா, அதாவது ஒரு வீட்டுல ஒரு மிதிவண்டி இருந்தா, ஏய் அவங்ககிட்ட மிதிவண்டி எல்லாம் இருக்கு பாருங்க, புதுசா வச்சிருக்காங்க, அப்பளோ ஒரு ஆச்சரியமா பார்த்த காலம் மோகன்.
0: சரி, உங்க வீட்டு கதைகளையும் எங்களோட அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: விக்டர் பிராங்கல், நம்ம எதிர்பார்க்காத கற்பனை பண்ணாத அளவுக்கு சில விஷயங்கள் சூழ்நிலையில வந்து கடந்து வந்திருக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் தான் தேர்வு செய்யும், அதாவது முடிவு செய்யும் நம் சக்தி இருக்கிறது. அந்த இடத்துல தான் நம்மளோட நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை அடையக்கூடிய இடமாகும். அதாவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அது பயிற்சி செய்யறோமோ அது நம்மளோட நினைவாற்றலை வலிமைப்படுத்தும். இது சொந்த நலனுக்காக அமைதி உள்ள இடம் அல்ல. உங்களோட எதிர்வினைகளை தேர்வு செய்யும் அளவுக்கு நீண்ட நேரம் இடைநிறுத்தும் திறன். அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நீங்க தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து அந்த விஷயத்துக்கு தேர்வு செய்யறதுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட தேர்வு செய்யறதுக்கோ உள்ள முடிவு செய்யறதுக்கோ உள்ள இடம், இதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். உடனடியாக பதில் சொல்லாம உங்களோட வேலை செய்யற சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாங்க. அந்த மின்னஞ்சல் தான் உங்களுக்கு தூண்டுகோள். அந்த மின்னஞ்சலுக்கு நீங்க எதிர் பதில் சொல்றதுதான் உங்களோட எதிர்வினை. இதுக்கு நடுவுல வந்து இடையே உள்ள இடம் நேரம் இருக்கிறதுல அதுவே உங்களோட லேபரட்டரி மாதிரி. இந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்னா, பதில சொல்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குது, நான் என்ன பதில் கொடுத்தா என்னோட நலன்களுக்கும் என்னோட நோக்கத்துக்கும் நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துக்கும் எது எனக்கு வந்து நல்லதா அமையுமோ அதை வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலோட மறுபடியும் அந்த எதிர்வினை பதில கொடுக்கறது. இது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யணும். இந்த இடை நிறுத்தத்தை எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அந்த இடம் அவ்வளவு அகலமாகும். இந்த இடம் அகலமாக ஆக நீங்கள் வைத்திருக்கும் சக்தியும் அதிகமாகும். வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முடிவு செய்யறதுக்குள்ள விதவிதமான வாய்ப்புகள் நம்மளுக்கு உண்டு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, உடனடியாக ஒரு முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு சிந்திக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் எப்போதுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு முடிவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 60 வினாடிகள் நிறுத்தி உங்களுடைய நினைவாற்றல் சக்தியை பயன்படுத்தி பதில் சொல்றேன்.

0: வணக்கமினலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு உலக மிதிவண்டி தினம், அதனால அந்த மிதிவண்டிகள் குறித்து நம்ம பேசுறோம். எல்லாருக்குமே வந்து மிதிவண்டி அப்படின்னாலே ஒரு சின்ன வயசு வாழ்க்கைக்கு அது அதிகமாக ஞாபகப்படுத்தும். இப்போ எத்தனை பேர் வந்து நம்ம பயணிக்கிறாங்கன்னு தெரில. உடல் ஆரோக்கியம் இது ஒரு ட்ரெண்டாக போகுது அப்படின்றதுக்காக பலரும் வந்து இதில் ஈடுபடக்கூடும். ஆனால் சின்ன வயசும் நம்ம மிதிவண்டியும் பிரிக்கவே முடியாது.
1: ஆமா, ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து அடிப்படையில் தன்னம்பிக்கையை விதைக்கிறதுக்காகவே அப்பா அம்மா வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த மிதிவண்டியை தான் முதல் மிகப்பெரிய வாகனமா நம்ம கண்களுக்கு கொடுத்திருக்காங்க. முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நாடு. டென்மார்க்ல வந்து சைக்கிள் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு சைனா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல இன்னமும் சைக்கிள் வந்து முதன்மை ஒரு போக்குவரத்து
0: பெரும்பாலும் மிதிவண்டியில போகக்கூடிய ஒரு சூழல் அதிகமா ஏற்படும் போது இந்த மாதிரி எரிபொருள் பயன்பாடு குறைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அப்புறம் காற்று மாசு வந்து குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி மிதிவண்டி அப்படின்றது அப்போ பயன்படுத்துறது தான், இப்ப வரைக்கும் அதனுடைய பயன்பாடு
2: என்ன கலர்ல இருக்கும் எனக்கு எட்டுமான்னு ஒரே கற்பனை. சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவரு திருக்கோயிலிருந்து பெல்லு அடிச்சுக்கிட்டே வராரு. பெல்லு சத்தம் கேட்டதும் வீட்டுல இருந்து எந்திரிச்சு ஓடுறேன். தட்டிக்கிட்டே சைக்கிள் பின்னாடியே ஓடினேன். கொஞ்ச நாள் தள்ளிக்கிட்டே தெருவில் ஓடுவேன். அதுக்கப்புறம் காலில் உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு படல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம். குரங்கு படல் அடிச்சுக்கிட்டே கடைக்கு போறது, கடை வீதிக்கு போறது, விளையாட போறது. வார கணக்கா குரங்கு படல் அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து எங்க தெருவில் ஒருத்தர் மேல உட்காந்து ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னாரு. எனக்கு பயம், ஏறவே மாட்டேன்ட்டேன். நான் புடிச்சுக்கிறேன்டா விழமாட்டேடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைக்கிள் சைக்கிள் சைக்கிள் தான்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. இன்றைக்கு உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்படுகின்றது. அதனால இன்றைய வணக்கம் இன்னல் அதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வந்தா நிறைய நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அதுல மிதிவண்டி ஓட்டுறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது.
1: இந்த மிதிவண்டி ஓட்டுவதனால மோகன், அடிப்படையில ஒருவருக்கு அவங்களோட இருதயம் இருக்கு இல்லையா, இத வந்து ரொம்ப ஆரோக்கியமா வைத்துக் கொள்றதுக்கு பொதுவா யாரெல்லாம் இந்த உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள வந்து இந்த உடற்பயிற்சி நிபுணர்கள் சொல்றது, நீங்க சைக்கிளிங் பண்ணுங்க, நீங்க மிதிவண்டி இந்த பயிற்சி நீங்க வந்து ஓட்டினா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இன்று உலக மிதிவண்டி தினம் அப்படின்றதுனால முதல் மிதிவண்டி வந்து 1817 ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் ட்ரேஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.
0: அவரு பாருங்க,
1: கண்டுபிடிச்சிருக்காரு. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம மிதிவண்டி ஓட்டினால் மட்டும் 600 to 800 வரைக்குமான கலோரியை வந்து எரிக்க முடியும்.
0: இதுல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மன உளைச்சலை குறைப்பதற்கான ரொம்ப அழகான ஒரு வழி, முக்கியமான ஒரு வழி இந்த வந்து இந்த மிதிவண்டி ஓட்டுறது. இப்ப பலருக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாளலாம். இன்னொன்னு வந்து நம்ம மிதிவண்டி ஓட்டுறதுனால நமக்கு தூக்க பிரச்சனையும் வந்து அது சரிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் இதை பற்றி மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, தொடக்கத்தில் உங்ககிட்ட நாங்க சொன்ன மாதிரி தாங்க, இந்த எப்படி இந்த மிதிவண்டியோட சக்கரம் அப்படியே வந்து வட்டமா இருக்கும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் வட்டமா இருக்கு, சுழன்ற மாதிரி சுழந்துகிட்டே இருக்கணும். நீங்க வந்து சுறுசுறுப்பா இருக்கணும், புத்துணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய அந்த தேர்வுல மிதிவண்டியை சேர்த்துக்கங்க.
0: பல பேருடைய வீட்டுக்கு எல்லாம் போட அந்த பழைய மிதிவண்டிகள் எல்லாம் வைத்திருப்பாங்க,
1: தாத்தா பாட்டி எல்லாம் பயன்படுத்திருப்பாங்க.

0: அந்த பெருசா இருக்குமே பின்னாடி,
1: அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் அவங்க பயன்படுத்தின மிதி வண்டி கூட அப்படியே வச்சிருப்பாங்க ஒரு ஓரம். அதனால வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி. ஆனா என்னதான் இருந்தாலும் நெடுஞ்சாலைகள்ல எல்லாரும் சொல்ற மாதிரி விதிமுறைகள் சில விஷயம் இருக்கு, அதை பின்பற்றிதான் நம்ம இதை ஓட்டணும். அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, எங்க அந்த தடம் இருக்கோ அங்கதான் நீங்க மிதி வண்டி ஓட்டணும். தவிர தடம் இல்லாத இடத்துல ஓட்டி யாருக்கும் சிக்கலை ஏற்பட.
1: நிறைய இந்த பூங்காக்கள், நீங்க அந்த தமன் தித்தி வாங்க பக்கம் எல்லாம் போனீங்கன்னா
0: த்ரீசா,
1: நிறைய மிதி வண்டி இருக்கு,
0: இடம் இருக்கு.
1: நீங்க அங்க வாடகைக்கு எடுத்து கூட நீங்க வந்து பயணம் செய்யலாம். நிறைய பூங்காக்கள்
0: அரசாங்கம் பொது போக்குவரத்து குறிப்பாக இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தணும் ஊக்கமும் கொடுக்கறாங்க. அதனால நாம முடிந்த அளவுக்கு பயன்

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலஃபம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 709 7199.
0: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: சசிதர் ஜான் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம், இன்னும் பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுது இன்னும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரி, பள்ளி விடுமுறை என்றாலே நிறைய திட்டங்கள் நம்மளுடைய செல்லங்கள்லாம் வைத்திருப்பாங்க மோகன். அதுல குறிப்பாக இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெளிநாடுகளுக்கு பயணம் அப்படின்னு சொல்லும் போது சரி கொஞ்சம் தவிர்த்து விட்டு நம்ம உள்நாட்டிலேயே சுற்றி பாக்குறதுக்கு அவ்வளோ நல்ல நல்ல வரலாறு பூர்வமான இடங்கள்லாம் இருக்கு.
0: சின்ன வயசுல வந்து நம்மளுடைய பள்ளி விடுமுறை அப்படி இருந்தா அந்த வீட்டுல அந்த கார்ட்டூன் எல்லாம் பார்ப்போம் இல்லையா.
1: ஆமா,
0: கார்ட்டூன் எல்லாம் மறக்கவே முடியாது. அந்த பொப்பாய் இருக்கும்,
1: டாம் அண்ட் ஜெரி,
0: அப்புறம் இந்த டிஸ்னி இந்த மிக்கி மவுஸ், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம் தான். இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் அப்படிதான், ஏன்னா பெற்றோரோட கையில தான் இருக்கு. அவங்களுடைய இந்த பள்ளி விடுமுறையை எப்படி வந்து அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமா மகிழ்ச்சியா செலவழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்றது பெற்றோர்கள் கையில ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு.
1: அதனால இந்த இப்ப நீங்க இந்த கார்ட்டூன் சொல்றீங்களா மோகன், இந்த கார்ட்டூன் இப்ப அதுவே ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்கணும் அதை வைத்து ஏறக்கூடிய அவங்க எந்த ஏரா எந்த காலகட்டத்தில் உள்ளவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இப்பெல்லாம் வந்து
0: அற்புதமான
1: ஒரு வாய்ப்பு. அதாவது ஒருவேளை இந்த டிஸ்னி லைன் அப்படின்னு சொன்னா பிடிக்காத குழந்தைகள் இருக்கவே மாட்டாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு இதுல பங்கு எடுக்கணும். ஏன்னா நிறைய காட்சிகள்லாம் அந்த பெரிய பெரிய இசை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க. இப்ப வந்து ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் என்ன செய்திருக்காங்கன்னா, மலேசியால இந்த ஜூன் மாதம் 2021 வந்து ஒரு பட்டறை வந்து வைக்கிறாங்க. என்னன்னா அந்த நடன கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்களா,
0: இந்த
1: மினி மவுஸ் மிக்கி மவுஸ் எல்லாம் ஆடும் இல்லையா, அது மாதிரியான நடன கலைஞர்களுக்கான ஒரு தேர்வை வந்து மலேசியாவில வைக்கிறாங்க.
0: உலக அளவில் பார்த்தா ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒன்று. தற்போது இப்போ களத்துல இறங்கி இருக்கோம் நிறைய இந்த ஆசிய நாடுகள், குறிப்பா ஆசியாவில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து நாங்க இந்த முக்கியமான இந்த தேர்வு வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஹாங்காங் போயிட்டோம், ஜப்பான் போயிட்டோம், தைவான் போயிட்டோம், பிலிப்பைன்ஸ் போயிட்டோம், சவுத் கொரியா வரைக்கும் போயிட்டோம், அடுத்து மலேசியாவுக்கு வந்திருக்கோம். அதுவும் இந்த மாதம் தான் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால யாருக்கெல்லாம் திறமை இருக்கு, நீங்க நல்லா நடனம் ஆடுவீங்க இல்ல பன்முக திறமையாற்றல் கொண்டவங்களா இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இதுல ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னா மோகன், இவங்க இந்த முறை இந்த தேர்வுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்களையும் கொண்டு மிக்க பெரிய ஒரு மேடை நிகழ்ச்சியை இசை நிகழ்ச்சியை கொண்டாட்டமா செய்ய போறாங்க. அப்போ இது வந்து நம்ம நாட்டில இருந்து உலக அரங்குல வாய்ப்பை தேடி கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு உண்மையான வாய்ப்பு. அதனால பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வாய்ப்பு.
0: ஒரு சிறிய நினைவூட்டல் தாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னல்

0: இன்று தொடங்கி அம்பாங் தடத்திற்கான இலங்கை ரயில் சேவை தற்காலிக முறையில் இயங்கும். ஜோஹர் சட்டமன்றம் கலைப்பு, தேர்தல் ஆணையம் விரைவில் சிறப்பு கூட்டத்தை நடத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். சரவா நீண்ட வீடுகள் சமூக அடிப்படையிலான சுற்றுலாவுக்கு உகந்த தனித்துவ கூறுகளை கொண்டுள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறினார். அமைச்சின் இல்லவாச ஹோம்ஸ்டே திட்டத்திற்கு இணங்க நீண்ட வீடுகள் உலகில் வேறு எங்கும் காணப்படாத பண்பாட்டு அனுபவத்தை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். பண்பாட்டு பாரம்பரியத்தை காப்பது மட்டுமின்றி சமூக சுற்றுலாவை மேம்படுத்துவதன் மூலம் தங்குமிடங்கள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவு, கலாச்சார நிகழ்ச்சிகள், பிற நடவடிக்கைகள் ஊடாக உள்ளூர் மக்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இன்று தொடங்கி அம்பாங் தடத்திற்கான இலகு ரயில் LRT சேவை தற்காலிக முறையில் இயங்கும் என ரேபிட் KL அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனிடையே சான்சவுலி நிலையத்தில் கடந்த வாரம் நிகழ்ந்த விபத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முதன்மை சீரமைப்பு பணி நிறைவடைந்துள்ளது. இனி புத்ரா ஹைட்ஸ்க்கும் கிழக்கு செந்துலுக்கும் இடையே மாற்று ரயில் இல்லாமல் வழக்கமான பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த தற்காலிக நடைமுறையின் கீழ் பயணம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக உதவி பணியாளர்கள் முதன்மை நிலையத்தில் தொடர்ந்து பணியில் இருப்பர் என்றும் ரேபிட் KL தெரிவித்துள்ளது. நீண்ட விடுமுறைக்கு பிறகு இன்று தொடங்கி பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோஹர் சிம்பாங் ரங்காமில் நிகழ்ந்த கோர விபத்தில் காயமடைந்த இரு வாகன ஓட்டிகள் இம்மாதம் தொடங்கி நடைமுறைக்கு வந்த வேலைசாரா காயம் திட்டம் SKBBK-யின் கீழ் பலன் பெறும் முதல் நபர்கள் ஆவர். 43 உஸ் நிசாம் இஷாமுடேன், 22 முகமது அமிருல் அசிம் மிஸ்னும் ஆகியோர் சட்டம் 4-ன் கீழ் சமூக பாதுகாப்பு அமைப்பு பிரிகேசோ பங்களிப்பாளர்களாக இருப்பதால் அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் மருத்துவ விடுப்பு, நிரந்தர செயலிழப்புக்கான பலன்களை பெற தகுதியுடையவர்கள் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே உஸ் நிசாமிற்கு தோள்பட்டையிலும் கையிலும், முகமது அமிருலுக்கு வாயிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப வரம்பற்ற சிகிச்சை, மறுவாழ்வு உபகரணங்கள் ஆதரவை பெற அவர்கள் தகுதி பெற்றுள்ளதாக பெர்கேசோ தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீ டாக்டர் முகமது அசுமான் அசீஸ் முகமது குறிப்பிட்டுள்ளார். மலேசிய தேசிய எழுத்தாளர்கள் சங்கம் பேனா மலேசிய மடானி நூல் வெளியீட்டு திட்டத்தின் 3 கட்டத்தை தொடங்கியுள்ளது. உள்ளூர் புத்தக இலக்கியத்துறையை வலுப்படுத்தும் அதன் தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. இந்நிலையில் எழுத்தாளர்கள் இன்று தொடங்கி December 31 வரை நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், மேடை நாடகங்கள், வாழ்க்கை வரலாறு, நினைவு குறிப்புகள், பயணக் கட்டுரைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான படைப்புகளை சமர்ப்பிக்கலாம் என பேனா தலைவர் டாக்டர் முகமது சல்லே ரஹாட் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ள 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் இந்த 3 கட்ட முனைப்பு தொடர்வதாகவும் அவர் கூறினார். ஜோஹர் சட்டமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பான அறிக்கை நேற்று தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரப்படியாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை மாநில சட்டமன்ற தலைவர் டாக்டர் முகமது புவாட் ஜர்காஷி உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கிய தேதிகளை நிர்ணயிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளது. வேட்புமனு தாக்கல், வாக்களிப்பு நாள் உள்ளிட்ட தகவல்கள் இக்கூட்டத்திற்கு பின் வெளியிடப்படும். மற்றொரு நிலவரத்தில் ஜோஹர் மந்திரிபசார் ரத்து ஆன் ஆபீஸ் காசி மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இம்மாதம் 22 திட்டமிடப்பட்டிருந்த அதன் ஒருநாள் சிறப்பு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை டாக்டர் முகமது புவாட் ஜர்காஷி உறுதிப்படுத்தினார். முன்னதாக May 29 ஜோஹர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு அச்சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அதிகாரப்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணிப்பாளர்களுக்கான அடையாளம். இளம், மதம், அரசர்,
3: 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பீர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிறந்த உடல் நலத்துடன் இருப்பதாக அவரின் மருத்துவர் தெரிவித்துள்ளதை மேற்கோள் காட்டி AFP குறிப்பிட்டுள்ளது. அவர் உடல்நிலை குறித்த கேள்வி அண்மையில் எழுந்ததைத் தொடர்ந்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் உடல்நிலை குறித்த தணிக்கை மேற்கொள்ளப்பட்ட வேளை அவர் ஆரோக்கியத்தோடு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவரின் மருத்துவ நிர்வாகியான மேமெட் ஆஸ் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 80 வயதை எட்டும் டிரம்ப் உடல் எடை குறைக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் விவரித்தார். கனடாவும் மெக்சிகோவும் வட அமெரிக்காவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நீட்டிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளன. அந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்க வேண்டும் என்றும் அவை கேட்டுக்கொண்டுள்ளன. அந்த ஒப்பந்தம் அவ்விரு நாடுகளுக்கும் இன்றியமையாதது. ஏனெனில் அமெரிக்கா அவற்றின் முக்கிய வர்த்தக பங்காளியாகவும் முறையே 75-80 விழுக்காட்டு ஏற்றுமதிக்கு பங்களிப்பதாகவும் கனடா வர்த்தக அமைச்சர் டொமினிக் லிப்லாங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக நிகராளி ஜெமிசன் கிரேருக்கும் மெக்சிகோ பொருளாதார அமைச்சர் மர்சிலோ எட்பரடுக்கும் இவ்விவகாரம் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பெனின் புதிய அதிபர் ரொமால்ட் வடக்னி அண்டை நாடுகளான நைஜருக்கும் பக்கினா பசோவிற்கும் அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். இது அந்நாட்டிற்கும் ராணுவ தலைமையிலான மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் தணிந்து வருவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. 2023 ஜூலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு தனது பாரம்பரிய நட்பு நாடான பிரான்சுடனான உறவை துண்டித்துக் கொண்ட நைஜரின் ராணுவ தலைவர்கள் அந்நாட்டை நிலைக்குலைய செய்யும் நோக்கம் கொண்ட பிரெஞ்சு தளங்களுக்கு பெனின் அடைக்கலம் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய பின்னர் அந்நாட்டுடனான எல்லையை மூடினர். சில்லி காவல்துறையினர் ட்ரேண்டி அரகுவா கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் 19 வெனிசுவலா நாட்டினரை கைது செய்துள்ளனர். மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட குறைந்தபட்சம் $80 பில்லியன் பண மோசடியை அவர்கள் மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெனிசுவலா மையமாக கொண்டு பல லத்தீன் அமெரிக்க நாடுகளில் செயல்படும் ட்ரேண்டி அரகுவா கும்பல் ஆள் கடத்தல் வன்முறை அதிகரிக்க செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. இங்கிலாந்து அணி அமெரிக்கா வந்தடைந்ததை தொடர்ந்து வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த சூழலில் புளோரிடாவில் தனது முதல் இலகுவான பயிற்சியை மேற்கொண்டு அப்போட்டிக்கான முன்னேற்பாடுகளை தொடங்கியது. வரும் சனிக்கிழமை நியூசிலாந்துக்கு எதிராகவும் அடுத்த வாரம் கோஸ்டாரிக்காவுக்கு எதிராகவும் நடைபெறும் நட்பு முறை ஆட்டங்களுக்கு முன்னதாக பாம் கடற்கரையில் அவ்வணி முகாமிட்டுள்ளது. வரும் 13ஆம் நாள் கேன்சர் சிட்டியில் உள்ள பயிற்சி முகாமிற்கு அவ்வணி இடம் மாறும். 2026 உலக கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றாக தோமஸ் துஹோல் தலைமையிலான இங்கிலாந்து அணி கருதப்படுகிறது. நிறைவாக பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் செக் குடியரசின் இளம் வீரர் ஜெக் மென்சிக் பிரேசில் இளம் விளையாட்டாளர் ஜாவோ ஃபோன்சிகாவை வீழ்த்தினார். 20 வயது மென்சிக் 6-4, 6-3, 7-6 என்ற செட்களில் வெற்றி பெற்றார். உலகத்தர வரிசையில் 27ஆம் நிலையில் உள்ள அவர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வெரஸுடன் பொருத உள்ளார். இன்று தொடங்கி அம்பாங் தடத்திற்கான இலகு ரயில் சேவை தற்காலிக முறையில் இயங்கும். ஜோஹர் சட்டமன்றம் கலைப்பு. தேர்தல் ஆணையம் விரைவில் சிறப்பு கூட்டத்தை நடத்தும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: புதன்கிழமை உங்கள் காலை பொழுது தினம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மோகன் த்ரேசா இன்றைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோங்க.
1: விடுமுறை இருந்தீங்கன்னா அந்த விடுமுறையை இன்னும் மகிழ்ச்சியா நீங்க கழிக்கலாங்க. ஏறக்குறைய இன்று புதன் வியாழன் வெள்ளி தான் மோகன், அதற்கு பிறகு அடுத்த திங்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும் இல்லையா. அதனால இருக்கிற இந்த பொழுதை எவ்வளவு நீங்க உல்லாசமா உற்சாகமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருங்க.
0: நேற்றைய தினத்தோட விடுமுறை ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் மலேசியர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன யோசிப்பாங்கன்றது ஒரு அளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்க
1: முடியுது. என்ன யோசிப்பாங்க,
0: என்ன யோசிப்பாங்க, கடந்த வாரம் என்ன பொது விடுமுறை எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நெரிசல் அதிகம் இருக்கும். அப்போ விடுமுறை எடுக்காதவர்கள், அப்போ வேலை செஞ்சவங்களா, அப்ப மீண்டும் இன்றையிலிருந்து விடுமுறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. அதனால உங்கள் பயணம்
1: அதாவது திங்கள் செவ்வாய் புதன் அவங்களுக்கு அந்த விடுமுறை வந்துட்டுனா இந்த இரண்டு நாட்கள் எஞ்சி இருக்கு இல்லையா, அதை விட்டு வைக்கணும். நமக்குதான் வருடாந்திர விடுமுறைகள் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்த்து எடுத்து அந்த ஒரு வாரமும் அது முழுமையான ஒரு விடுமுறை ஆக்குற இந்த திறமை எல்லாம் யாருகிட்ட இருக்கு சொல்லுங்க.
0: நல்லபடியா இருக்கட்டும், நல்லபடியா அமையட்டும். யாரெல்லாம் வேலைக்கு மீண்டும் வந்திருக்கீங்களோ மனசெல்லாம் பாத்துக்கோங்க. விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து தனுஷ் மற்றும் சுப்லாஷினி பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: மலேசியர்கள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமா புத்தகம் வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தக வாசிப்போரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு, அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றது அண்மையில வெளியிடப்பட்ட ஒரு தரவு ஒன்னு காட்டுதுங்க.
2: இதற்கிடையில பிரதமர் கூட இந்த அனைத்துலக கோலாலம்பூர் புத்தக கண்காட்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொருவருமே வந்து இந்த புத்தகம் வாசிக்கணும், அது உங்களை நல்ல சிந்தனையாளர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது இல்ல வாழ்க்கையில அதை நல்ல மாதிரி மதிப்பீடு செய்யறதுக்கு இந்த வாசிப்பு பழக்கம் வந்து துணையா இருக்கும். அதனால மலேசியர்கள் இன்னும் அதிகமாய் புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலயா என்னவான்னு தெரியல, ஆனா இந்த முறை வரலாற்றையே கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கின்றது. இந்த கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சியில முதல் 4 நாட்கள்ல மட்டும் மோகன் 10,12,138 பார்வையாளர்கள் வந்து அதுல பங்கெடுத்து சாதனை படைச்சிருக்காங்க.
1: அவ்வளவு பேர் வந்திருக்காங்க,
2: இந்த 4 நாட்கள்லயும் வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, ஏறக்குறைய 1,800 இந்த முகப்பிடங்கள், புத்தக கடைகள் எல்லாம் புத்தகங்களை வைக்கிறாங்க. நிறைய தரமான புத்தகங்களை மலிவாலா வாங்கலாம். ஆனா என்ன கணிச்சிருந்தாங்க அப்படின்னா, நீண்ட விடுமுறை வருது, அதனால எல்லாருமே வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பி இருப்பாங்க. இந்த முறை இது சவால் மிகுந்த ஒரு தருணத்துலதான் இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அந்த சவாலையும் எப்படி உடைச்சிருக்காங்க பாத்தீங்களா?
1: 7ஆம் தேதி வரையிலும் இந்த ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்றது இருக்கும். காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணா போகலாம். புத்தகங்களை நிறைய புத்தக கண்காட்சி நீங்க பாக்கலாம், புத்தகங்களையும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்றத மீண்டும் நினைவுபடுத்துறோம். ஏன்னா பிள்ளைங்களும் வீட்டுல இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு தருணத்தையும் அவங்க பயன்படுத்திக்கலாம்.
2: ஏன்னா இது போன்ற இடங்கள்ல தான் ஒட்டுமொத்தமா பல நாள் நம்ம தேடிட்டு இருப்போம், பல வருஷங்களா தேடிட்டு இருந்த புத்தகங்கள் அங்க கிடைக்கும். அதுவும் ஆக அந்த கடைசி நாட்கள்லாம் இருக்குல்ல,
1: ஆமா,
2: புத்தக மலிவு
1: கழிவுலாம் இருக்கும்.
2: ஆமா, மறந்துடாது.
1: சரி, இணைந்திருங்கள், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இது வணக்கம் மின்னல்.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: வணக்கம். இந்நிலையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இப்ப வேலை வாய்ப்புகள்னு வரும்போது திரிசா, இதை பற்றி ஒரு விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்போ வெளிநாட்டுல வேலை செய்யணும், அதுக்கான சில வாய்ப்புகள் வரும்போது அது எந்த அளவுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட வேலை, அது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சரியான ஒரு நிறுவனமா, இதெல்லாமே கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு நினைவுறுத்தல், ஒரு வலியுறுத்தல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க, இதனுடைய விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு
1: இருக்காங்க. பொதுவாக மோகன், இப்ப வெளிநாடுகள்ல வேலை இருக்கும்போது நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை செய்து அப்புறம் நாட்டுக்கு திரும்பி நம்ம குடும்பத்தோட செலவிடலாம், இப்பெல்லாம் திட்டம் இருக்கும். ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெகு விரைவில் வந்து நீங்க வந்து மிக கணிசமான ஒரு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பணம் கேட்பாங்க. இல்லன்னா சரி பரவாயில்லைங்க, நீங்க வந்து வெறும் விமான அந்த டிக்கெட்டுகள் மட்டும் எடுத்து நீங்க வந்து சேர்ந்தா மட்டும் போதும் இந்த தொகையோட, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். சமீபத்தில் கூட பொந்தியன் ஜோஹர்ல வந்து 20 வயதுடைய ஒரு இளைஞர் என்ன செய்திருக்காருன்னா, அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து பயங்கரமா USD வந்து டாலர்ல உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் சொல்லி அவர் வந்து சிங்கப்பூருக்கு அழைச்சிருக்காங்க. அவர் இங்கிருந்து அங்க போய் இறங்கிட்ட பிறகு அங்க போய் பார்த்தா யாருமே காணும், அவர் செலுத்துற அந்த முன்பணம் எல்லாமே காணாமல் போயிருச்சு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இது குறித்து பிரதமர் சொல்லியிருக்காரு, ஏமாந்து போகாதீங்க, நீங்க நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா தூதரகங்கள் வாயிலாக உறுதி பெற்று விட்டு உண்மையிலேயே அந்த இடத்துல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்றத உறுதிப்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்காரு.
0: ஆமா, தூதரகங்கள் வாயிலாக மட்டுமே நீங்க வந்து இப்ப வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் மூலமா தான் நீங்க வந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகரத்துல வந்து ஏற்படுத்தும். ஏன்னா சில சமயங்கள்ல தான் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம டிக்கெட் அனுப்புறோம், நீங்க வந்துருங்க, நல்ல ஒரு சம்பளம் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் சொன்னா நீங்க எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிராதீங்க. ஏன்னா மோசடி சம்பவங்கள் இதை பற்றி நினைவுறுத்தல் நம்ம நிறையவே கேட்டுட்டு இருக்கோம், நிறைய பாக்குறோம் இல்லையா.
1: அதனால இதுக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த நிறுவனம் என்ன சம்பளம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்டதான் தூதரகம் இருக்கு இல்லையா. தூதரகத்துக்கு சென்று உண்மையிலேயே இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு விசாரித்துட்ட பிறகு நாட்டை விட்டு வெளியே போகணும். ஏன்னா அங்க போயிட்டு அவங்களுக்கு மீண்டும் மீட்டெடுத்து வர்றது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு வேலைப்பாடா இருக்கு. அதனால நம் நாட்டிலேயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை நம்மவர்கள் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி சிக்கல்ல மாட்டிக்க மாட்டோம்.
0: சிறை நினைவுறுத்தல் தான். ஹரிஹரன் மற்றும் சித்ரா சிவராமன் பாடிய பாடல் வருது கேட்கலாம்.

0: உதவி செய்கிறது மைநாப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைநாப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வர்மன் இளங்கோவன் சங்கரி கிரீஷ் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. தொடர்ந்து வணக்கம் இன்னல இணைந்திருக்கும் உலக கிண்ணம் பற்றி தொடர்ந்து அதனுடைய தகவல்கள் நாங்க வழங்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இந்த கார்பந்து காய்ச்சல் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு.
0: எல்லாரும்
1: வந்துட்டு என்னன்னா, எந்த அணி இந்த முறை இந்த உலக கிண்ணத்தை கைப்பற்ற போகின்றது, அது ஒரு புறம் இருக்க. ஆனா வரலாறு மிகப்பெரிய ஒரு கார்பந்து திருவிழாவா தான் இது இருக்கு. ஏன்னா 48 அணிகளுடன் 3 நாடுகள் இணைந்து நடத்தும் முதல் உலக கிண்ணம் அப்படின்னா இந்த 2026 தான்.
0: ஏன்னா பொதுவாகவே 32 அணிகள் வந்து பொதுவா இருக்கும் அந்த உலக கிண்ணம் நடத்தும் போது. இந்த முறை சற்று அதிகமாகி 48 அணிகள் அப்படின்னும் போது இது வரலாற்று இடம் பிடிச்சிருக்கு. இதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, உலக கிண்ணம் போட்டி அப்படின்னாலே ஒரு நாடு அதை வந்து நடத்துவாங்க, மற்ற நாடுகள்லாம் போய் கலந்துக்குவாங்க, அப்படிதான் இருக்கும். இது வந்து ஏற்கனவே 2002 வந்து ஜப்பானும் சவுத் கொரியாவும் வந்து சேர்ந்து நடத்திருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் 3 நாடுகள் சேர்த்து நடக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உலக கிண்ணமா இந்த
1: நடக்கூடிய வரலாறு படைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த உலக கிண்ணத்துல முதல் முறையா ஒரு சில சிறு

0: நாடுகள் வந்து பங்கெடுத்து தகுதி பெற்றிருக்காங்க. இப்ப குறிப்பாக உஸ்பெகிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான் அணிக்கு இதுதான் முதல் உலக கிண்ணம். அந்த பக்கமா ஜோர்டான், குராகோ போன்ற அணிகளுமே முதல் முறையாக இந்த முறை இந்த உலக கிண்ண போட்டியில வந்து பங்கெடுக்கின்றன. பொதுவாகவே இந்த கார்பந்து திருவிழா அப்படின்னு சொன்னா அந்த திடல்ல இருக்கிற அந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லையா, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க நிறைய செலவு செய்வாங்க. அந்த வகையில எஸ்டாடியா இந்த திடல்ல வந்து புதிய வந்து ஹைபிரிட் புல்வெளி வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த முறை பங்கெடுக்கிற இந்த கார்பந்தாட்ட வீரர்களுக்கு எல்லாம் அந்த உடை மாற்றம் அற இருக்குல்ல, அதுவே அதிநவீனமா இருக்கும்.
1: ஓ அங்க இவ்வளவு புதிய மாற்றங்களோடு அடுத்த வாரம் தொடங்கவிருக்கின்றது இந்த உலக கிண்ணம். 16 நகரங்கள்ல 104 ஆட்டங்கள் வந்து நடக்க போகுது. அங்க நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆட்சியம் அதன் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு நிறுவனமா இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா நீங்க பாக்கலாம். அது பற்றிய விவரங்களும் நாங்களும் உங்களோட தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்கோங்க.

0: பாடலையும் நம்ம கேட்டுங்க. அடுத்த பாடலோட இன்றைய வணக்கம் மின்னலுக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோம்.
1: புதன்கிழமை இன்று நிறைய விஷயங்களை உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக நீங்க வாகனத்தை நெடுந்தூர பயணம் செலுத்தும் போது யாரு உங்கள வாகனம் ஓட்டுவாங்க? ஒருவேளை ஆண்களா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அடிப்படையில எங்களுக்கு தெரிய வந்தது ஒரே ஒரு விஷயம் தான், பெண்களோட அந்த வாகனம் ஓட்டும் அந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைங்க ஆண்களே அப்படின்னு அவங்க ஆஷா கேட்டு
0: பெண்களே ஒரு நினைவு
1: சொல்லிருங்க.
0: கண்டிப்பா சொல்லிடுறோம். அப்புறம் இன்றைக்கு உலக மிதிவண்டி தினம் அப்படின்றதால பொதுவா சொல்லுவாங்க வீட்டுல விழுந்தாதான் ஒரு தைரியம் பிறக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி உண்மைக்குமே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நேர்கள் இருக்கு, ஆனா சில சமயத்துல அதை கைவிட்ட தருணமும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: விழுவதெல்லாம் எழுவதற்காக அப்படின்றது மிதிவண்டி எப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்க.
0: அடுத்து இளமை உல்லாசத்தில் கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காரு. இந்த அளவில் விடைபெறுகின்றேன் மோகன்.
1: நான்
0: மீண்டும் சந்திக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மடானி கிராம தத்தெடுப்பு திட்டத்திற்காக 500,000 ரிங்கிட் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசிலனா ஒட்மான் சாயத் தெரிவித்துள்ளார். ஜோஹோர் தஞ்சோங் செரண்டிட் கிராமத்தில் அத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். சமூகத்தின் உண்மையான தேவைகளை கண்டறிய பல்வேறு கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவு ஏஐயின் துரித வளர்ச்சிக்கேற்ப ஊடக பணியாளர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு இலக்கவியல் துறைகளில் திறன் பெற்று வழங்கப்படும் தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராய்வதில் அவர்கள் தனித்தன்மையை கையாள வேண்டுமென துன் அப்துல் ரசாக் தகவல் ஒலிபரப்பு கழகம் இப்தார் இயக்குநர் டாக்டர் ரோஸ்லான் அரிஃபின் அறிவுறுத்தியுள்ளார். பஹாங் தமர்லோ கம்போங் பிராகாப்பில் உள்ள ஆற்றில் மூழ்கிய ஆடவரை தேடி மீட்கும் பணி இன்று காலை தொடர்வதாக அம்மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் முகமது சலாவுடின் இசா தெரிவித்துள்ளார். 41 வயது சம்சூல் அஸ்மி இஷூரியை தேடும் பணியில் தமது பணியாளர்களுடன் 9 காவல்துறை உறுப்பினர்களும் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் அந்நாட்டின் புற்றுநோய் ஆய்வுக் கழகத்தின் 125வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் விருந்தோம்பல் நிகழ்ச்சியை நடத்தினார். செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையில் இவ்விழா நடைபெற்றது. குலஸ்த கோமகன் தம்பதியரும் மன்னர் சார்ல்ஸ் ராணி கெமிலாவுடன் இணைந்து அத்தொண்டு நிறுவனத்தின் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் சந்தித்தனர். பெல்ஜியத்தில் உள்ள ஸ்கைஹேஸ் விமான நிலையத்தில் பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 100 வான் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக எனடலு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டது. மேலும் பயணிகள் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அது கூறியது. விளையாட்டு NHL ஆல்ஸ்தா ஹாக்கி போட்டி 2027 ஆண்டு முதல் கனடா, ஸ்வீடன், பின்லாந்து, அமெரிக்கா மற்றும் ஓர் உலக அணியுடன் தொடங்கும் அப்போட்டியின் புதுப்பிக்கப்பட்ட வடிவத்தை தேசிய ஹாக்கி லீக் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இப்போட்டி நியூயார்க் ஐலண்டர்ஸ் அணியின் சொந்த அரங்கமான UBS அரங்கில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6 நாள் தொடங்கும். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷனுங்களோட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு, ஜூன் மாதத்தின் மூன்றாம் நாள். ஆமா, ஜூன் மாதமே வந்தாச்சு. கடந்த மாதம்லாம் எதெல்லாம் செய்ய முடியல நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ கவலையே படாதீங்க. இந்த ஜூன் மாதம் நமக்காக தான் இருக்குங்க, கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு. அதனால நம்ம சீக்கிரத்துல அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் ஷாம் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

சங்கீதாக்குரல் அந்த பாடல் நம்ம கேட்டுருந்தாங்க. மலையாள பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, காலை நேரம் பசி அறியாச்சா இல்லையா, இன்னும் இல்லைன்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. நான் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, எங்கெங்க சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். அது கூடாதுங்க. காலை பசியாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நாள ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவுது. அதனால இப்போ நீங்க பசியாரல அப்படின்னா உடனடியா சாப்பிட்டுருணும். எதையாவது சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியங்க. சரி, மலையாள பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல் உங்களுக்காக சுதீப் குமார் ரூபா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

வினீத் ஸ்ரீனிவாசன் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தவங்க. சரி, மலையாள திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் வரப்போகுது. அதுல நம்ப வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் ஒரு பாடகர், நடிகர், இப்ப கூட அவருடைய பாடல் தான் நீங்க கேட்டிருந்தீங்க. அவருடைய அடுத்த திரைப்படம் வாலா அப்படின்ற ஒரு திரைப்படம், இதனுடைய போஸ்டர் வந்து இப்போ சமீபத்துல வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா, இது வழக்கமா நம்ம பாக்குற வினீத் மாதிரியே இல்லையே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு இருக்கு அந்த வாலா திரைப்படத்தினுடைய போஸ்டர். வாய்ப்பு இருந்தா நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம். இப்போ அடுத்த பாடல் சுஜாதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஜெசி கிஃப்ட் உங்களுக்காக அந்த பாடலை பாடியிருந்தாங்க. உன்மதம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. ஐ எம் கேம், பிறகு த பேரடைஸ், போகி, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் உங்களுக்காகவே மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு. ஆகஸ்ட் மாதம் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

தியா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தங்க. மலையாள பாடல்கள் இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கீங்க. ஒரு அழகான காணொலி பாத்துங்க சமூக வலைதளத்துல. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காணொலிகள்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருப்போம். என்னென்னமோ காணொலிகள் வருது, நமக்கு மன உளைச்சல் ஆகுது. ஆனா இந்த மாதிரி பார்க்கும் போது, ஏய் இதுதான்ப்பா நம்ம நாடு, இதுதான்ப்பா நம்முடைய மக்கள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மலாய்க்கார பெண்மணி வந்துட்டு அவங்களுக்கு காலில் வந்து பிரச்சனை, அவங்க தடி வச்சுதான் நடந்து போறாங்க, சாலையை கடக்குறாங்க. அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு சீன பெண்மணி வந்துட்டு அவங்களுக்கு உதவுறாங்க. கையில பொருட்கள் இருந்தனால அதை பிடிக்கிறதுக்கு ஒருத்தனோட உதவி தேவைப்படுது. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு இந்திய பெண்மணி, அவங்களும் வராங்க, நானும் கை கொடுத்து உதவுறேன் அப்படின்ற மாதிரி. இது எதுவுமே வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் சொல்லி செஞ்சது கிடையாது, எதர்ச்சியா நடக்கிறது. அதை ஒருத்தர் வாகனத்துல இருந்தே பதிவு பண்ணி அவருடைய டிக்டாக்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இங்க பாருங்க, இதாங்க மலேசியா மடானி அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இதே ஒற்றுமை என்றைக்குமே நம்ம கிட்ட இருக்கணுங்க. ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு அந்த காணொலி போகுது, அதை பாக்குறாங்க அப்படின்னா இதாங்க மலேசியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும்ல. எவ்வளவு பெருமையா இருக்கு அதை பார்க்கும் போது. சரி, இப்ப அடுத்த பாடல் அருண் பிரீத் அவங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். வளைகுடாவை நோக்கி ஈரான் படைகள் மேற்கொண்ட திருக்குருதி ஏவுகணை தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் கூறினர். அது மட்டுமின்றி தற்காப்புக்காக ஈரானின் கெஷாம் தீவின் மீது பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக வாஷிங்டன் மத்திய கட்டளை மையம் குறிப்பிட்டுள்ளது. குவைட்டை நோக்கி இரு திருக்குருதிகளும் பஹ்ரைனை நோக்கி 3 ஏவுகணைகளும் பாய்ச்சப்பட்டுள்ளன. இந்நிலையில் வட்டார கடல் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த இரு மாலுமிகளை குறிவைத்து ஈரான் ஏவிய 3 ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சென்காம் குறிப்பிட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் பரவி வரும் இபோலா தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியமும் உலக சுகாதார அமைப்பு WHOவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. நோய் பரவலை விரைவாக கட்டுப்படுத்தும், மக்களை பாதுகாக்கும், வட்டார தயார் நிலையை வலுப்படுத்தும் நோக்கங்களை இந்த ஒத்துழைப்பு கொண்டுள்ளது. இபோலாவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதநேய உதவியாக 15 மில்லியன் யூரோவை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ளது. அதில் 5 மில்லியன் யூரோ WHOவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த கோடை காலத்தில் காட்டுத்தீயை அணைப்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய நடவடிக்கையை திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் எர்சுலா வெண்டலேயன் கூறினார். ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீயிடர் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சைப்ரஸ், கிரீஸ், இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகலில் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு 14 நாடுகளைச் சேர்ந்த 800 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பப்பட உள்ளனர். மேலும் 22 விமானங்களும் 5 உளங்கூர்திகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தன்சானிய அதிபர் சாமியா சுலுஹு ஹசன் ரஷ்யாவிற்கு 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் உடனான உறவு மோசமடைந்து வருவதை தொடர்ந்து அப்பயணத்தில் அவர் தமது ரஷ்ய சகாவான விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு நடத்த அட்டவணையிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் நடந்த தேர்தல் கலவரத்தில் 100 கணக்கானோர் கொல்லப்பட்டதை அடுத்து மேற்கத்திய தூதர்களும் மனித உரிமை அமைப்புகளும் ஹசன் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டுடனான உறவு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என அமெரிக்கா கூறியிருந்தது. ஆனால் அதற்கு எதிர்வினையாக தேர்தலில் 98% வெற்றி பெற்ற ஹசனுக்கு வாழ்த்து கூறிய முதல் தலைவராக புட்டின் விளங்குகிறார். பொலிவிய அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பதவி விலக வேண்டும் என கோரி 1 மாதத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து தற்காப்பு அமைச்சர் மர்செலோ சலினாஸ் பதவி விலகியுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அந்நாடு எதிர்கொண்டுள்ள மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை கையாள விவசாயிகள், சுரங்க தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென கோரினர். இவ்வேளை சலினாஸுக்கு பதிலாக அந்நாட்டின் போதைப்பொருள் தடுப்புத்துறை தலைவராக செயல்படும் எர்னெஸ்டோ ஜுஸ்டியானோ நியமிக்கப்பட்டுள்ளார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் தனது நோக்கத்தை ஒட்டாவா அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடா முத்தரப்பு தடையற்ற வர்த்தக உடன்பாட்டை 16 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள வருடாந்திர மறு ஆய்வு வழிமுறையை நீக்கவும் பரிந்துரைத்துள்ளதாக கனடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லிபாங்க் கூறினார். இந்த ஒப்பந்தத்தை மேலும் 16 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதா அல்லது வருடாந்திர மறு ஆய்வு செயல்முறைக்கு உட்படுத்துவதா என்பதை அந்த 3 நாடுகளும் July 1st முடிவு செய்ய வேண்டுமென அவர் தெரிவித்தார். விளையாட்டு ஈரார் 26 உலக கிண்ண கார்பந்து. 5 முறை வெற்றியாளரான பிரேசில் அணி அமெரிக்கா சென்றடைந்தது. 13ஆம் நாள் மொரக்கோவுக்கு எதிரான சி குழு தொடக்காட்டத்தில் அது களமிறங்க உள்ளது. கார்லோ என்செலோட்டி தலைமையிலான அவணி 24 ஆண்டுகள் காத்திருப்பினை நிறைவுக்கு கொண்டு வந்து 6வது முறையாக கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்ற இலக்கினை கொண்டுள்ளது. முதன்மை ஆட்டக்காரர் நெய்மார் அணியில் இடம்பெற்றுள்ளது பிரேசிலின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இத்துடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமை அப்புறம் என்னங்க, ஹிந்தி பாடல்களை தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு நம்ம கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் வக்த் படத்துக்காக உங்களுக்காக மன்னாடியே கொண்டு வராங்க, கேட்கலாம்.

ஹாய் ஜோ, படத்துக்காக அந்த பாடல் குமார் சானு ஆஷா போஸ்லே குரலை நம்ம கேட்டிருந்தோம். ஹிந்தி பாடல்களை ஒவ்வொரு புதன்கிழமையும் 11 மணி தொடங்கி 11:30 வரையிலும் நீங்க கேட்டு ரசிப்பீங்க. சரி, அடுத்தடுத்து என்னென்ன ஹிந்தி திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்கம் டு த ஜங்கல் அப்படின்ற திரைப்படம் வெளிவர போகுது. பேரை கேட்கும் போதே தெரியுதுல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பத்வாரா 1947 இந்த திரைப்படம் வெளிவர போகுது. த ஸ்பை, பிறகு கிங், தமால் 4, இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள் வெளிவர போகுது. குறிப்பாக இந்த தமால் 4 திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, பாகம் 4, அஜய் தேவ்கான், அனில் கபூர், மாதுரி டிக்ஷித் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய பழைய திரைப்படங்களை நடித்தவங்களாம் திரும்பவும் வரும்போது இவங்க இந்த நடிகர்கள்லாம் முன்ன எப்படி நடித்தாங்க தெரியுமா அப்படின்ற கதைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்களுடைய நடிப்பை இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கிற ரசிகர்களுக்காக தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்காங்க. அந்த திரைப்படத்திற்காக ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்காக தாள் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க.

எப்படி இருந்தது நம்ம ஹிந்தி பாடல் தொகுப்பு? உங்களுக்கு அடுத்து நிறைவு பாடல் மித்ரா பாடல் அமிதாப் பிறகு சலீம் உங்களுக்காக கொண்டு வர போறாங்க. இதற்கிடையில நீங்க 11:30 தொடக்கம் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும் அதை சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. தமிழ் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க போகுது. என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

0: மல்லிகாமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நீங்க ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, நல்ல பாட்டா. சண்முகம், நரேஷ், சரஸ்வதி, ரேணுகா,
0: அவங்களுக்காக பாட்டா?
1: பாட்டு.
0: பசியாட்டீங்களா?
1: பசியாட்டீங்க.
0: மதியம் என்ன சாப்பிடலாம்னு இருக்கீங்க?
1: நாங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கிறோங்க. சாம்பாரு, தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு, சாம்பார் வச்சுட்டு புடலங்காய், புடலங்காய் பரட்ட போறீங்க.
0: என்னதான் கறி வச்சாலும் இந்த சாம்பார் வச்சாதான் வீடே மணக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா?
1: அதான் இப்ப செய்ய போறோம்.
0: சரி, செஞ்சு சந்தோஷமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுறீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம். பாடல் வந்துட்டே இருக்கு, கேரிட்டே சமைங்க சரியா?
1: சரியா, நன்றியா.
0: பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரங்க, தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம். அழைச்சு பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: கோகிலா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்தா ராஜாவா தான் உருவம் படத்துல இருந்து வாங்க மச்சா வாங்க பாடல ஒரு கவிதையோட வாழ்க்கை சொல்ல போறேன். இழந்த பின்பு புரியும் மதிப்பை விட இருக்கும் போதே உணரும் அன்பு மிக அழகானது. பேராலிங்கம் இருக்கும் மாமா திரு மகாலிங்கம், அத்தை திருமதி விஜயா அவர்களின் பிள்ளைகள் வாசுகி புவனா ஏமா மற்றும் பேரா சுமேசி பொள்ளை இருக்கும் மாமா திரு தமிழரசன் அலைஸ் அரசன், மாமா திரு ரவிமூர்த்தி அலைஸ் ரவி அனைவருக்காகவும், டைப்பிங் தாமா சினிமாஸ் அப்பா திரு எம் எஸ் ராஜி கோயிண்டு, அம்மா திருமதி துரையம்மா கோகிலா கோயிண்டு மற்றும் குடும்பத்தினர் அனைவரின் அன்பான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பாடலை அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
0: நினைக்கிறேன் கோகிலாவுக்கு வந்து இந்த வசனமே அப்படியே மனநடம் ஆயிரும் போல. ஒரு பேரு தவறாம சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு.
1: ஆமா
0: சரி சரி, கோகிலாவுடைய அன்புக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்போம்.
1: நன்றி கிஷன்.
2: ஐயா மானே தேடி வந்தா

0: விஜி பின்னாடி அழைக்கிறேன்.
1: சொல்லுங்க விஜி, பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க, எங்க போறீங்க?
0: எனக்கு வந்து டென்ஷன், இத்தனை நாள் அடிச்சு அடிச்சு அடிச்சு போன் கிடைக்கவே மாட்டேன்ருச்சு எனக்கு. இங்கதான் கிடைச்சிருக்கு, எனக்கு லக்கி டே நினைக்கிறேன் இன்னைக்கு நானு.
1: சரி, இன்றைக்கு உங்களுக்கான நாள், எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க?
0: நான் இப்பதான் வந்து ஒரு வேலையை முடிச்சு வேலைக்கு கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் நானு.
1: கடைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப அழைப்பு கிடைச்சிருச்சு இல்ல, யாருக்காக நீங்க பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்க இத்தனை நாளா?
0: எங்க அக்காவுக்கு தேவிக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அவங்க சமைச்சு குடுக்கறவங்களே அவங்க தான் எனக்கு.
1: ஓ அப்படியா, சரி. அவங்களுக்காக தேவி அக்கா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்களா?
0: கேட்டிருப்பாங்க.
1: அவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
0: நெஞ்சம் எனும் ஊரின் நிலை ஆறு படுத்துற பாட்டு கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் நிலைத்தன்மை நிரலை முன்னெடுத்துச் செல்வதற்கு கூட்டு நடவடிக்கை முக்கியம் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். புதிய வாய்ப்புகளை கண்டடைவதில் தொடங்கி பேரளவிலான எரிசக்தி மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கு அரசு நிறுவனங்கள், நீர் மின்சார நிறுவனங்கள், மேம்பாட்டாளர்கள், நிதி நிறுவனங்களுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பு அவசியம் என்றார் அவர். நாட்டின் எரிசக்தி மாற்ற பயணத்தில் தனது பங்கை தனகா நேஷனல் நிறுவனம் TNB இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக அதன் தலைவரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான டத்தோ IR ஷம்சுல் அஹமத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்கான அவசர தேவையையும் அந்நிறுவனம் முழுமையாக உணர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை சரவா சரியான் பக்கிலாமா என்செங்கே சாலையில் நிகழ்ந்த விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உயிரிழந்தனர். காலை மணி 8:41 இந்த விபத்து குறித்த அவசர அழைப்பினை பெற்றதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை JBPM தெரிவித்துள்ளது. ஹாமஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கான விண்ணப்ப செயல்முறையை ஈரான் முழுமையாக திறந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள கப்பல் உரிமையாளர்கள் எந்நேரத்திலும் இணையம் வழி பயண அனுமதிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒப்புதல் பெறப்பட்ட பின் வணிக கப்பல்கள் அந்த நீர்வழியை கடக்க அனுமதிக்கப்படும் என ஈரான் புரட்சி காவற்படை IRGC தெரிவித்துள்ளது. ஜப்பான் அமைச்சரவை $19 பில்லியன் மதிப்பிலான கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் மோதலின் விளைவால் ஏற்பட்டுள்ள வாழ்க்கை செலவின அதிகரிப்பால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள குடும்பங்களுக்கு உதவும் நோக்கில் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அது விவரித்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்கும் 48 அணிகளின் 1248 ஆட்டக்காரர்களின் பெயர்களும் சமர்ப்பிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக உலக காற்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினாவின் லியானல் மெஸ்ஸி, போர்ட்டுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெக்சிகோவின் கிலர்மோ ஒச்சோவா ஆகியோர் 6வது முறையாக அந்த உலக புகழ்பெற்ற போட்டியில் பங்கேற்பது இறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டி இம்மாதம் 11 தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க, அச்சச்சோ நேரம் முடிஞ்சிருச்சா எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி. போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு, 10 என்றதுக்குள்ள இதுல நீங்க கலந்துக்கலாம். நாங்க கேட்கிற கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள்ள பதில கொடுத்துட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்க யாருக்காக பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக பாட்டு கேட்கிற வாய்ப்பை நாங்க உங்களுக்காக தரோம். அதனால இந்த போட்டி அங்கம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

சரி ரித்திகா, இப்ப நாங்க கேக்க போற கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள்ள நீங்க பதில கொடுத்தீங்கன்னா நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேக்கலாம். சரியா ரித்திகா, இதுவரைக்கும் போகாத 5 மாநிலங்களை சொல்லணும். 10 என்றதுக்குள்ள ஆரம்பிக்கலாம். மாநிலங்கள், மாநிலங்கள் நம்ம நாட்டுல சொல்லுங்க சொல்லுங்க. போச்சா, நேரமே முடிஞ்சு போச்சு. பக்கத்துல யார் சொல்லி கொடுக்கறது? பாட்டியா? பாட்டி கிட்ட சொல்லுங்க, இனிமேல் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்ல இருக்கும்ல நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு 2 ஸ்பீட்ல பேச சொல்லுங்க இனிமேல் பாட்டிய. சரி ரித்திகா, யாருக்காக பாட்டு கேட்கலாம் நினைச்சீங்கனா? பாட்டி பேர் என்னது? கலாவதி. பாட்டி, பாட்டி பேரே கொஞ்ச நேரத்துல மறந்துட்டீங்க போல. ரித்திகா, ரித்திகா பயப்படுறீங்களா? சரி ரித்திகா, என்ன படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, நல்லா படிக்கணும். அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம கேப்போம் வாங்க. ரித்திகா கிட்ட இருந்து பதில வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. சரி, நீங்களும் இந்த போட்டி அங்கத்துல பங்கெடுக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க கேட்கணும் அப்படின்னா 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்கு. நாங்க கேக்குற கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள்ள பதில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து யாருக்கு பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பாட்டு கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீடல் எஃப்எம்.
1: You know what? Guess who's back?

0: I'm out of here. நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் ரேணுகா பேசுறேன்.
0: ரேணுகா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
2: நான் என் குடும்பத்துக்காக ஒரு பாட்டு கேக்குறேன்.
0: கண்டிப்பா, என்ன பாட்டு சொல்லுங்க.
2: நாங்க எல்லாரும் விருப்பி கேக்குற பாட்டு.
0: குடும்பத்தோட பயணத்துல இருக்கீங்களா?
2: ஆமாங்க, எல்லாரும் வந்து இப்ப கத்திங் போயிருக்கோம்.
0: ஓ சரி சரி, மகிழ்ச்சியா போங்க, பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டே போங்க.
2: ரொம்ப நன்றி.

0: ஸ்லாங்கூர் காப்பார் ஜாலான் காப்பார் 9வது மலை அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 7ஆம் நாள் காலை 10:30 மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்தர்கள் கலந்து அம்பாள் அருள் பெறுமாறு ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது.
1: நம்மை சுற்றி
0: கிளாந்தான் தானாமேரா கிரிலா தோட்டம் அருள்மிகு ஓம் கருமாரியம்மன் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு அபிஷேக திருவிழா வரும் 6ஆம் நாள் சனிக்கிழமை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. மே 27ஆம் நாள் தொடங்கி சிறப்பு பூசைகள் நடைபெற்று வருகின்றன. மேல் விவரங்களுக்கு ஆலய தலைவரை 01090625 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது செயலாளரை 01951772312 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்மை சுற்றி

நீங்க ரொம்ப குறும்பு ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுல எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
1: அடுத்து செட்டாங்கல இருந்து செல்லம்மா இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க.
1: ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரிஞ்ச போட்டிக்கு.
2: ரொம்ப ஆசையா பாட்டு கேட்க.
1: பாட்டு கேட்க ஆசையா இருக்கீங்க. சரி, நீங்க இதுவரைக்கும் போகாத ஏழு மாநிலங்களின் பெயரை சொல்லணும், பத்து என்றதுக்குள்ள. போகாத மாநிலங்கள். போச்சு, நேரமே முடிஞ்சிருச்சு. இதுல பக்கத்துல உங்களுக்கு உதவியாளர் வேற.
2: ஆமாயா,
1: யார் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? பேர பிள்ளைங்களா சொல்லி கொடுக்க, பாட்டிக்கு சொல்லி கொடுக்கறது பாக்க அழகா இருக்குங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செஞ்சிட்டாங்க, அதுக்காகவே பாட்டு குடுக்கறோம். என்ன பாட்டு வேணும்? யஷிகா, இப்ப எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்க எல்லாருக்காக என்ன பாட்டு வேணும்?

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா
2: விமலா, நீங்க போட்டி எங்கத்துக்கு தயாரா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்றேன் சொல்லுங்க.
2: ரொம்ப சுலபமான கேள்விதான். உங்களுடைய கைபேசி இருக்கு இல்லையா? அதுல நீங்க முக்கியமா அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஏழு பேரை வந்து இப்ப சொல்லணும். பத்து என்றதுக்குள்ள யார் அந்த ஏழு பேர்?
3: அஸ்வினி, சோமிகா, அரவிந்த், பார்த்திபன், விக்னேஷ், சரஸ்வதி, சிறிஜயா.
2: வந்துருச்சா? ஏழு. ஓ, கணக்கு விட்டுருவோம். என்கிட்ட கேள்வி வேற கேட்டுக்கிறீங்க. பத்து என்றதுக்குள்ள ஏழு பேரை சொல்லிட்டீங்க. இவங்க ரொம்ப முக்கியமான நபர்கள் அவங்க வாழ்க்கையில.
3: ஆமா,
2: இவங்களுக்கு அழைச்சிடலாம்.
3: கண்டிப்பாங்க,
2: இவ்வளவு தூரம் பதில குடுத்துட்டீங்க. நீங்க தான் வெற்றியாளரும் கூட. பாட்டு இல்லன்னா எப்படி?
3: சரி,
2: திருமண நாள் வாழ்த்து உங்களுக்கு.
3: நன்றி.

நம்ம நிகழ்ச்சிக்கு அழைச்சு பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களுக்கு அழைத்து பேசுற வாய்ப்பை நாங்க வழங்கிட்டே இருக்கோம். நாளைக்கும் இருக்க போகுது. அதனால இன்றைக்கு இல்லைன்னா என்னங்க, நாளைக்கும் நீங்க பேசலாம். இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அதுக்குள்ள மணி ஒன்றாக போகுது. அதனால இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. அடுத்து பிரேமா கிருஷ்ணன் உங்களை சந்திக்க ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்காங்க. விடைபெறுகின்றே நான் உங்கள் கிஷன். வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பா போங்க, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: எரிசக்தி மாற்றத்தை விரைவுபடுத்த வியூக ஒத்துழைப்பு அவசியம். உரிமம் பெற்ற வளாகங்களில் மட்டுமே சுகாதார சேவைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் உருமணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பெருமளவில் எரிசக்தி மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் அரசாங்க நிறுவனங்கள், நீர் மின்சார நிறுவனங்கள், மேம்பாட்டாளர்கள், நிதி கழகங்களுக்கு இடையேயான வியூக ஒத்துழைப்பு அவசியம் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். எனவே நாட்டின் நிலைத்தன்மை செயல்திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு கூட்டு நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். தனகா நேஷனல் நிறுவனம் நடத்திய 2026 எரிசக்தி மாற்ற மாநாட்டின் இரண்டாவது பதிப்பு பாராட்டத்தக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாடு எரிசக்தி துறையில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வளர்ச்சியை மேம்படுத்தவும் வழிவகுத்துள்ளது. இதனிடையே நாட்டின் எரிசக்தி மாற்ற செயல்திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் தனகா நேஷனல் நிறுவனம் TNP தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்று அதன் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் IR ஷம்சுல் அஹமத் கூறியுள்ளார். மேலும் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்கான அவசர தேவையையும் அந்நிறுவனம் முழுமையாக உணர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு சுகாதார சேவை வழங்கலும் 1998 தனியார் சுகாதார வசதிகள் சேவைகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அல்லது உரிமம் பெற்ற வளாகங்களில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உரிமமற்ற வளாகங்களில் சுகாதார சேவைகளை மேற்கொள்வது 586 சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இதற்கு 500,000 ரிங்கிட் வரை தண்டம், 6 ஆண்டுகளுக்கு சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை பதிவு செய்யப்படாத அல்லது உரிமம் பெறாத வளாகங்களில் சுகாதார சேவைகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்பில் 2021 தொடங்கி இவ்வாண்டு வரை 1020 மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் ஊடக பணியாளர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று துன் அப்துல் ரசாக் தகவல் ஒலிபரப்பு கழகம் இப்தார் இயக்குநர் டாக்டர் ரோஸ்லான் அரிஃபின் வலியுறுத்தினார். பல்வேறு இலக்கவியல் துறைகளில் திறன் பெற்று வழங்கப்படும் தகவல்களின் உண்மை தன்மையை ஆராய்வதில் அவர்கள் தனித்தன்மையை கையாள வேண்டும் என்றார் அவர். இது உயர்நெறிமிகு ஊடகம் நம்பகத்தன்மைக்கு அடிப்படை எனும் இவ்வாண்டு தேசிய ஊடகத்தார் நாள் கருப்பொருளுக்கு ஏற்ப உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான பல்வேறு பயிற்சி திறன் மேம்பாட்டுத் திட்டங்கள் மூலம் ஊடக பணியாளர்கள், குறிப்பாக தகவல் துறையில் பதிவு செய்தவர்கள் போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வதில் இப்டார் தனது பங்கை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. இவ்வேளை இப்டார் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யும் 80 பயிற்சி பட்டறைகளில் சுமார் 25 விழுக்காடு தற்போது ஊடக பணியாளர்கள் தங்கள் பணித்திறனையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்திக் கொள்ள உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பயன்பாட்டில் கவனம் செலுத்துவதாக டாக்டர் ரோஸ்லான் அரிஃபின் கூறினார். தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் நிலையில் இந்த பயிற்சி பட்டறைகளில் செய்தியாளர்கள், நிழற்பட கலைஞர்கள், வரைகலை நிபுணர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். 1969 தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் லிண்டோங் டோப்ளோ அம்பாஜாமை செயல்படுத்துவது தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாகும். பாதுகாப்பை விரிவுபடுத்துவதன் மூலம் சமூக பாதுகாப்பு இடைவெளியை குறைக்க முடியும் என்று பெருநிறுவன வணிக ஆய்வாளர் மொஹமட் ஃபைசல் அப்துல் மாலிக் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொழிலாளர்களுக்கு விரிவான பாதுகாப்பு வலையமைப்பை வழங்க துணை புரியும் என்றார் அவர். நேற்று இரவு ஸ்லாங்கூர் ஷா ஆலாம் ஜலான் பசாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்களை விற்கும் கடை, நகைக்கடை உட்பட 6 கடைகள் தீக்கிரையாகின. இச்சம்பவம் தொடர்பில் இரவு 11:27 மணியளவில் தமது தரப்பினருக்கு தகவல் கிடைத்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை JBPMஇன் உதவி இயக்குநர் அஹமத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். இதனிடையே தீயணைக்கும் நடவடிக்கைக்கு உதவ தஞ்சோங் காராங், குவாலஸ்லாங்கூர், சகின்சான், வடகில்லான் ஆகிய பகுதிகளிலிருந்து தீயணைப்பு மீட்புத்துறையின் 16 உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: பெய்ஜிங்குடன் 2022 மேற்கொள்ளப்பட்ட ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தம் மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் என நியூ சாலமன் தீவின் பிரதமர் மேத்யூ வெல் தெரிவித்துள்ளார். அந்த உடன்பாடு குறித்து தமது தரப்பு நீண்ட நாள்கள் பிரார்த்தனை செய்வதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசியுடன் இணைந்து வழங்கப்பட்ட நேர்காணலின் போது மேத்யூ குறிப்பிட்டார். இதர நாடுகள் உடனான பாதுகாப்பு உடன்பாடுகளும் மதிப்பிடப்படுவதாக அவர் சொன்னார். இந்நிலையில் தென் பசிபிக் கடலில் பெய்ஜிங்கின் கடற்படை நிரந்தரமாக நிலைபெற இது வழிவகுக்கக்கூடும் என்ற கவலைகள் எழுந்துள்ள வேளை, ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. தென்கொரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் உயர்நிலை அதிகாரி ஆசியாவின் இதயத்தில் பாயும் கத்தி என சீனாவை ஒப்பிட்டு கூறிய கருத்தினை வடகொரியா கடுமையாக சாடியுள்ளது. பெய்ஜிங்கை கட்டுப்படுத்துவது வாஷிங்டனின் உத்தியை இந்த சாடல் குறிப்பதாக அது கூறியுள்ளது. சீனாவின் வட்டார செல்வாக்கை எதிர்கொள்வதில் கொரியாவில் அமெரிக்க படைகளின் பங்கினை வாஷிங்டன் விரிவுபடுத்த முற்படலாம் என்ற யூகங்கள் வலுத்து வரும் நிலையில் தளபதி ஜேவியர் பிரான்சன் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். வடகொரியாவின் அணுவாயுத படைக்கு எதிராக தென்கொரியாவில் 28,500 அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. எலான் மாஸ்க் உலகின் மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்கிறார். ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் அவரது ஸ்பேஸ் எக்ஸ் பங்குச்சந்தை அறிமுகமாகும்போது இந்த உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற நிலையை அவர் எட்டக்கூடும் என ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை கூறியுள்ளது. தற்பொழுது அவரின் நிகர சொத்து மதிப்பு 835 பில்லியன் டாலர் ஆகும். 2025 மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட 342 பில்லியன் டாலரை விட இது மிக அதிகமாகும். இரண்டாம் நிலையில் 298 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை கொண்ட கூகுளின் துணை தோற்றுநர் லாரி பேச்சை விட இலான் மாஸ்க் வெகு தொலைவில் முன்னணியில் உள்ளார். இந்நிலையில் June 12 அறிமுகப்படுத்தப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் சந்தை மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு 1 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக உயர்த்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆதரவை பெற்ற பின் கொலம்பியாவின் தீவிர வலதுசாரி அதிபர் வேட்பாளர் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவுகளுக்கு உறுதியளித்தார். குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு கொண்ட வெளித்தரப்பினரான செல்வந்தர் வழக்கறிஞரான அப்லார்டோ டெலா எஸ்பிரேலா பிரச்சாரம் செய்து வருகிறார். இம்மாதம் 21 நடைபெறும் இரண்டாம் சுற்று தேர்தலில் இடதுசாரி செனட்டர் ஐவன் செபேடாவை தோற்கடித்தால் வாஷிங்டன் உடனான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். முதல் சுற்று வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது தமக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது என எஸ்பிரேலா கூறினார். அவர் 43 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நிலையில் செபேடா 41 விழுக்காட்டு வாக்குகளை ஈட்டினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். ஹாண்டரஸுக்கும் ஐஸ்லாந்துக்கும் எதிரான நட்பு முறையிலான ஆட்டத்திற்கு தயாராகும் நிலையில் கான்சஸ் நகரில் முதல் அதிகாரப்படியான பயிற்சியை அர்ஜென்டினா அணி தொடங்கியுள்ளது. 2022 கத்தார் உலகக்கிண்ணத்தை வெல்ல உதவிய விளையாட்டாளர்களில் பாதிக்கும் அதிகமானோர் இம்முறை போட்டியிலும் தலைமை பயிற்றுநர் லயனல் ஸ்கலோனி தக்கவைத்துக் கொண்டுள்ளார். எரிசக்தி மாற்றத்தை விரைவுபடுத்த வியூக ஒத்துழைப்பு அவசியம். உரிமம் பெற்ற வளாகங்களில் மட்டுமே சுகாதார சேவைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

எனக்கென யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அனிருட் வந்து பாடல் வழியாக பாடி சென்றார். உங்களுக்கு அப்படி தோணக்கூடாதுங்க, உங்களுக்கு என்று நாங்கள் இருக்கிறோம் பாடல்கள் வாயிலாக, தொலைபேசி அழைப்புகள் மூலமாக உங்களோடு நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆக எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது இன்னும் வந்து பரபரப்பாக சமையல் வேலையில மூழ்கி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைய பொழுது நாம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். சரி, இன்றைக்கும் வந்து ஒரு தலைப்பை குறித்து தான் நம்ம பேச போறோம். என்ன தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முதல்ல வந்து பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு தலைப்பு என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

இனிமையான பாடலை நாம் கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்து இருக்கின்றோம். சரி, தலைப்பை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்தல. என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு வேலை செய்துட்டு இருக்கலாம். மருத்துவராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஊடகத்துறையில இருக்கலாம், வங்கியில வேலை செய்து கொண்டு என்ன வேலையாக இருந்தாலும், ஐயோ இந்த வேலையை விட நான் இந்த வேலை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலையை பற்றி தான் பேச போறீங்க. அது கற்பனை வேலையாக கூட இருக்கலாம். இப்ப செய்யற வேலையை விட இந்த வேலை செய்திருந்தா இன்னும் என்னுடைய எதிர்காலம் சிறப்பா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா. இப்ப நீங்க செய்யற வேலை நேசிக்கலாம், ரொம்ப நேசிச்சுதான் செய்யறீங்க. ஆனா இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. உதாரணமாக பாத்தீங்கன்னா, என்னுடைய தோழி வந்து காலையில பேசும்போது சொன்னாங்க, இந்த அலுவலகத்துல வேலை செய்யறதை விட தையல வந்து கத்திருந்திருக்கலாம். தையல் தொழில கத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி உடைகள்லாம் தைத்து அதை நான் அழகா அணிச்சு போட்டு பார்க்கலாமே, என்னோட பிள்ளைகளுக்கு எல்லாம் தைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நல்ல வேலையில தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க கனவுல இந்த வேலையெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலையா இருந்தா அழைத்து பேசலாம். இப்ப வாங்க உங்களுக்காக விக்ரம் வேதா திரையில் இடம்பெற்ற பாடல்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நேரம் பிற்பகல் மணி 1:30. வரலாறு வழங்குகிறார் பினாங்கு ஆசிரியர் கல்வி கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.
1: மறக்கப்பட்ட இந்தியர் வரலாறு சியாம் பர்மா மரண ரயில். 1942 ஜப்பானிய படைகள் தங்களின் போர் தேவைக்காக தாய்லாந்தையும் பர்மாயும் இணைக்கும் ரயில் பாதையை கட்ட திட்டமிட்டனர். இந்த 415 கிலோமீட்டர் நீளமான பாதை மிக குறுகிய காலத்தில் கட்டப்பட்டது. இந்த திட்டம் இராணுவ தேவைக்காக இருந்தது. ஜப்பான் தங்களது படைகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை எளிதில் அனுப்ப இந்த ரயில் பாதையை பயன்படுத்த நினைத்தது. இதனால் தென்கிழக்கு ஆசியா நாடுகளின் மக்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டனர். மலாயாவில் இருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை வேலை வாய்ப்பு என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டு அல்லது பலவந்தமாக கொண்டு செல்லப்பட்டனர். சுமார் 100,000 மலாயா இந்தியர்கள் இதில் ஈடுபட்டனர். அவர்கள் பாலங்கள் கட்டுதல், காடுகளை வெட்டுதல் போன்ற கடின உழைப்பில் ஈடுபட்டனர். அவர்கள் எதிர்கொண்ட சூழல் மிகவும் கொடுமையானது. உணவு குறைவு, மருத்துவ வசதி இல்லாமை, மலேரியா, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். சுமார் 60,000 மலாயா இந்தியர்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. ஆசியா தொழிலாளர்கள், குறிப்பாக இந்தியர்கள், மிக கீழ்மட்டத்தில் நடத்தப்பட்டனர். அவர்களை கைதிகளாகவும் மற்றும் மோசமான சூழலில் வேலை செய்ய வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு சம்பளம், பாதுகாப்பு அல்லது உரிமைகள் வழங்கப்படவில்லை. இந்த நிகழ்வு இந்தியர்கள் வரலாற்றில் மறக்க முடியாத துயர சின்னமாக உள்ளது. பலரின் பெயர்களும் பதிவு செய்யப்படாமல் மறைந்துவிட்டன. இன்றும் அவர்கள் தியாகம் நினைவு கூறப்படுகிறது. சியாம் பர்மா மரண ரயில் பாதை மனிதத்தன்மை இல்லாத உழைப்பும் இன அடிப்படையிலான பாகுபாடும் எவ்வளவு கொடுமையை உருவாக்கும் என்பதை காட்டும் ஒரு கருங்கால வரலாறாகும். வரலாறு படிப்போம், வரலாறு காப்போம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். தைப்பிலிருந்து முதல் நேயர் அழைத்திருக்கிறாரு நம்ம கலை அரசன் சுப்பிரமணியம். சொல்லுங்க, உங்களுக்கு வந்து என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க, முதல்ல அதை சொல்லுங்க.
1: ஓ, நான் சரவால ஆசிரியரா பணிபுரிகிறேன்.
0: சரி, இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல, இது நான் நேசிக்கிற தொழில் தான், ஆனாலும் இந்த வேலை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில்னா என்ன?
1: எனக்கு உண்மையிலே நான் நேசிச்சது சிறு வயசுல இருந்து வந்து செய்தியாளரா ஆகணும்னு ஆசை, ரொம்ப நாள்.
0: அப்படியா?
1: செய்தியை தொகுத்து வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை.
0: பரவாயில்ல, நீங்க வந்து ஊடகத்துறையில மிளிரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, ஆனாலும் இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு தலைவனா இருக்கீங்க தானே, உங்களை தான் பின்பற்றாங்க, உங்களை பார்த்துதான் பிள்ளைகளும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அப்படிதானே?
1: ஆமா.
0: ஆனாலும் உங்களோட ஆசை நிறைவேறாத ஆசை, செய்தி தொகுப்பாளரா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க.
1: ஆமா.
0: சரி, நன்றி. அக கலையரசன் ஆசிரியராக இருந்தாலும் செய்தி தொகுப்பாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கும், நிச்சயமா இருக்கும். இந்த வேலை இல்ல, இந்த வேலையை செஞ்சிருக்கலாமோ அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன வேலை நீங்க செய்யலான்னு ஆசைப்படுறீங்க? சிலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்தெல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் இந்த வேலையை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில இருந்தா அழைக்கலாம். சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லியோ 3-2-2-8-2-4-7-6-8.

0: மடானி உங்களுக்காக.
1: இரண்டாயிரத்து 2027 ஆண்டுக்கான பள்ளி தவணை முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு இம்மாதம் 15 நாள் தொடங்கி மார்ச் 15 வரை நடைபெறும். பதிவுக்கு தகுதி பெறுபவர்கள் 2021 ஜனவரி 2 நாளுக்கும் டிசம்பர் 31 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 6 வயதினர். 2020 ஜனவரி 2 நாளுக்கும் 2021 ஜனவரி 1 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 7 வயதினர். பதிவுக்கு நாட வேண்டிய அகப்பக்கம் idme.moe.gov.my.
0: மடானி உங்களுக்காக. Yeah.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து சிரம்மால இருந்து கற்பகம் அழைச்சிருக்கிறாங்க. கற்பகம், உங்களுடைய ஆசை, இப்ப நீங்க என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்ப வந்து கணக்காயலரா இருக்கேன்.
0: சரி, ஆனா இந்த வேலையை விட எனக்கு இந்த வேலை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில என்ன வேலை செய்யலாம் நினைச்சீங்க?
1: ஆசிரியரா வேலை செய்யலாம் நினைச்சேன்.
0: ஓ, உங்களுக்கு ஆசிரியரா செய்ய ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்ப மாணவர்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஆனா இருந்தாலும் இந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கீங்க. ஆனா சின்ன ஆசை மனசுக்குள்ள இருக்கு. முதல்ல ஒரு நேயர் அழைச்சிருந்தாரு, அவரு வந்து ஆசிரியரா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து செய்தி தொகுப்பாளரா வேலை செய்யணும் ஆசைப்பட்டாரு. மனசுக்கு நான் இப்ப செய்யற வேலையை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு இந்த ஆசையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: நான் ஒரு வாழ்த்து சொல்லணும்.
0: வாழ்த்து சொல்ல போறீங்களா? யாருக்கு?
1: என்னோட சித்திக்கு கல்யாண தின வாழ்த்துக்கள்.
0: சித்தி பேர் என்ன?
1: சித்தி பேரு விமலா, சித்தப்பா பேரு பார்த்திபன்.
0: இதுவரைக்கும் எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து சொல்லிருங்க.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.

விஜய் நாராயண் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். திரை தகவலை பார்க்க போகின்றோம். அர்ஜுன், நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அதிரடியான திரைப்படம் தான் பிளாஸ். அந்த திரைப்படத்தில் அர்ஜுன் நடித்திருக்கின்ற பிரீத்தி, முகுந்தன், அபிராமி இவர்களுடைய நடிப்பில் அறிமுக இயக்குநர் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கின்றது. தற்காப்பு கலை வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த பெண் வந்து துணிச்சலாகும், யாருடைய துணையும் நாடக்கூடும் என்பது சொல்லியே வளர்க்கின்றார். அது சுற்றி இருக்கக்கூடிய தீய விஷயங்கள்லாம் நடைபெறும் போது அதை தட்டி கேட்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி வளர்க்கிறாரு. அதற்கு பிறகு வில்லன் ஒருவர் வருவார் அல்லவா, அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் என்னெல்லாம் நடக்குது, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு தைரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் இந்த திரைப்படத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆக வாய்ப்பு கிடைத்தால் பிளாஸ்ட் திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்ப வாங்க சாய் அபியங்கர் பாடிய பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஜஹூர் சாத்தே மகாராணி உணவகத்தில் காலையுணவு உட்கொண்டிருந்த மக்களுடன் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அளவளாவி தமது நேரத்தை செலவிட்டார். கோலாலம்பூரிலிருந்து தங்காக்கிற்கு மாமன்னர் தாமாக வாகனத்தை செலுத்தி சென்ற நிலையில் பின்னர் மூவார் நகருக்கான பயணத்தை மேற்கொண்டதாக அவரது முகநூல் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருகை மக்கள் மீது மாட்சிமை தங்கிய பேரரசர் கொண்டுள்ள அக்கறையை புலப்படுத்துகிறது. 2027 வரவு செலவு திட்டத்தை வரைவதில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சிக்கன நடவடிக்கை, கல்வி அமைச்சின் புதிய ஆசிரியர் நியமனம் உள்ளிட்ட கூடுதல் வகுப்பறைகள் நிர்மாணிப்பில் பாதிப்பினை ஏற்படுத்தாது. அதுமட்டுமின்றி இது மாணவர்களின் ஆரோக்கியமான உணவு முறைக்கு முக்கியமானதாக கருதப்படும் கூடுதல் உணவு திட்டம் RMT-யிலும் இடையூறை விளைவிக்காது என அமைச்சர் ஃபாட்லினா சீடே குறிப்பிட்டார். நீண்ட விடுமுறையை தொடர்ந்து சொந்த ஊர்களிலிருந்து தலைநகரை நோக்கி பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை 2 மடங்காக அதிகரிக்கும் என பிளஸ் மலேசியா தகவல் வெளியிட்டுள்ளது. நாள் 1.2 மில்லியன் வாகனங்கள் முதன்மை நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அரசியார் சுதிராவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு முன்னாள் பிரதமர் தக்சின் சினவாட் அரச மன்னிப்பின் கீழ் குற்றங்களிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படவுள்ளார். தக்சினுக்கு சிறை தண்டனை நிறைவடைய இன்னும் ஓராண்டு எஞ்சியுள்ள நிலையில் அவர் உடனடியாக விடுவிக்கப்படுவார் என்று நீதியமைச்சர் ருதாபோன் நவாரட் கூறினார். இவ்வேளை வயது, உடல்நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தக்சின் சிறையிலிருந்து முன்கூட்டியே விடுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பனாமா சிறையிலிருந்து பெரிய அளவில் கைதிகள் தப்பிய சம்பவத்தில் 3 கொல்லப்பட்டனர், 9 காயமடைந்துள்ளனர். அச்சம்பவத்தில் 195 கைதிகள் தப்பியுள்ளதாக சின்வா தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களில் 123 பேர் பிடிபட்டுள்ள வேளை தலைமறைவாக உள்ளவர்களை தேடும் பணிகள் தொடர்வதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டு. கைப்பந்து விளையாட்டு போட்டிகளில் உடற்பேறு குறைந்தோரின் பங்கேற்பை விரிவுபடுத்தும் பன்னாட்டு அரங்கில் மலேசியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் மலேசிய பாராலிம்பிக் மன்ற தலைவர் டத்துஸ்ரீ மெகா டி ஷாரிமான் ஜஹாருடின் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனமகிழும் பழம் பாடல்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் கேட்டு ரசிக்கக்கூடிய தருணத்தில் இணைந்து விட்டோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் அழைத்து கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 அழைத்து கேட்கக்கூடிய பாடல்கள், நீண்ட நாள் கேட்காத பாடல்கள், இந்த பாடலெல்லாம் ஒளிபரப்பு செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாமே. சரி, இப்பொழுது என்ன பாடல்? முதல் பாடல் பிற்பகல் 2 மணி தொடங்கி உங்களுக்காக பழைய பாடல் வரிசையில் தாயை காத்த தனையன் அந்த திரையில் இடம்பெற்ற பாடலோடு TM சவுந்தரராஜன்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பாட்டிஷன் லுக் அவுட்ல இருந்து வசந்தா அழைச்சிருக்கீங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும், உங்களோட பாடல் தான் ரொம்ப கேட்பேன். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வேற,
0: அதனால அப்பாக்காக நீங்க பாடலை விரும்பி கேட்க போறீங்க.
1: அவங்களுக்கும் எங்களோட என்னோட அக்காவுக்கும் கல்யாண நாள், அவங்களுக்கும் சேர்த்து இந்த பாடல் கேட்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: எனக்கு இந்த பறக்கும் பறவை பாட்டு, அதுல இருந்து ஒரு பாட்டு,
0: பறக்கும் பாவை பாடல் விரும்பி கேட்கலாம் சொன்னேன். ஆக நீங்க அழைத்து வாழ்த்தும் சொல்லிட்டு பாடலும் விரும்பி கேட்டிருக்கீங்க. யாருக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? பறக்கும் பாவை திரையில் இடம்பெற்ற இந்த கல்யாண நாள் பார்க்கலாமா, அந்த பாடல் தான் விரும்பி கேட்டிருக்கீங்க. அப்பாக்கு பிடிக்குமா அக்காவுக்கு பிடிக்குமா?
1: ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா பழைய பாடல் தான் அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க.
0: ஆக இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து நாங்க சொன்னதா சொல்லிருங்க. நன்றி வசந்தா, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம்.
1: உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி.

ஏதாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து வரையும் தலைநகர்லேருந்து மனு அழைச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா, சாப்பிட்டீங்களா?
1: வணக்கம் வணக்கம். ஒன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். பசியா இருந்தே ஒண்ணும் அப்படியே இருக்கு.
0: அப்படிங்களா, என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க?
1: நம்ம வியாபாரம் செய்யறோம் சொந்தமா, அந்த கிழங்கு மறுபடி கிழங்கு பழங்கள் காய்கறி எல்லாம் வியாபாரம் செய்யறோம்.
0: அங்க வியாபாரம் செய்து கொண்டே இருக்கீங்க. என்ன பாடல் வேண்டும் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துல உள்ள பாட்டு சக்கரை கட்டி ராஜாத்தி, அந்த பாட்டு விரும்பி கேட்கறேன்.
0: ரொம்ப பிடிக்குமோ அந்த பாடல் உங்களுக்கு?
1: அந்த படமே பிடிக்கும், ரொம்ப அருமையான படம்.
0: எத்தனை முறை பாத்திருக்கீங்க?
1: நான் கேரள பாத்தது தான், பழைய தியேட்டர்ல இந்துஸ்தான்ல. அப்புறம் எஸ்டேட்ல பாப்போம்ல, தோட்டத்துல எல்லாம் போடுவாங்களா, அப்ப நிறைய வாட்டி பாத்திருக்கேன்.
0: நிறைய தடவை அந்த படத்தை பாத்திருக்கீங்க. அங்க பிடித்த பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக அந்த பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி
1: உங்களுக்கு, ஒரு மிகவும் நன்றி.
0: நன்றி.

0: அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு
1: நிச்சய தாம்பலம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். பழம் பாடல்களை ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள். பத்திரிகையாளர், கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, பட்டிமன்ற நடுவர், பாடலாசிரியர் என தான் சார்ந்த ஒவ்வொரு துறையிலும் தனக்கென தனித்துவ அடையாளத்தை உருவாக்கியவர். ஆரம்பத்தில் நாடகம், கவிதைகள், நாவல்கள் என எழுதிய அவர் அதன் பிறகு நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களுக்கும் வசனம் எழுத ஆரம்பித்தார். பழனியப்பன் என்ற நாடகத்தை தான் அவர் முதலில் எழுதினார். அதன் பின்னர் அவர் எழுதிய நாடகங்கள் அதிக அளவில் பேசப்பட்டன. 1952 வெளிவந்த பராசக்தி திரைப்படம் வாயிலாக தமிழ் மக்களை திரும்பி பார்க்க வைத்தது அவருடைய வசனம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மனோகரா, மலைக்கல்லன், ராஜாராணி, பூம்புகார் என எண்ணற்ற படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கின்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சினிமாவை வெறும் பொழுதுபோக்காக மற்றவர்கள் பார்த்தாலும் அதில் தன்னுடைய சிந்தனை மற்றும் கருத்துக்களையும் மக்கள் மனதில் விதைத்து அரசியலிலும் களம் கண்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் இயற்கையை எய்தி இருந்தாலும் அவர் எழுதிய வசனங்களால் பாடல்கள் வாயிலாக நம்மோடு பயணித்துக் கொண்டு இருக்கின்றார். இன்று அவருடைய பிறந்த நாள். அவர் எழுதிய வசனத்தால் புகழடைய பெற்ற திரைப்படம் பராசக்தி. அந்த திரையில் இடம்பெற்ற பாடலை அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம்.

12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94% விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாவதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்த நேயர் ரவாங்ல இருந்து சிவனீஸ்வரியை அழைச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். மதிய உணவு சாப்பிட்டீங்களா? உற்சாகத்தை காணுமே.
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன். குரல்ல ஏதோ ஒரு சோர்வு தெரியுது.
1: சரியான மழை இங்க திருவிழால, அங்க சரியான மழை.
0: உடல் நலம் சரியில்லாம இருக்கு.

0: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு எங்கிருந்த வாசிகள் சந்திரோதயம் படத்தில் உள்ள பாடல் வேண்டும்.
0: எவ்வளவு பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு? எவ்வளவு பாடல்கள் இருக்கு, ஆனா இந்த பாடல் குறிப்பா ஏன் பிடிக்கும்?
1: எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யறோம். மருந்தெல்லாம் சாப்பிடுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கேட்க வேண்டிய பாட்டு நீங்களும் கேளுங்க.
0: நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: சர்தாங்களிருந்து தனபாக்கியம் அழைச்சிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பிரியமா.
0: என்ன மதிய உணவு இன்னைக்கு?
1: கீரைக்கறி, வெள்ளரி பச்சடி, மீன் சம்பல்.
0: நல்ல சாப்பாடு, அருமையான ஒரு தேர்வா இருக்கு.
1: என்னோட வீட்டுல சமைக்கணும் பிரேமா.
0: அன்றாடம் சமைக்கிறது சலிச்சுட்டு சொல்றீங்களா இல்ல சந்தோஷமா சொல்றீங்களா?
1: சந்தோஷமாவும் சொல்றேன்.
0: அந்த மகிழ்ச்சி காணுமே. என்ன சமைக்கணும் அப்படின்றது யோசித்து யோசித்து செய்யறது இருக்குல்ல, அதுதான் கஷ்டமான விஷயம்.
1: என்ன சமைக்கணும் இப்ப யோசிச்சு வச்சுக்கோங்க நைட்டு.
0: அப்படியா? சரி, இப்ப சொல்லுங்க என்ன சமைக்கலாம் நாளைக்கு?
1: நாளைக்கு வந்து நாளைக்கு சைவம் மட்டும் பீக்கெங்காய் சுஜி வச்சு துவையல் செய்ய போறேன்.
0: அப்படியா? சரி, நாளைக்கு இன்னைக்கே நீங்க வந்து அதுக்கான தயார் நிலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு தயார் நிலையில இருக்கிற உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, அந்த
0: பாடல்
1: ரொம்ப பாடிக்கிட்டே இருப்பேன் பிரியமான.
0: தெரியுது, நீங்க என்கிட்ட பேசும்போது கூட இப்ப நீங்க ஒரு ரகசியம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நானும் உங்ககிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் ஒளிபரப்புக்கு போக போகுது. அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: ஓகே, நன்றி பிரியமா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதில் மாநில அரசு உள்நாட்டு ஆற்றலுக்கு ஏற்ப புதுமையான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை துணிந்து சிந்திக்க வேண்டும். இவ்வாறு பர்லி ஆட்சியாளர் துவான்கு சைட் சிராஜுடின் ஜமாலுல்லாய் உத்தரவிட்டுள்ளார். உயர்திறன் கொண்ட துறைகளை மேம்படுத்துதல், வியூக முதலீடுகளை ஈர்த்தல், மாநிலத்தின் தற்போதைய வளங்களின் நன்மைகளை பயன்படுத்துதல் ஆகியவை இவற்றில் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் மாநில சூழலுக்கு ஏற்ப வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட சிறந்த நடைமுறைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மலேசிய சமூகத்தின் உண்மை நிலை, விழுமியங்கள், அவாக்களை அடிப்படையாக கொண்ட படைப்பாற்றலை வலுப்படுத்துவதில் உள்ளூர் திரைப்படத்துறை பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. எனவே அத்துறைக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்பட வேண்டும் என ஒற்றுமை துணையமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் கேட்டுக் கொண்டார். இளம் திறமையாளர்களை உருவாக்குவதற்கும் நாட்டின் படைப்பாற்றல் துறையை வலுப்படுத்துவதற்கும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்கும் ஒற்றுமையை விதைக்கக்கூடிய உரையாடல் தளங்களை உருவாக்குவதற்கும் இத்தகைய படைப்புகள் மிகவும் இன்றியமையாதவை என அவர் குறிப்பிட்டார். ஜப்பான் டோக்கியோவை தாக்கிய ஜங்மி சூறாவளி கனமழைக்கு வித்திட்டதன் விளைவாக ஆறுகளில் நீரளவு ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. மேலும் விமான பயணமும் ரயில் சேவைகளும் தடைப்பட்டுள்ளதாக கியோடோ செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக அந்த சூறாவளி மேற்கு ஜப்பான் வாக்காயாமாவில் தரை தட்டியது. இப்பருவத்தின் 6வது சூறாவளி அந்த பகுதியில் வெள்ள ஆபத்துக்கு வித்திட்டுள்ளது. குவைத் வான் தற்காப்பு அமைப்பு ஏவுகணை உட்பட திருக்குருதி தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துள்ளதாக அனடுலு தகவல் வெளியிட்டுள்ளது. வான்படை மேற்கொண்ட அந்நடவடிக்கையின் விளைவாக நாடு முழுவதும் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ராணுவம் கூறியது. இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் புதிய தொழில்முறை ஆடவர் கலப்பு இணையினர் ஹூ பங்ரோன், லாய் பெய்ஜிங் வெற்றிகரமாக 2ம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தா இஸ்தோரா சனாயானில் நடைபெற்ற இதன் முதல் சுற்றில் அவர்கள் உபசரணை நாட்டின் மார்வான் ஃபசா ஐஷா சல்சாபீலா புத்ரியை 21-17, 21-9 என 31 நிமிடங்களில் வெற்றி கொண்டனர். இதற்கு முந்தைய ஆட்டங்களில் முதல் சுற்றிலேயே வெளியேறிய பங்ரோன் பெய்ஜிங் இம்முறை அதனை முறியடித்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து நீங்க அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 அழைக்கலாம். இப்பொழுதே நீங்கள் இப்ப வாங்க ஜாவிட் அலி சயோனாரா சர்மிளா குரலில் பாடலை கேட்கலாம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: சுர்முகி குமரன் குரலில் பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து நேயரை சந்திப்பதற்கு முன்பு இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆறுகளில் மூழ்கி சிறுவர்கள் பலியாகும் சம்பவங்கள், அப்புறம் இந்த மலை ஏறும் போது காணாமல் போன சம்பவங்கள், மரணம் அடைந்த சம்பவங்கள், இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. ஆக விடுமுறையில் இந்த நீர்நிலை பகுதிகளுக்கெல்லாம் செல்லும் போது கூடுதல் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மலை ஏறும் போது அதற்கான சிறப்பு வழிகாட்டிகள்லாம் இருப்பாங்க. அந்த பாதை சரியான பாதையா, வானிலை சரியாக இருக்கா, இந்த மாதிரியான தகவல்லாம் நம்ம அறிந்து தெரிந்து அதற்கு பிறகு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் சிறப்பாக இருக்குமே. பாதுகாப்பு அம்சங்கள் நமக்கு மிக மிக அவசியம். ஆக பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த நீர்நிலை பகுதிகளில் அழைத்துட்டு போகும்போது கூடுதல் கவனத்தோடு இருங்க. இப்ப வாங்க, முதல் நேயர் என்ன சொல்றாங்க, யாருக்கு வாழ்த்துறாங்கன்னு கேட்கலாம். செப்பாங்களா அப்பனா அழைச்சிருக்காங்க. வணக்கம் அப்பனா.
1: எங்க பேரனுக்கு 10ஆம் தேதி பிறந்த நாள். அவருக்கு படிக்கிறாரு, சுங்கப்பட்டாணியில படிக்கிறாரு. நல்லா படிச்சு நல்லா ஒரு டாக்டருக்கு படிக்கிறாரு. எல்லாத்தையும் நல்லா பாக்கணும் அப்படின்ட்டு. அவங்க அம்மா, அவங்க அப்பா வந்து ராமராவ், அவங்க அம்மா வந்து லீனா தேவி, அவங்க அத்தை கமலா தேவி ஆனந்தா, அவங்க சித்தப்பா ராஜாராம், பாட்டி தாத்தா பேரப்பா அப்பனா, மருமகளோட அம்மா அப்பா ராஜாராம், புஷ்பா, எல்லாம் வாழ்த்துறோம். தம்பி ரினேஷ் ராவ், தங்கச்சி பாவனி ராவ்.
0: சரி, அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. நன்றி.
1: ஓகேம்மா, ரொம்ப நன்றிமா வாழ்த்து கொடுத்தது.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பசுமை புலவுல இருந்து சகுந்தலா முனியாண்டி அழைச்சிருக்கீங்க. யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்கம்மா?
1: இன்னைக்கு மகளோட கல்யாண நாள், 25 வருஷம். ஏமலட்சுமி மூவேந்திரன்.
0: யாரெல்லாம் வாழ்த்து சொல்ல போறாங்க?
1: வாழ்த்து சொல்றீங்க, குணசேகரன், சுபா, தனீஸ்வரி, யுவராஜா, தனவான் அவரோட வைஃப், எல்லாம் வாழ்த்து சொல்றோம்.
0: இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. நன்றி.
1: நன்றி.

0: ரொம்ப ரொம்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: நம் செல்லுக்களுக்காக ஹலோ மின்னல், சனிக்கிழமைகளில் காலை 9:15.
2: Ah!

0: இப்போல இருந்து சுகுணா அழைச்சிருக்கீங்க, இன்று யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: ஓகே, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் சுடர்வண்ணன், அவங்களுக்கு 21 வயசு. உங்க அப்பா அம்மா அப்புறம் நாங்க எல்லாரும் புலிங்க ஸ்டீம் பாலிடெக்னிக் உங்க குமார் இப்போல இருந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து வாழ்த்துறாங்க.
0: சுடர் வண்ணனுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து, எங்களுடைய வாழ்த்தையும் அவர்கிட்ட நாங்க சொன்னதா சொல்லிருங்க. நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன்.
0: நன்றி. சுடர் வண்ணன் அழகான பெயர், அவர் படித்துக் கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த குரல் பதிவை பதிவு செய்து அனுப்ப போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் திளைப்போம். அடுத்து அவருக்கான பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம்.

0: இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
3: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும்.

0: வபரகாத்துஹ். நேர்களே, இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் மோமின்களின் தாயார் ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம்.
1: நேர்களே,
0: அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரும் உம்மஹாத்துல் மோமினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மாருள் ஒருவரும் ஆவார். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு முஸ்தலக் கோத்திரத்தின் தலைவர் ஹாரிஸ் என்பவரின் மகளாவார். இவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பின்னர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்தார். ஜுவேரியா அம்மையாரின் தந்தையும் கணவனும் இஸ்லாத்தை முழு மூச்சுடன் எதிர்த்து வந்தனர். ஒருமுறை ஹாரித் முஸ்லிம்கள் மீது படையெடுக்க இருக்கின்றார் என்ற செய்தி அன்னலாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் இஸ்லாமிய படையினர் மதினாவிலிருந்து புறப்பட்டு முறைஷி என்னுமிடத்தில் தங்கினர். இஸ்லாமிய படை வந்திருக்கிறது என்பதை அறிந்து ஹாரிதின் கூட்டத்தார்கள் திசைக்கு ஒருவராய் சிதறி ஓடினர். எனினும் முறைசி நகரத்தார் முஸ்லிம்களோடு போரிட்டு தோற்றனர். இப்போரில் முஸ்லிம்கள் 600க்கும் மேற்பட்ட எதிரிகளை கைது செய்தனர். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களது முதல் கணவரான முசாஃப் பின் சஃப்வான் என்பவர்களும் அப்போரில் கொல்லப்பட்டார்கள். பிடிபட்ட கைதிகளில் பெண்களும் இருந்தார்கள். வெற்றி பெற்று மதினா திரும்பியவுடன் இப்போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் முஸ்லிம்களுக்கிடையே பங்கு வைக்கப்பட்டன. அன்றைய நாளின் வழக்கப்படி கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக பங்கு வைக்கப்பட்டார்கள். அதன்படி அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் புகழ்மிக்க நபி தோழரான தாபித் பின் கைஸ் அன்சாரி ரதியுல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். அன்றைய அறியாமை இருள் நிறைந்த உலகில் மக்கள் சிலர் அடிமைகளாக பார்க்கப்பட்டார்கள்.
1: நேர்களே,
0: ஒருவர் அடிமையானால் அவருடைய சந்ததிகள் அனைவருமே அந்த எஜமானருக்கு அடிமையாகவே காலம் தள்ள வேண்டிய நிலை இருந்தது. இது அரபு நாடு மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலுமே இம்முறை இருந்து வந்தது. அவ்வாறு பிடிக்கப்பட்ட அடிமைகளை எவ்வாறு மனித நேயத்தோடு நடத்துவது என்பது சம்பந்தமான பெரும் புத்தகங்களை எழுதி வைத்துள்ளார்கள் உலமாக்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குக்கு ஏற்ப அந்த புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டன. ஏனெனில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு விலங்குகளைப் போல அதையும் விட மோசமான நிலையிலேயே அன்று நடத்தப்பட்டார்கள். எதிலும் புரட்சியை ஏற்படுத்திய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்த மக்களிடம் ஒரு தனி மனிதனின் குற்றங்களுக்கு பகரமாக அடிமையை விடுவித்தல் என்ற புதிய முறையை அரபு நாடுகளில் அறிமுகம் செய்தார்கள் நபி அவர்கள். அதன் மூலமாக அடிமைகள் இல்லா அரபு நாட்டில் உள்ள அனைவரும் சுதந்திர மனிதர்களாக ஆனார்கள்.
1: நேர்களே,
0: எடுத்துக்காட்டாக நோன்பு நோற்றவர் நோன்பை விடுவதற்கு காரணங்கள் ஏதுமின்றி நோன்பை முறித்தால் அது பெரும் குற்றமாகும். நோன்பு நோற்காதவர்களை விட நோன்பை வேண்டுமென்றே முறிப்பவர்கள் கடும் குற்றவாளிகளாவார்கள். இவ்வாறு நோன்பை முறித்தவர் ஓர் நோன்பை முறித்ததற்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதற்குரிய வசதியை பெறாதவர்கள் ஒரு நோன்பை முறித்ததற்காக 2 மாதங்கள் நோன்பு நோற்க வேண்டும். அதையும் தொடர்ச்சியாக நோற்க வேண்டும். அந்த அளவுக்கு உடலில் வலு இல்லாதவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இவ்வாறு தனி மனிதன் தான் செய்த தவற்றிற்காக ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது ஒரு அடிமையை அடிமைத் தலையில் இருந்து விடுவித்தல் போன்ற சமுதாய நன்னோக்கு சிந்தனைகளைக் கொண்ட புரட்சி கொள்கை கோட்பாடுகளை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முஸ்லிம்கள் மூலமாக செயல்படுத்தினார்கள். ஏனெனில் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க நல்ல நிலையில் இருப்பவர்களாலும் முடியாது. எனவே நிச்சயமாக தவறு செய்த அந்த நபர் 1 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அடிமையை விடுவிக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றையே தேர்ந்தெடுக்க விரும்புவார்.
1: நேர்களே,
0: மனிதர்கள் தவறு செய்யும் தன்மை உடையவர்கள். அந்த தவற்றுக்கு பகரமாக அன்று அடிமைகளை விடுவித்தல் போன்ற புதிய முற்போக்கு சித்தாந்தங்களை நபி அவர்கள் வெளியிட்டார்கள். இதுபோலவே இஸ்லாத்தில் பல்வேறு குற்றங்களுக்கு பகரமாக அடிமைகளை விடுவித்தல் என்ற ஒரு பகரத்தை, ஒரு மன்னிப்பை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அன்று அரபு உலகில் அடிமைகள் வெகுவாக குறைந்து முற்றிலும் இல்லாமல் போனார்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர் குலத்தில் பிறந்து அந்த குலத்தின் தலைவனின் மகளாக வாழ்ந்த தான் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்தார்கள். தன் கோத்திரத்தவர்களை யார் கைது செய்து கொண்டு வந்தார்களோ அவர்களின் தலைவரான நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சென்று, எனக்கான பகரத்தொகையை கொடுத்து என்னை அடிமையிலிருந்து மீட்டு எடுங்கள் என்பதாக கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நபிகள் மீது நம்பிக்கையை கொடுத்தது எது என்று நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அந்த நம்பிக்கையை கொடுத்தவர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களே ஆவார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக சென்று கேட்கும்படி கூறினார்கள் நபி அவர்களின் மனைவிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மை உடையவராக இருந்தார்கள் என்றால், தன்னுடைய எதிரியின் மகளாக அடிமையாக பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண் தன் முன்னே வந்து தன்னை விடுவிக்கும்படி கேட்கும் அளவிற்கு அவர்கள் எதிரிகளிடமும் அன்பு காட்டினார்கள்.
1: நேயர்களே,
0: அன்றைய பேரரசர்கள் போல் இல்லாமல் அரபு உலகின் மா மன்னராக இருந்த போதும் மிகவும் எளியவராக மக்களோடு மக்களாக பழகினார்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஒரு குலத்தலைவனின் மகள், தான் எவ்வாறு அடிமையாக வாழ்வது என தன் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்த போது, தாபித் பின் கைஸ் அவர்களிடம் இருந்து தான் விடுதலையாவதற்கு பகரமான அவர் கேட்கும் தங்கத்தை கொடுத்து என்னை அடிமை தலையிலிருந்து மீட்டெடுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் நிலைமையை உணர்ந்த இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்களது மீட்பு தொகையை நான் செலுத்திவிடும் பட்சத்தில் நீங்கள் சுதந்திரமான பெண்ணாகவும் இன்னும் எனது குடும்பத்தவர்களின் ஒருவளாகவும் ஆக சம்மதம் தெரிவிக்கிறீர்களா என்று நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மாதிரியான கோரிக்கையை அவர் தனது கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கோரிக்கையை நினைத்து நெஞ்சம் மகிழ்ந்த ஜுவேரியா அவர்கள் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அதன்பின் அவர்கள் அடிமை என்ற நிலையிலிருந்து சுதந்திரமானவராக விடுதலை செய்யப்பட்டதோடு இஸ்லாத்தையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை மனம் முடித்துக் கொண்டார்கள்.
1: நேயர்களே,
0: அல்லாஹுவின் ஏற்பாடாக நடந்திருக்கின்ற இந்த நிகழ்வின் பின்னால் என்ன இருக்கிறது என்றால், அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கோத்திரத்தைச் சார்ந்த நூற்றுக்கணக்கானோர் அடிமைகளாக கைதியாகி பல சஹாபிகளிடம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமான விடுதலை இது. ஒரு இனக்கூட்டத்தை இஸ்லாத்தை ஏற்கவும் இஸ்லாத்துக்கு பாதுகாவலர்களாக மாற்றுவதற்குமான ஏற்பாட்டினை இறைவன் செய்கின்றான். சில நாட்களுக்கு பிறகு இதை கேள்வியுற்ற அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை ஹாரிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னுடைய மகள் மிகவும் சுகமாக தலைவனின் மகளாக வளர்ந்தவள், அவள் இங்கு அடிமையாக இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை, பகரத்தொகை எவ்வளவு இருந்தாலும் நான் கட்டிவிடுகின்றேன், என் மகளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நபி அவர்கள், ஹாரிஸ் அவர்களே உங்களிடம் இருந்து அனுமதி கொடுத்தார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் எனக்கு பிடித்துள்ளது, நான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கவே விரும்புகின்றேன் என்று கூறி தனது தந்தையை அனுப்பினார். அங்கிருந்து கோபமாக சென்ற அவரின் தந்தையும் சிறிது காலத்திலேயே முஸ்லிம்களின் நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு தானும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். பின்னாளில் சிறந்த சஹாபியாக அறியப்பட்டார்கள் ஹாரிஸ் அவர்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்த நபி தோழர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். பனு முஸ்லக் கோத்திரத்தில் அடிமேலாக தங்களிடம் இருந்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். இதன் மூலமாக அன்னை அவர்கள் சுதந்திரமான பெண்மணி

0: யாக மட்டும் மாறவில்லை, இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் ஆனார்கள். இன்னும் அன்னை அவர்களின் இந்த முடிவால் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அடிமை தலையில் இருந்து விடுபட்டார்கள். இவரது திருமணத்திற்கு பிறகு பனு முஸ்தலக் கோத்திரத்தினர் அனைவரும் முஸ்லிம்களானது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதன் முதலில் ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களது அழகை கண்டு பிரமித்து போனார்கள். இன்னும் ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள், அவரை போன்றதொரு தனது குலத்தாருக்கு அருட்கொடையாக வந்த ஒருவர் யார்தான் இருக்க முடியும்? அவரால் இறைவன் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை விடுதலையாவதற்கு அருட்கொடைகளை பொழிந்தான். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் மாட மாளிகையில் வசதியாக ஒரு குலத்தலைவனின் மகளாக வாழ்ந்த போதும் கூட நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரிய உயரிய உன்னதமான உண்மையான மார்க்கத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து நாம் இஸ்லாத்தின் நேரிய கருத்தான அடிமை என்பது மனிதர்களுக்குள் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் ஒரு மனிதன் அடிமை என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதன் மனிதனுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்ட அவர்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து அவர்கள் விருப்பத்தோடு அவர்களை தன் மனைவியாக உயரிய அந்தஸ்துடைய மூமின்களின் தாயாராக அந்தஸ்தை கொடுத்தார்கள். மேலும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதையும் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விடுவித்த பின்பு அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் நினைக்கின்றேன் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் விருப்பத்தை கேட்கின்றார்கள். இஸ்லாத்தில் திருமணத்தின் போது பெண்கள் கன்னி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தலையசைப்பே போதுமானது திருமணத்திற்கு. அதே மறுமணம் அந்த பெண்ணிற்கு இரண்டாவது திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் வாய் திறந்து அவர் சம்மதம் தெரிவிக்கும் வரை அவரை திருமணம் செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது, அந்த திருமணம் செல்லுபடியும் ஆகாது என்ற பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை அந்த அறியாமை இருள் நிறைந்த அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாம் வழங்கியிருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இஸ்லாத்தில் நல்லதை ஏவி அல்லதை தடுக்கும் நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் தெய்வீகன் தாமரை செல்வன். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டு இருப்பதை விட முயற்சித்து பார்ப்போம், கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இவை இரண்டுமே நம் வாழ்க்கைக்கு தேவையானது. ஆக முயற்சிப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடை பெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரே கணபதி. 13வது மலேசிய திட்டத்தில் சுத்தமான, விவேகமான, எதிர்காலத்துக்கு ஏற்ற ஆற்றல் சூழலமைப்பை உருவாக்கும் முயற்சியில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறு பொருளாதார துணையமைச்சர் டாக்டர் முகமது ஷஹார் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டமைப்பை நவீனமாக்குதல், பேரளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஒருங்கிணைத்தல் உட்பட மின்கலன் சக்தியை கிடத்தி வைக்கும் ஆற்றலும் உருவாக்கப்பட வேண்டும் என்றார் அவர். கமுபு வேளாண் மேம்பாட்டு வாரியம் கடாவின் நிர்வகிப்பில் உள்ள வயல் பகுதிகளின் விவசாய கட்டமைப்புகளை மேம்படுத்த வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு கூடுதலாக 850,000 ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. இதற்கு முன் நெல் நடவு பருவத்தில் நீர் விநியோக சிக்கல் ஏற்பட்ட வயல்களில் குழாய்களை அமைப்பதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக கடா தலைமை மேலாளர் முகமது ஃபைசுல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இருவழி ஒத்துழைப்பு கூட்டு ஆணையம் JCBC-யில் பங்கேற்கும் மலேசியாவும் இந்தோனேசியாவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்துள்ளன. அத்துடன் விநியோகத் தொடரின் நிலைத்தன்மையை தற்காக்கும் முயற்சிகளிலும் அவை கவனம் செலுத்த உள்ளன. ஜகார்த்தாவில் வரும் வியாழன் நடைபெறும் 17வது JCBC சந்திப்பில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தலைமையிலான மலேசிய பேராளர் குழு பங்கேற்கிறது. சிங்கப்பூர் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2025 83.9 ஆண்டாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் புள்ளியியல் துறை சிங்ஸ்டாட் தெரிவித்துள்ளது. 2015 பதிவு செய்யப்பட்ட 82.9 ஆண்டுகளை காட்டிலும் 1.0 ஆண்டு உயர்ந்துள்ளதாக 2024-2025 சிங்கப்பூர் வாசிகளின் முழுமையான ஆயுள் அட்டவணை காட்டுகிறது. மியான்மரைச் சேர்ந்த 3 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்நாட்டு போரில் பயன்படுத்தப்பட்ட திருகுருதி தாக்கியதில் பலியாகினர். அண்டை நாடான தாய்லாந்து எல்லையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. மியான்மர் கேரன் மாநிலத்துக்கு எதிர் திசையில் இருக்கும் டக் மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவம் குறித்து கிடைத்த தகவலின்படி தாய்லாந்து அதிகாரிகள் அங்கு விரைந்ததாக தாய்லாந்து காவல்துறை தலைவர் ஆனுசான் டுங்கோங் கூறினார். விளையாட்டு 2026 கற்பந்து. இதன் பன்னாட்டு நட்புமுறை ஆட்டத்தில் ஹைத்தி 4 சுழியம் என நியூசிலாந்தை வீழ்த்தியது. இவ்வேளை இம்மாதம் 14வது நடைபெறும் உலகக்கிண்ண தொடக்க ஆட்டத்தில் ஹைத்தி ஸ்காட்லாந்தை சந்திக்கிறது. பின்னர் June 20 பிரேசிலுடனும் June 25 மொரோக்கோவுடனும் அவ்வணி களம் காணும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தீரா இசையில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் காற்றலையில் உங்களோட பேசுறதுல ஒரு தனி இன்பம், எப்போதுமே அதுல வந்து ஒரு தனி சுகம் தான். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்புறம் விடுமுறை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்கு மீண்டும் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சின்னதா ஒரு விஷயம் எல்லாரும் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க, 4 நாள் விடுமுறையில எங்க அலுவலகம் இருக்குன்றதையும் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சரியா போய் சேர்ந்திருப்பீங்க, வேலை முடியிற நேரமும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்றைய பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக்குறதுக்காக தீராய் செய்வந்தாச்சு 8 மணி வரைக்கும் 80-90 ஆண்டு பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை இன்றைக்கு என்ன கதையோட வந்திருக்கு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நீங்க எங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து இன்றைக்கான முதல் பாடலோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கமல்ஹாசன் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கான பாடல். இது உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வன்.

சொல்லுங்க கண்மணியே, நீங்க தான் சொல்லணும் அது கற்பனையா காவியமா இல்ல காதலா இல்ல என்ன மாயம் அப்படின்றதுக்கான பதில உங்ககிட்ட இருந்துதான் கேட்க நாங்க காத்துட்டு இருக்கோம். அப்புறங்க தீரா இசை உங்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு போட்டி உங்களுக்காக பாட்டு வரும். அங்கிருந்து நீங்க தொடங்கணும் இல்ல நிறைவடைய செய்யணும் அப்படின்ட்டு வரும்போது நீங்க இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு வாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இன்னைக்குமே உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இருக்கு. அந்த இரண்டு பாடல்களுக்கு இரண்டு போட்டியாளர்களை சந்திக்க தீரா இசை காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னால முள்ளும் வளரும் படத்துக்கான பாடல் உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல விடுமுறையில இருக்கிறீங்களா, எங்க இருந்தாலும் மின்னல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்க கேட்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் தீரா இசை.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19 19.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39. கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39.
4: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பம்.

0: அன்பி சங்கீதா அந்த படத்துக்காக எஸ்பிபி அவர்கள் பாடியிருந்தாங்க. 100 ஆண்டுகள் நீ வாழ்கவே அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட வாழ்த்துனாங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயம். அதனால வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்தும் போது மற்றவங்க வாழ வைக்கிற அதே வார்த்தைகள் நம்மையும் வாழ வைக்கும் அப்படின்றாங்க. வாங்க நம்ம போட்டி அங்கத்துக்கு வந்திருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம். மணிமொழிக்காக இன்றைக்கு பாடல் இருக்கு, கேக்குறீங்களா?
1: சரி போடுங்க, கேட்போம். எம்பாட்டு ஐயோ கண்ணா என் வாலி வணிஞ்ச எம்பாட்டுதா கத்தனை எல்லாம் இப்போ தான் கத்துறதா வந்தாச்சி சித்திரதா போயாச்சி. அது தெரியல, முன்னு கட்டமா பின்னால கட்டமான்னு தெரியல.
0: மணிமொழி பேசவே விடல என்ன இல்ல இல்ல சும்மா சும்மா சரியா வந்திருக்கான்னு கேப்போமா?
1: ஓகே ஓகே.
0: போயாச்சு நித்திரதா சரியா பாடி இருக்கீங்க மணிமொழி.
1: ஐயோ ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு.
0: இந்த பாடல்ல ராதாவுடைய பாடல்.
1: ஆமா ராதாவோட பாடு. என்ன பாட்டு மறந்துட்டேன்.
0: குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? ராதா அவங்களுடைய பிறந்த நாள், அதனால அவங்களுடைய பாடல் உங்களுக்கு கொடுத்திருந்தோம். சரியா பாடி இருந்தீங்க, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா வேலை முடிஞ்சு 4 மணிக்கு தான் முடிஞ்சிடும். எப்போதும்
0: சரி பாத்து பத்திரமா போங்க.
1: நன்றி.

0: பண்றதோ. அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கொத்துமஞ்சள் தான் அரைச்சி நித்தமும் நீராடச் சொல்லு, மீனாட்சி குங்குமத்த நெத்தியில சூடச் சொல்லு. முதல்ல கேட்டது எஜமான் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். நம்ம போட்டியில இன்னொருத்தர் வரலாம்னு சொல்லியிருந்தோம், சுதாகர் கிளாங்ல இருந்து வந்திருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம்.
1: பள்ளி விடுமுறை இல்ல, அதனால விடுமுறை.
0: ஆசிரியரா?
1: ஆமா.
0: டீச்சருக்கு நல்ல ஓய்வு
1: பாட்டு
0: ரொம்ப பிடிக்குமா?
2: கண்டிப்பா.
1: இவன் தெரியும் அதான் எனக்கு தெரியும். ஆனா வார்த்தை இந்த மாதிரி திடீர்னு கேட்கும் போது அந்த என்ன சொல்லுன்றத மறந்து போயிருக்கு.
0: என்ன சொல் அப்படின்றது? ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுத்தான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான்.
1: என்னன்னு இவன் தான் வருது வார்த்தை.
0: நினைக்கிறேன் நீங்க வந்து பாடுறதுக்கு வர முடியாது, இசை அமைப்பு துறைக்குதான் போக முடியும்.

0: எங்கிருந்து வாங்க?
1: மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு,
0: மலரும் மலரும் புது தாளம் போட்டு. சரிங்களா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, ஒரு தேநீர் உள்ள காஃபி அப்படியே நாலஞ்சு ரொட்டி எடுத்துக்கோங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி சுதாகர்.
1: நன்றி நன்றி.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டம்.

0: சந்தேகத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும், வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது, நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும். மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 07 219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301709719.
1: தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 4:54. இன்றைக்கு புதன்கிழமை, விடுமுறை எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே வந்து வேலைக்கெல்லாம் திரும்பக்கூடிய நாள். இருந்தாலும் பள்ளி விடுமுறை அப்படின்றதுனால ஏறக்குறைய சூழல் இன்னும் விடுமுறை சூழல் மாதிரி தான் இருக்கு. பள்ளிக்கூடம் கட்டம் கட்டமாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்குகின்றது. 2 வார விடுமுறைக்கு பிறகு மாணவர்கள் வந்து அரை ஆண்ட முடிச்சுட்டு ஏறக்குறைய அவங்க வந்து அடுத்த கட்டம் போறாங்க. போற பிள்ளைங்களுக்கு பரிட்சை இருக்கலாம், தேர்வுகள் இருக்கலாம், இல்ல மற்ற ஏற்பாடுகள்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது தொடர்பான தகவல் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்புறம் நீண்ட தூர பயணம் அதிகமானோர் மேற்கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு பிறகு, அதாவது நாளை முதல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏறக்குறைய 2 லட்சத்திற்கும் அதிகமான கார்கள் வந்து சாலையில ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடியதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை சில பேர் வந்து இந்த நாட்களுக்கு பிறகு கூட உங்களுடைய நீண்ட விடுமுறையை திட்டம் போட்டு போகல. என்ன பிள்ளைங்களுக்கு பள்ளி விடுமுறை அப்படின்றதுனால இன்னும் 3 அல்லது 4 நாட்கள் தான் இருக்கு. சரியா திட்டம் போட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க. நெடுஞ்சாலைகளில் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாஸுடைய அகப்பக்கம் இல்ல அவங்களுடைய எக்ஸ் தளம் இதுலாம் நீங்க தெரிஞ்சிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவனுடைய குரல்ல வருகிறது, பூவே இளைய பூவே. இந்த பாட்டை நம்ம கேட்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். 5 மணிக்கு மேல என்ன கதை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ இந்த பாட்டு உங்களுக்காக வருகிறது. இது தீரா இசை, உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது தெய்வீகன் தாமரை செல்வன்.
2: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: எங்கள் தேர்வு.
1: லிங்கம்ஸ்.
2: ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டம் சிக்கன நடவடிக்கை கல்வி அமைச்சின் முதன்மை திட்டங்களை பாதிக்காது. நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நாள் ஒன்றுக்கு 2.2 மில்லியன் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 13வது மலேசிய திட்டம் முதல் செயல் திட்டம் RP1 கீழ் பர்லீஸ் 661.7 சொலிய மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டை பெற்றுள்ளது. கடந்த ஏப்ரல் வரையில் இதன் செலவின செயல்திறன் 87.46 மில்லியன் ரிங்கெட் அல்லது 13.22 விழுக்காடாக இருந்தது என மாநில ஆட்சியாளர் துவான்குசைட் சிராஜுடின் ஜமலுல்லாயில் தெரிவித்துள்ளார். இந்த செலவினம் 354 திட்டங்களை உள்ளடக்கியது என்றார் அவர். 12வது மலேசிய திட்டம் 5ஆம் செயல்திறன் RP5 கீழ் 188 திட்டங்களுக்கு பர்லீஸ் 632.56 மில்லியன் ரிங்கீட்டை பெற்றது. அதில் 474.17 மில்லியன் ரிங்கீட் செலவிடப்பட்டுள்ளது. 2027 வரவு செலவு திட்டத்தை வரைவதில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சிக்கன நடவடிக்கை, கல்வி அமைச்சின் புதிய ஆசிரியர் நியமனம் உள்ளிட்ட கூடுதல் வகுப்பறைகள் நிர்மாணிப்பில் பாதிப்பினை ஏற்படுத்தாது. அதுமட்டுமின்றி இது மாணவர்களின் ஆரோக்கியமான உணவு முறைக்கு முக்கியமானதாக கருதப்படும் கூடுதல் உணவு திட்டம் RMT-யிலும் இடையூறை விளைவிக்காது என அமைச்சர் ஃபட்டினா சிதே குறிப்பிட்டார். அதேவேளை பாழடைந்த பள்ளிகளை மேம்படுத்தும் பணிகளும் வழக்கம்போல தொடரப்படும் என அவர் சொன்னார். மக்களின் உரிமைகளை பின்னுக்கு தள்ளி சிக்கன நடவடிக்கைகள் ஏதும் மேற்கொள்ளப்படாது. ஆகையால் மக்கள் பதற்றமும் கவலையும் கொள்ள வேண்டாம் என ஃபர்லினா கேட்டுக்கொண்டார். மலேசிய மக்களின் அவா பண்புகள் உள்ளிட்ட அடையாளத்தை வெளிப்படுத்தும் படைப்புகளை படைக்கும் ஆற்றலை உள்நாட்டு திரைப்படத்துறை கொண்டுள்ளது. அது தொடர்ந்து ஆதரிக்கப்பட வேண்டும் என தேசிய ஒற்றுமை துணையமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்தார். மனித பண்புகள், சமூக சூழலையும் எடுத்துரைக்கும் படைப்புகள் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் பன்முகத்தன்மையை கொண்டாடவும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ளும் சமூகத்தை கட்டி எழுப்பவும் ஒரு பாலமாக விளங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் படைப்பாற்றல் துறையை வலுப்படுத்தவும் இளம் திறமையாளர்களை ஊக்குவிக்கவும் இத்தளங்கள் முக்கியமானதாக விளங்குகின்றன என்றார் அவர். நீண்ட விடுமுறையை தொடர்ந்து சொந்த ஊர்களிலிருந்து தலைநகரை நோக்கி பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை 2 மடங்காக அதிகரிக்கும் என பிளஸ் மலேசியா தகவல் வெளியிட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2.2 மில்லியன் வாகனங்கள் முதன்மை நெடுஞ்சாலையில் பயணிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூரம் பயணங்கள் உள்ளிட்ட நகரங்களுக்கு இடையிலான பயணங்களை இது உட்படுத்தியிருக்கும் என பிளஸ் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. ஆகையால் வாகன மோட்டிகள் அந்நிறுவனத்தின் மை பிளஸ் TTA அட்டவணையை பின்பற்றி பயணத்தை திட்டமிடும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இது நெடுஞ்சாலையில் நெரிசலை குறைக்க உதவும். அதுமட்டுமின்றி 33 பகுதிகளில் விவேக தடம் ஸ்மார்ட் லேனும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மியான்மர், லாவோஸ் உள்ளிட்ட கம்போடியாவில் செயல்பட்டு வந்த ஒரு இணைய மோசடி கும்பல் பிடிபடாமல் இருப்பதற்கு மலேசியாவிற்கு அதன் செயல்பாட்டு மையத்தை மாற்றியுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளை அரச மலேசிய காவல்துறை PDRM இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இந்த குற்றச்சாட்டு கடுமையாக கருதப்படுவதாகவும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு கூடுதல் விவரங்கள் பெறப்படும் எனவும் புக்கிடாமானின் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டதோ ருஸ்டி முகமது ஈசா குறிப்பிட்டார். இந்நிலையில் மலேசியாவில் முதன்மை செயல்பாட்டு மையங்களாக பயன்படுத்தப்படும் என சந்தேகிக்கப்படும் 2 முதன்மை பகுதிகளை தமது தரப்பு அடையாளம் கண்டுள்ளதாக டதோ ருஸ்டி குறிப்பிட்டார். மார்ச் 31 தொடங்கி குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA முனையம் 2 வாகன நிர்வாக மேலாண்மை முறை வேம்ஸ் செயல்படுத்தப்பட்டதன் மூலம் அங்குள்ள சாலையோரங்களில் போக்குவரத்து கணிசமாக சீரடைந்துள்ளது. இதன் வாயிலாக பயணிகளை இறக்கிவிடும் ஏற்றிச் செல்லும் பணிகள் சீராகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுவதாக மலேசிய விமான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டதோ முமர் இசானிகானி குறிப்பிட்டார். ஏப்ரல் தொடங்கி மே வரை வாகனங்கள் காத்திருக்கும் சராசரி நேரம் 3 நிமிடங்களுக்கு குறைந்துள்ளது. இது நிர்ணயிக்கப்பட்ட 10 நிமிடங்களை விட குறைவாகும் என அவர் கூறினார். கமுபு வேளாண் மேம்பாட்டு வாரியம் கடாவின் கீழ் செயல்படும் ஜலாப்பாங் வயல் பகுதிகளின் வசதிகளை தரமுயர்த்த வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு கூடுதலாக 850,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. கடந்த பருவ நடவின்போது நீர் விநியோக சிக்கலை எதிர்கொண்ட பகுதியில் குழாய் கிணற்றினை நிர்மாணிக்க அந்நிதி பயன்படுத்தப்படும் என கடாவின் தலைமை நிர்வாகி முகமது ஃபைசுல் முஸ்தபா தெரிவித்தார். பாசிர்மாஸ் உள்ளிட்ட கோத்தாபாருவின் சில பகுதிகள் நீர் விநியோக சிக்கலை எதிர்கொண்டுள்ளன. ஆகையால் இயந்திர வசதி அல்லது இயந்திரமின்றி குழாய் கிணறு நிர்மாணிப்பு முன்னெடுக்கப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
1: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
2: அதிகரித்து வரும் கல்லீரல் புற்றுநோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்தோனேசியா தனது தேசிய இலவச சுகாதார பரிசோதனை திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு இறுதிக்குள் 13.6 மில்லியன் மக்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என்று அமைச்சர் புடி குனாடி சடிக்கின் கூறினார். இது 70 மில்லியன் பரிசோதனைகள் என்ற முந்தைய இலக்கை இரட்டிப்பாக்குவதோடு ஹெப்படைட்டிஸ் தொற்றுகளை கண்டறிவதையும் சிகிச்சை அளிப்பதையும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஐநாவின் 81வது கூட்டமர்வில் வங்காளதேச வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன்படி அந்நாட்டின் அரசு தந்திரம் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்போட்டியில் 99 வாக்குகள் பெற்று கலிலூர் வெற்றி பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சைப்ரஸ் வேட்பாளர் ஆண்ட்ரியாஸ் ககோரேஸ் 91 வாக்குகளை பெற்றார். இதனிடையே ஐநாவின் தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ், மாலத்தீவு அதிபர் மொஹமட் முயிசு, பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷக்தார், இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், ஐநாவுக்கான மலேசியாவின் நிரந்தர பேராளர் உள்ளிட்டோர் வங்கதேச வெளியுறவு அமைச்சரின் வெற்றிக்கு வாழ்த்தினை உரித்தாக்கிக் கொண்டனர். மேற்கு ஜப்பான் வாக்காயாமா வட்டாரத்தில் ஜாங்மி சூறாவளி கரையை கடந்துள்ள நிலையில் இது டோக்கியோ பெருநகர பகுதியில் கனமழையை கொண்டு வந்துள்ளது. இதன் விளைவாக ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான அளவுக்கு உயர்ந்ததுடன் விமான ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கோசா ஆறு நீர் பெருக்கெடுத்ததால் வானிலை ஆய்வு மையம் 5ஆம் நிலை வெள்ள எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அது மேலும் கூறியது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள எரிசக்தி ராணுவ தளங்களை குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அங்கு இன்று தொடங்கி 3 நாள்களுக்கு நடைபெறும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பன்னாட்டு பொருளாதார மன்றத்தில் 130 நாடுகளிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட நிகராளிகள் கூடியிருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. மாஸ்கோ கீவ் முழுவதும் நடத்திய ஏவுகணைகள் திருகுருதிகள் தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட 1 நாள் கழித்து இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக அப்பகுதியின் ஆளுநர் அலெக்சாண்டர் பெக்லோவ் கூறினார். மேலும் இதன் விளைவாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கின் முதன்மை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 இந்தோனேசிய பொதுப்பூப்பந்து ஜகர்த்தாவில் நடைபெறும் இப்போட்டியில் நாட்டின் கலப்பு இரட்டையர் ஹூ பங்ரோன் லாய் பெங் ஜிங் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் முதல் சுற்றில் உபசரணை நாட்டின் மார்வான் ஃபசா, ஐஷா சல்சாபிலா புத்ரி பிரணாத்தாவை 21-17, 21-9 என நேரடி செட்களில் வெற்றி கொண்டனர். இந்த ஆட்டம் 31 நிமிடங்களுக்கு நீடித்தது. கடந்த மாதம் மலேசிய மாஸ்டர்ஸ் சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து போட்டிகளில் தொடர்ச்சியாக முதல் சுற்றிலேயே வெளியேறிய பங்ரோன் லாய் பெய்ஜிங்கிடம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எழுச்சியாக இந்த வெற்றி விளங்குகிறது. 2027 வரவு செலவு திட்டம் சிக்கன நடவடிக்கை கல்வியமைச்சின் முதன்மை திட்டங்களை பாதிக்காது. நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நாள் ஒன்றுக்கு 2.2 மில்லியன் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

சின்ன மணிக்குயிலே மணி 5:15. அந்த மணிக்குயில் பாட்டை கேட்டாச்சு, மணியையும் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும், இல்ல வேலை முடிகிற தருணமா இருக்கும், உங்க பாருங்க வேலை எல்லாம் 8:00 to 5:00 முடிச்சிடணும். நம்மளும் நிறைய கதைகள்லாம் கேட்கிறோம், அப்புறம் நம்ம நிறைய படிக்கிறோம், ரீல்ஸ் வருது, நமக்கு எத்தனையோ காணொலிகள் வருது. வேலை நேரம் போக உங்களுடைய வீட்டு நேரத்தையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. ஒரு காலத்துல வாழ்க்கையில வேலை ஒரு பகுதியா இருந்தது, இப்போ வேலையில வாழ்க்கை ஒரு பகுதியான மாதிரி சில பேருக்கு ஆயிருக்கும். வீட்டுல பிள்ளைங்க வள்ளி விடுமுறையில இருப்பாங்க, இல்ல மற்றவங்க யாராவது வந்திருப்பாங்க, நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. அதனால சீக்கிரம் போய் அவங்க கூட நேரத்தை செலவு பண்ண மறக்காதீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, இதற்கு பெயர் தான் காதலா. ஹரியரன் பாடுறாரு, இது தீரா இசை.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072919. தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. 5:21 புதன்கிழமைகளில் மருத்துவ குறிப்புகள்ல நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு டாக்டர் ரிஷா மாணிக்கம் இந்த மருந்தெல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாதுங்க அப்படின்றத பற்றி சொல்றாரு. அது உண்மைதானே, ஆனாலும் நமக்கு அறியாம நம்ம வச்சிருப்போம். கொஞ்சம் பாருங்க, எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, காலாவதி ஆகக்கூடிய நாள் எப்போ அப்படின்ட்டுன்னு.
1: மருந்து கூட அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஒண்ணு. ஆனா என்ன மாதிரியான மருந்து, அதுவே வந்து கண்ணுக்கு ஊத்துற மருந்தோ இல்ல வந்து நீங்க தொடர்ந்து பாய்க்கக்கூடிய கிரீமோ, அது டேப்லெட்டோ கேப்சூலோ, இதுக்கெல்லாம் தனித்தனி எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சில மருந்துகள் வந்து எக்ஸ்பைரி டேட் இருந்தா கூட தள்ளி, ஆனா அதை நீங்க தொடர்ந்துட்டீங்களா பாய்ச்சிட்ட பிறகு அதை ஒழுங்கா பராமரிச்சு குளிர் பெட்டியில வைக்கிறதோ இல்ல ஒழுங்கான இடத்துல வைக்கலன்னு வச்சுக்கிட்டா அதுவே வந்து அதோட வீரியத்தை குறைஞ்சிரும். அதனால எல்லா மருந்துக்கும் அதோட காலக்கெடுவு இருக்கும். ஆனா அது கூட நம்ம வந்து பேக்கெட்ல இருந்து திறந்துட்டோமா அதை வந்து உடனே பயன்படுத்துறது நன்று. அது கூட சில நேரத்துல ஒரு வாரத்துக்கோ இல்ல ஒரு சில நாளுக்கு மட்டும் தான் வைத்திருக்க முடியும், ஒழுங்கா நம்ம பராமரிச்சிருந்தா. இல்லைன்னா அந்த காலாவதியான டைம் வந்து நீங்க பார்த்து சாப்பிட்டுக்கலாம். காலாவதி ஆயிடுச்சுன்னா சாப்பிடுறத தவிர்த்துருங்க. ஏன்னா அதோட வீரியம் ஒண்ணு குறைவா இருக்கும், தேவையில்லாம இருக்கும். சில நேரத்துல வந்து அதுவே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி வந்த தலைவலி வந்து சைனஸ்னால, இந்த வாட்டி வந்த தலைவலி வந்து மேபி பிரஷர்னால இருக்கலாம். அதனால மின்பு உள்ள மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. தேவையில்லாம தேவை இல்லாத மாத்திரையை வந்து வேற காரணத்துக்கு பாய்க்கிறதுனால உங்களுக்கு பயனும் இருக்காது. அதனால தேவையில்லாம வேற விஷயம் கேஸ்ட்ரிக் அதெல்லாம் கூட வந்து இல்லைன்னா வேற ப்ராப்ளம் வந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அது பயன் இல்லாதது. எப்பயுமே வந்து முறையான மருத்துவரை நீங்க வந்து நாடி அதுக்கு தேவையான முறையான வைத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. கரெக்டான டயக்னோசிஸ்க்கு கரெக்டா நம்ம சாப்பிட வேணும். உங்க மருந்து மித்தவங்களுக்கு பகிர்ந்துக்காதீங்க. எஸ்பெஷலி வந்து இது இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு மருந்தெல்லாம் வீட்டுல உள்ளவங்க மூத்தவர்கள் வந்து இந்த மருந்தெல்லாம் பாய்ப்பாங்க. அதனால சர்வ சாதாரணமா ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை தவிர்க்கிறதே பெட்டர். ஒழுங்கா லேபிள் பண்ணி வைக்கணும். ஏன்னா சில குடும்பத்துல வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி நாலு பேருமே வந்து இனிப்பு நீர்ல பார்த்து ரத்த குத்து மருந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையற்ற மருந்தா தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு சேர்ந்த மருந்து மாத்தி சாப்பிடக்கூடாது. அம்மா மருந்த நான் விட்டுட்டு வந்துட்டேன், உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதை தவிர்க்கணும், கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்கணும். ரெண்டு வாட்டி சொல்ற தவிர்க்கணும்.

காதலர் தினம் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் அது. ஏஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்காக வந்தது. மணி இப்போ 5:30, 5:30 ஆயிருச்சு. வீட்டில் என்ன நிலவரம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில் என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னர் நம்முடைய மேட் மலேசியா வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கு இரவு 7 இல்லை 8 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பகுதிகளில் கடுமையான மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு மேட் மலேசியா வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது எங்க அப்படின்னா, பெர்லிஸ், கிடா, பாலிங், கூலிம், சிக் இந்த பகுதிகளில், அடுத்தபடியாக கிளாந்தான், தும்பாட், பாசிர் மாஸ், கோத்தபாரு, திருங்கானுல உலு திருங்கானு, டுங்குன், பஹாங்ல இருந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பென்தோங், தமர்லோ, மாரான், பெர, பக்கான், அப்புறம் ரொம்பின் இந்த பகுதிகளில் அடைமழையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும். செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த மழை எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சில வாரங்களாகவே நம்ம சில சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னன்னா மலை ஏற போறவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, தேடும் பணி, அதுக்கப்புறம் வந்துட்டு குளத்திலேயோ இல்லை ஏரியிலேயோ குளிக்க போறாங்க, நீர்வீழ்ச்சிக்கு என்ன ஆயிட்டாங்க கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழல். அதுக்காக ஒரு விஷயமே யோசிச்சுட்டு இருக்காங்க, இனிமேட்டு மலை ஏறும் நடவடிக்கைகளுக்கு போறதுக்கு முன்னுக்கு பெயர்கள் எல்லாம் கொடுத்துட்டு பெர்மிட் எடுத்துட்டு போகணுமோ அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இது பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளப்படாதது. நிறைய பேர் வந்துட்டு இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டே நானும் போய் மலை ஏற போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு போறீங்க. ஆனால் நீங்க போகும்போது பாதுகாப்பா போறீங்களா, சரியான நேரத்தில் போறீங்களா, சரியான பாதுகாக்கப்பட்ட பகுதியாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் அப்படின்றத கருதி தான் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஏறுவாங்க, அவங்க கூட நீங்க ஏறுங்க, போனவங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா அவங்க கூட திட்டம் போடுங்க. தனியா போனோம் இல்லை சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா நீங்க முதல் பார்த்துக்கோங்க எந்த இடம் அப்படின்றதெல்லாம். ஒரு சின்ன நினைவுறுத்தல், அன்பான வேண்டுகோள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியாச்சு. அடுத்தது உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்ல பாடல் வருது, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
3: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
4: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
3: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
4: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
3: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க?
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீரா இசை 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதையில். இன்றைக்கு என்ன கதை, எதை பற்றி நம்ம பேச போறோம் அப்படின்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீங்க இணைந்திருங்கள். அடுத்தது கே ஜே யேசுதாஸுடைய பார்த்த வெளிப்பாட்டு உங்களுக்காக குணா படத்திலிருந்து வருகிறது.

0: வழங்கக்கூடிய இயக்கம். இதிலிருந்து இதனுடைய தலைவர் ராம்ஜி சாஸ்தா அவர்கள் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு ராம்ஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், வணக்கம் தேவிகன்.
0: இது நம்முடைய முதல் நிகழ்ச்சி. இந்த வாரத்திலிருந்து புதன்கிழமைகளில் 5:45 இந்த விளம்பர நிகழ்ச்சியை நீங்க கேட்க போறீங்க. அதாவது உங்களுடைய இயக்கத்தின் பெயர் வந்து பெர்துபோஹான் பந்த்வான் சாஸ்தா ஸ்லாங்கூர் அப்படின்றது. உங்களுடைய இயக்கம் என்ன செய்யறீங்க அப்படின்றத இன்றைக்கு மக்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்த போறோம். சொல்லுங்க, உங்களுடைய இயக்கத்துடைய செயல்பாடுகள் என்ன, என்ன சேவையெல்லாம் வழங்கிட்டு இருக்கீங்க?
1: ஓகே, மெயினா வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, பொருளாதாரம் பிரச்சனை, ஏன்னா பொருளாதாரம் வந்து மாத்திக்கிறாங்க, ஃபைனான்சியல் வேல்யூ இஷ்யூ, அது அட்வைஸ் பண்றது, இந்த ஒப்பீனியன்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், கணக்கான முறையில் வந்து அவங்களை கைட் பண்ணுவோம் நம்ம.
0: சரி, இப்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, இப்போ நிதி நிர்வாக ஆலோசனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்போதிலிருந்து இதை செய்ய ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த யோசனை வந்துச்சு?
1: இது வந்து ஒரு 2019 நம்ம ஆரம்பித்தோம். 2019 வந்து அது ஒரு பேண்டமிக் கோவிட் முன்னுக்கு, அப்போ அது ஆரம்பிக்கிறப்ப ஒன் கோயிங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கோவிட் வர்றப்ப ரொம்ப டஃபாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்புறம் அந்த டாஃபில் வந்து நாங்கள் பூந்து அந்த ஹெல்ப்லாம் பண்ணி அந்த உதவி எல்லாம் செய்யவும் அது கண்டினியூவா எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஃபீட்பேக் வந்துட்டு நாங்க கண்டினியூ பண்ணிட்டோம்.
0: அப்ப சின்னதா ஆரம்பிச்சு தான் அது பெருசா போயிடுச்சு.
1: ஆமா ஆமா, அது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சு அது அப்படியே கண்டினியூவா பெரிய அளவுக்கு கொண்டு போயிருச்சு. அப்புறம் அந்த கோவிட் முடிஞ்சோட ரொம்ப பேர் ஃபைனான்சியல் வைஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் பொருளாதாரம் பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம கைட் பண்ணி அவங்கள கணக்கான முறையில தீர்வு காணிச்சு.
0: சரி, இப்போ நிதி நிர்வாக ஆலோசனை இயக்கமா நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. இப்ப ஸ்லாங்கூர்னு பின்னால இருக்கு உங்களுடைய அந்த பெர்துபோஹான் பின்னால. இப்ப ஸ்லாங்கூர்ல இருக்கிற இந்தியர்களுக்கு மட்டும் தானா இல்ல மலேசியா
1: முழுக்க? மலேசியா முழுதும் நம்ம செய்யறோம், மலேசியா முழுதும் நம்ம செய்யறோம். பிகாஸ் எனக்கு ஸ்லாங்கோ மட்டும் நம்ம செஞ்சோம்னா மத்த ஊர்ல உள்ளவங்க வந்து கேட்பாங்கல்ல, எங்களுக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்னு. சோ அதனால நம்ம எல்லா இதுவும் செய்யறோம். பட் எல்லாரும் வந்து என்ன வந்து பாப்பாங்க ஸ்லாங்கோல. நம்ம ஒரு நாள் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்து பாக்க சொல்லி, அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல கைட் பண்ணிடுவோம் அவங்கள.
0: சரி, இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும், நிதி நிர்வாக ஆலோசனைகள், உங்களுக்கு பொருளாதார சிக்கல் உங்களுக்கு வந்து சரிப்படுத்தணும், என்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா திரு ராம்ஜி அவர்களுக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ அவர் நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால நீங்க வாட்ஸ்அப் பண்ணா இலகுவாக இருக்கும். 0125155249 இந்த எண்களுக்கு தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. 0125155249. இப்போ நிதி நிர்வாக ஆலோசனைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பொதுவாக எதுக்காக உங்ககிட்ட தேடி வராங்க, எந்த மாதிரியான உதவிகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க திரு ராம்ஜி?
1: பெரும்பாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா கடன் தொலைல மாட்டிக்குவாங்க. சோ மெயினா அந்த கடன் தொலை தான், அந்த கடனை வந்து கட்ட முடியாம இந்த மாதிரி தொலைல மாட்டிக்குவாங்க. சில சமயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு
0: செலவுகள் ரொம்ப
1: அதிகமா போயிடும், அந்த மேனேஜ் பண்ண தெரியாது அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற டைம் சுச்சுவேஷனில் வந்து வேலை விஷயம் கிடைக்காம வேலை இல்லாமல் ரொம்ப பேர் இந்த கிராப்லாம் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்காது ப்ராப்பராக. ஸோ அதனால வந்து நம்ம கைட் பண்ணுவோம், ஓகே இப்படி இப்படி செய்யுங்க, இந்த வழியில் போங்க அப்படின்னு.
0: அதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்கும், நீங்கள் வந்து அவங்களுக்கு வழிகாட்டியிருப்பீங்க, அது சரியாலாம் அமைஞ்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பேர் இருப்பாங்க ஏறக்குறை?
1: ஏறக்குறை இப்போ 2019 இப்போ வந்து ஒரு 7,000-8,000 பேருக்கிட்ட நம்ம வந்து கைட் பண்ணி
0: வழங்கிட்டிருக்கீங்க. பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஏதாவது நீங்க பட்டியெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்களே, ரொம்ப செலவு பண்ணிடுறோம் இல்ல சேமிப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னா எது நீங்க சொல்லுவீங்க திரு ராம்ஜி?
1: எதுன்னு சொன்னாக்கா இப்ப நிறைய விஷயம் இருக்கு அதுல. அப்ப அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைனான்சியல்ஸ் வாய்ஸ், அப்புறம்
0: செலவு ரொம்ப பண்ணிடுவ
1: பண்ணிடுவாங்க, ஓவர் செலவு, ஓவர் கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப.
0: சரி, ஒரு பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் பேச போறோம். அதாவது பொதுமக்கள் எதுக்கெல்லாம் இவங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொன்னார் இல்லையா, அதுல குறிப்பிட்டு எது சம்பந்தமா இளைஞர்களுக்கு அவங்க உதவிகளை முன்னெடுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னார் ஒரு 8,000 பேருக்கு நீங்க உதவி செஞ்சு அவங்களாம் அந்த தொடர்புல இருக்காங்க, அவங்க மூலமா மற்றவங்களுக்கு பயனளிக்கக்கூடியது பத்தி எல்லாம் உங்களுடைய அமைப்பு வந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஆக இவங்களுக்கு நீங்க வந்து உதவிகள் தேடணும் இல்ல கேள்விகள் உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க பெர்த்துபுகான் சாஸ்தா அவங்களுக்கு சுழியம் 1251 5154 9 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா அவங்க உங்களுக்கு மீண்டும் அழைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: திரா இசையில் இந்த விளம்பர தகவலை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருப்பது பர்த்துபுகான் சாஸ்தா செல்லாங்கூர். இதுல இருந்து தலைவர் திரு ராம்ஜி சாஸ்தா அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த பாடல் கேட்கும் போது உங்களுக்கும் உங்கள் அமைப்புக்கும் இந்த பாட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க, என்ன என்ன இருக்கு சார் அந்த கதை?
1: ஆக்சுவலி என்னன்னு சொன்னாக்கா, நான் 2019 ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்த பிறகு அவங்க இந்த பாட்டை வந்து எனக்கு டெலிகேட் பண்ணாங்க. அப்ப அதுல சொன்னாங்க, இந்த பாட்டு நீங்க எனக்கு செஞ்ச உதவியில இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பொருத்தமான பாட்டு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு அது சரியா புரியல. ரெண்டு மூணு வாட்டி நான் அதை கேட்கிறப்ப எனக்கு புரிஞ்சிச்சு, இதுல வந்து நிறைய அர்த்தங்க இருந்துச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி உதவி தேவையோ அதை நம்ம செஞ்சு செட்டில் பண்ணி கொடுத்து முடிச்சு கொடுத்தோம்னா அவங்களோட மனசு எவ்வளவு தூரம் ஒரு ஆறுதலா இருக்கு.
0: சரி, இப்ப உங்களுடைய இயக்கத்துடைய நிதி நிர்வாக ஆலோசனைகளை வழங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இந்த குடும்பத்துல செலவுகளை திட்டமின்றது எவ்வளவு முக்கியம் சார்? நீங்க கண்டிப்பா இத்தனை வருஷத்துல இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. எவ்வளவு முக்கியம், ஏன் அதனால சிக்கல் ஏற்படுது?
1: ஏன்னா பிகாஸ் எனக்கு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, ஓவர் எக்ஸ்பென்சஸ், ஓவர் எக்ஸ்பென்சஸ் வந்து பிளானிங் இல்ல அவங்களுக்கு. என்னன்னா, ஓகே நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கணும், ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். அதே சமயத்துல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அது வந்து தப்பு கிடையாது. பிகாஸ் ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன், அவங்கனால வந்து அதை எவ்வளவுதான் சம்பளம் எடுத்தாலும் அதை வந்து சேமிக்க முடியல அவங்களால. சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது. சோ அதனால எக்ஸ்ட்ரா ஜாப் தேடுறாங்க. கிடைக்கலன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கடன், தவறான ஒரு போய் கடன்ல போய் மாட்டிக்கிறாங்க. அது போயிட்டு வேற ஆளுகிட்ட ஆலோசனை கேட்க போய் அது தப்பான ஒரு விஷயத்துல போய் சேர்ந்து தவறான இடத்துல போய் கடனை வாங்கி மாட்டிக்கிறாங்க. அதுதான் மெயின் காரணமே. அப்ப அந்த கடனை தீர்க்கறதுக்கு அவங்க இன்னொரு கடனை போய் வாங்கிக்கிட்டு அந்த இதுல அந்த செயின் மாதிரி, அது ஒரு செயின் மாதிரி மாட்டிக்கிட்டு அதுல மாட்டி சிக்கல் மாட்டின கையோட அவனால நவுற முடியாம இருக்கு. ஒரு மெயின் சிச்சுவேஷன், மெயின் காரணமே.
0: சரி, இப்ப நீங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ மக்களுக்கு இது ரொம்ப எதிர்பார்ப்பு கூடிய ஒன்றா இருக்கும். வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியே சூழலையும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறீங்களா உங்களுடைய அமைப்புல? அப்படிப்பட்ட சூழல் இருக்குங்களா சார்?
1: இருக்கு. நம்மள வந்துட்டு சில கம்பெனிங்ஸ்லாம் நம்ம தொடர்பு வச்சிருக்கோம். அப்ப இவங்களுக்கு வேலை இல்லைனாக்கா நம்ம கிட்ட ரெசூமி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கணக்கான சேனல். பிகாஸ் அதனாலதான் இந்த மந்த் ஒன் வந்து வெறும் ஃபைனான்சியல் வைஸ் இல்ல, எல்லா உதவியும் நம்ம செஞ்சு கொடுக்கோம். எடுகேஷன் லோன் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம்.
0: ஆக நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நிதி நிர்வாக ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சாஸ்தா இந்த நிதி நிர்வாக ஆலோசனை இவங்க இயக்கம் தான். இவங்க வந்து ஒரு தன்னார்வலர் அடிப்படையில நிறைய பேர் சேர்ந்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க. 01051552 இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாமன்சரா இங்கதான் இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த விவரங்களை நீங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏன் பொதுமக்களை சென்று அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன் அவங்க கிட்ட இந்த தகவல் எல்லாம் போய் சேர்க்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றா?
1: ஏன்னா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து அந்த அவ்வளவு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து பாக்குறதுனால நம்மளுக்கு தெரியுது. அதனால வந்துட்டு என்ன செய்யறோம்னாக்கா, அவங்களை வர வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பிரச்சனை செட்டில் பண்ண முடியுமோ நம்ம அதை எங்களால முடிஞ்சதை நாங்க செட்டில் பண்ணி கொடுக்கறோம்.
0: சரி, நீங்க அவங்களை தொடர்பு கொள்வீங்களா இல்ல நீங்க போய் அவங்களை பாப்பீங்களா இல்ல அவங்க
1: எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
0: ஆமா, நீங்க அழைக்கும் போது ஒருவேளை எடுக்கலன்னா அதை தவற விடுறதுக்கான சூழல் இருக்கு.
1: ஆமா,
0: வாட்ஸ்அப்ல என்ன விவரங்கள்லாம் அவங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு
1: அவங்க ஃபுல் பேரு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். சோ அதுக்கு அங்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு நான் தொடர்பு கொண்டுருவேன்.
0: சரி, ஆக 01251552549 நிதி நிர்வாக ஆலோசனைகள் வழங்குறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து வேலை சரியா அமையல அதனால எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து சரிப்படுத்தி கொடுக்குறாங்க. ஆக அடுத்த வாரம் புதன்கிழமையும் நம்ம வந்து இந்த சந்திப்பை நடத்த போகின்றோம். ஆக நம்ம அடுத்த வாரம் சந்திக்க போறோம் சார். என்ன விவரங்கள் அடுத்த வாரம் நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம்னு சொல்லிட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பா. என்ன அடுத்த வாரம் வந்து எப்படி இந்த பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கு அதுக்கு நான் ஆலோசனை கொடுக்கறேன். அப்புறம் அடுத்தது ஃபைனான்சியல், எப்படி அவங்கள ஃபைனான்சியல வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா மூவ் பண்றதுக்கு நான் இது பண்றேன்.
0: சரி, நிச்சயமா அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி.
1: கண்டிப்பா.
0: ரொம்ப பிரதுபான் சாஸ்தா சிலாங்கூர் இவங்களுடைய விளம்பர நிகழ்ச்சி அடுத்த வாரம் மீண்டும் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 6வது மாபெரும் சூரிய சக்தி திட்டம் LSS-6க்கான ஒப்பந்த புள்ளி டெண்டர் இவ்வாண்டு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். உலக ஆற்றல் நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கம் விரைவுபடுத்தும் துறைகளுள் LSS-6 ஒன்று. எனவே எதிர்கால சூரிய சக்தி திட்டங்களில் மின்கல ஆற்றல் சேமிப்பு முறை BESS இணைக்க வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். செம்பனை எண்ணெய் அடிப்படையிலான உயிரி டீசல் பயன்பாடு நாட்டின் நிலைத்தன்மையை மட்டும் ஆதரிக்கவில்லை, மாறாக நெருக்கடியை எதிர்கொள்ளும் இக்காலகட்டத்தில் விநியோக பாதுகாப்பை வலுப்படுத்தும் முதன்மை வியூகமாகவும் அமைந்துள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நுராயினி அஹ்மத் தெரிவித்தார். பெட்ரோலிய டீசல் விநியோக தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்று எரிபொருள் கையிருப்பை நாடு கொண்டிருப்பதையும் இது உறுதி செய்யும் என்றார் அவர். இவ்விடை வரும் ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களின் பங்கேற்பை தக்கவைத்துக் கொள்ள அல்லது அதிகரிக்க எண்ணம் கொண்டிருப்பதாக தேசிய முன்னணி BN மகளிர் பிரிவு தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் நுராயினி தெரிவித்தார். BNல் அதிகமான மகளிர் பிரதிநிதிகளை கொண்ட மாநிலம் என்ற சாதனையை ஜொஹூர் கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் உள்ள தங்கும் விடுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியது. இந்த சம்பவம் மிகவும் வருத்தமளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குவைட் ஏர்வேஸ் தனது அனைத்து செயல்பாடுகளையும் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்துள்ளது. குவைத் பன்னாட்டு விமான நிலையத்தை குறிவைத்து ஈரான் திருக்குருதி தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. இவ்வேளை பயண அட்டவணை மாற்றம் குறித்து பயணிகளுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என்று குவைட் ஏர்வேஸ் கூறியது. விளையாட்டு. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பங்கேற்க ஈரான் அணியினர் June 6 பின்னிரவு 1:30 மெக்சிகோ சென்றடைவர் என அவனி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. மணி இப்போது 6:04. ஒவ்வொரு வாரமும் ஒன்னொன்னு ஏதோ ஒரு கதை உங்களை சார்ந்தும் மற்றவர்களை சார்ந்தும் வந்துட்டு இருக்கு. இந்த ரயில் பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். ஆனா அந்த பயணத்துல ஒரு கட்டம் வரும்போது நம்ம ரயில் இருந்து இறங்கித்தான் ஆகணும். இந்த வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனா அந்த நினைவுகளை சுமந்து செல்லும் வரைதான் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உறவுகள் தொடர்கதையும் ஒரு ரயில் பயணம் மாதிரி இருக்க போது. இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நினைவுகள் ரொம்ப ரொம்ப அழகானதா இருக்க போது. இதை சுமந்து செல்லக்கூடிய அந்த காலங்கள் உங்களுக்கு இனிப்பாய் தித்திப்பாய் மட்டும் இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. கே கே ஸ்ரீனிவாஸ் ஹரிணி பாடுறாங்க, பூவுக்கெல்லாம் சிறக முளைத்தால். ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கை மாதிரிதான். கேளுங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவோம். தெய்வீகன் தாமரை செல்வன்.

0: எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ தாகங்கள், எத்தனையோ சோகங்கள், இதுக்கெல்லாம் இசைதான் மருந்து. அந்த மாதிரி இந்த பாடலும் இந்த இசையும் உங்களுக்கு மருந்தாய் இருந்திருக்கும் என்று நீங்க நம்புகிறது. உறவுகள் தொடர்கதை கேட்டுட்டு இருக்கீங்க. மணிப்போ 6:15. இன்றைக்கு நம்மோடு பேச வந்திருக்கிற நேயர் அவருடைய விவரங்கள் எதையும் வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெயர் சொல்லாது அவர்கிட்ட பேசலாம். யாரு தேடிட்டு இருக்காரு, என்ன விவரம்னு வாங்க கேட்கலாம்.
1: ஆக்சுவலி நான் வந்து தேடுறது வந்து என்னோட தம்பி தான் தேடிட்டு இருக்கேன். அவங்க பேரு நான் சொல்லல, பட் வந்து ஒரு வருஷமா நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்க லாஸ்ட் இயர் வந்து எங்க ஃபேமிலில இருந்து விட்டு பிரிஞ்சு போனாங்க. பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எங்களோட வாழ்க்கையில. ஆக்சுவலி எங்களுக்கு அடிக்கடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், தென் அது வந்து 1-2 weeks அது வந்து ஓகேவாயிரும். பட் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெருசா அந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு. ஸோ அதுலேருந்து அவங்க வீட்லேருந்து வெளியாகுனாங்க. தென் ஒரு 2 months நான் வந்து பேசல அவங்கள்ட்ட. பட் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால பேச முடியல. ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் நான் பேசினேன், அவங்கள்ட்ட கால் பண்ணேன், பேசினேன், மெசேஜ் பண்ணேன், வீட்டில் உள்ளவங்களும் பேசினாங்க. பட் வந்து அவங்க பழைய மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணல. கால் பண்ண எடுக்கல, பேசுறது இல்லை, லைக் எதுவுமே இல்லை. எந்த அவங்க வீட்டில் இருந்ததுக்கும் இப்ப தனியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு வருஷமா அந்த மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். பட் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. கூட இருந்து நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு அவங்க எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒதுக்கும் போது அது ரொம்ப மனசு வலியா இருக்கு. சோ
0: நீங்க உங்க தம்பிய பற்றி சொன்னீங்க, நீங்க போய் பேசியும் அவரு வரலன்னு. அம்மா அப்பா இவங்க யாராவது பேசி பார்த்தாங்களா?
1: அப்பா இல்ல, அப்பா தவறிட்டாங்க. சோ அம்மா இருக்காங்க, அம்மா பேசல. அவங்களுக்குமே என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல, அதனால அவங்க எதுவுமே கேட்கல. நான் ஒரு அண்ணனா நான் தான் வந்து அவங்கள பாத்துக்கிட்டேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணேன். அவங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நான் தான், அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் தான் எல்லாமே அவங்களுக்கு பண்ண. சோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங்ல இருக்கும் போது அவங்க எல்லாத்தையுமே வேணாம் அப்படின்ட்டு போகும்போது எனக்கு அது உண்மையாவே எனக்கு அது புரியல. எப்படி ஒருத்தவங்களால வந்து இவ்வளவு தூரம் விட்டு போக முடியுது? பிரச்சனை வரும், அது செட்டில் பண்ணிடணும். பட் அது அறவே அந்த உறவு வேணாம் அப்படின்ட்டு போறாங்க அப்படின் போது எனக்கு அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. எல்லா தப்புமே என் மேலன்னு நான் ஒத்துக்கிட்டு, நான் பண்ண விஷயங்கள், நான் பேசின வார்த்தைகள், அது என்னோட தவறு. நான் வந்து அப்பா இருந்து என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணேன். அது வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல. என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்ன லைக் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, லைக் இனிமே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு தாட் வந்துருச்சு.
0: இப்போ உங்களுடைய தம்பியை பற்றி சொன்னீங்க, நீங்க பெயர் சொல்ல விரும்பல அப்படின்ற சூழலாம் அப்படின்னா, அவர் வானொலி கேட்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிற வாய்ப்பு இருக்கு.
1: அவரு வீட்டுல இருக்கும் போது கேட்டாரு, பட் இப்ப அவர் இருக்கிற இடத்துல அவரு கேக்குறாரா இல்லையா எனக்கு தெரியல.
0: ஏதோ எப்படியோ ஒரு வகையில இது அவரு போய் சேரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க என்ன சொல்லணும் அவர்கிட்ட?
1: எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப என்கிட்ட வார்த்தையே இல்ல, ஏன்னா எல்லா வார்த்தைகளையுமே நான் சொல்லிட்டேன். இந்த ஒரு வருஷத்துல நல்லபடியா அவர் என்கிட்ட வரணும், வீட்டுல வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கிற டிக்ஷனரியில இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கூப்பிட்டு நான் பேசிட்டேன்.
0: இந்த ஒரு வாய்ப்பு, இது ஒருவேளை நமக்கு தெரியல, இந்த உறவுகள் தொடர் கதையில நீங்க பேசும் அந்த வார்த்தைகள் உங்களுடைய தம்பியுடைய மனசை மாத்தலாம் இல்லையா?
1: அவருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வச்சிருக்கேன், எந்த அளவுக்கு அவர் மேல உயிரா இருக்க அப்படின்றது வந்து அவரோட உள் மனசுக்கு அது நல்லாவே தெரியும். இவ்வளவு வருஷமா நம்ம ஒன்னா இருந்து ஒரே வீட்டுல நிறைய கஷ்டங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணி நம்ம வந்திருக்கோம். பட் இப்போ எதுவுமே இல்லாம தனியா இருக்கும் போது அந்த வலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது, ஒருத்தவங்க இறந்துட்டா கூட அந்த வலி நம்மளால ஏத்துக்க முடியும். கூட இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு போய் தனியா வாழும் போது அவங்கள பாக்குறதே இல்ல, அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாத போது அது வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. அது வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட. தம்பி, நானும் வீட்டுல எல்லாருமே உனக்காக காத்துட்டு இருக்காங்க. நீ எங்க இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா நான் பேசுற இந்த வாய்ஸ் உனக்கு வந்து சேரும் நம்புறேன். நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கேன், இது மூலியமாவும் நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கறேன். என் மனசுல இருந்து இந்த வர மன்னிப்பு என்ன ரொம்ப மன்னிச்சிரு. நம்மளுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கு, பட் இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து பேசி அதை முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நீ திரும்ப வரணும், நம்மளோட பழைய உறவு திரும்ப நல்லபடியா இருக்கணும். சோ நீ வருவ அப்படின்னு நான் நம்புறேன். நீ வீட்டுக்கு வரணும், எங்க கூட பழைய மாதிரி இருக்கணும். இது மட்டும்தான் என்னோட எண்ணம். ஒரு விஷ் சொல்லணும். நேத்து வந்து உன்னோட பிறந்த நாள், பட் அந்த பிறந்த நாள் வந்து இந்த வருஷம் நீ எங்க கூட இல்ல. ஆனா கண்டிப்பா அடுத்த வருஷம் எங்க கூட வந்திருந்து உன்னோட பர்த்டே எங்க கூட செலிப்ரேட் பண்ணுவ அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா அது நடக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே.

இந்த பாடல ஒரு 100 தடவை எங்க ஒரு 1000 தடவை கேட்டிருப்போமா? இருந்தாலும் இந்த பாட்டுக்குள்ள வரக்கூடிய வரிகள் எப்போதும் சிந்தனைக்குள் புகுந்து ஏதோ செய்யக்கூடிய வரிகள் தான். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. இதையொட்டியே இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். நமக்கு பேசுறதுக்கு ஒரு 20 நிமிடங்கள் இருக்கு. இது ஒரு நேயர் சொல்லிட்டு போனாங்க சில வாரங்களுக்கு முன்னர், விடுமுறை எல்லாம் முடிஞ்சு வந்து இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து பிறந்து ஒன்னா வளர்ந்த சூழல் இப்படி இருக்கு இல்லையா? அவங்க என்ன முன் வச்சாங்கன்னா, அது என்னன்னு தெரியல தெய்வீகன், நமக்கு நண்பர்கள் கூடயோ சுற்றத்தார் கூடயோ பிரச்சனைகள்லாம் வந்தா ரொம்ப சீக்கிரமா அதை சரிப்படுத்திட முடியுது. ஆனால் நம்முடைய உறவுகள், குறிப்பா குடும்ப உறவுகள் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை சரிப்படுத்தவே முடியல. அப்படி ஒரு முரடு பிடிக்கிறாங்க, அவ்வளோ ஒரு கோபத்தை காட்டுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க, செவி சாய்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது தெரியல, இந்த கேள்வி அப்படியே உங்ககிட்ட முன் வைக்கும் போது உங்கள் பதில் என்னவா இருக்கும்ன்றது நீங்க சொல்ல போறீங்க. என்னன்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே, குடும்ப உறவுகளுக்கிடையே சில சலசலப்புகள், பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரிஞ்சிக்க மாட்டாங்க, இதனால குடும்பத்தை வந்து ரெண்டா ஆக்குற ஒரு சூழல் கூட வந்துருது, ஏண்டா நம்ம இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி உணர்றீங்களா? இல்ல குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாவே தீர்த்தர்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 3-2-2-8-2-5-7-3 அல்லது 4-7-6-8 இந்த எண்களுக்கு அழைக்கலாம், பேசலாம். உங்களுக்காக உறவுகள் தொடர்கதை காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சோகமான பாடல் தான் அடுத்து வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்டுக்குள்ள 1000-1000 அர்த்தங்கள் இருக்கும். முதல்ல பேசின அந்த அண்ணன் தம்பியோட பேசணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவ்வளோ மரியாதையா காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தம்பி யாருன்னு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த காற்றுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ஒலி அலை போய் சேர்ந்த அந்த உறவுக்குத்தான் தெரியும். சீக்கிரமா நீங்க உங்க குடும்பத்துக்கு கூட போகணும் தம்பி, நீங்க என்னவா இருக்கலாம் ஆனா போய் பேசுங்க, இது சரிப்படுத்திடலாம். அடுத்து வரக்கூடிய பாடல் இந்த பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். நிறைய விடுகதைக்கு கேள்வி கொடுக்குமா இல்ல விடுகதையே கொடுக்குமான்னு தெரியல இந்த பாட்டு.

0: முத்து படத்திலிருந்து வந்தது அந்த பாடல். வந்து விழுகின்ற மழைத்துள்ளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டோர், மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார். ரொம்ப அழகான வரிகள் இந்த படத்துல இந்த பாட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி, நல்ல உறவுகளை சேர்த்து கொண்டிருக்கும் நாம் சில நேரத்துல குடும்ப உறவுகளோடு ஒன்று சேர்வது ரொம்ப கஷ்டமாயிருது, அதாவது பிரிவினைகள் வந்துட்டா அது உண்மையா அப்படின்றத கேட்டிருந்தோம். திரேசா அப்படின்ற நேயர் கூப்பிட்டிருக்காங்க, பேசலாம்.
1: நண்பர்களோட சண்டை வந்தாலும் சரி, ஒரு முப்பது பெர்சென்ட் சண்டை வந்தாலும் சரி, அதை நம்மளால சால்வ் பண்ணிடலாம். ஆனா உறவுகள் கூட வந்து என்னதான் நம்ம அவங்க கிட்ட அத வந்து நம்மளோட கோரிக்கையோ இல்ல நம்மளோட விஷயத்த நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அத நம்மளே இவங்க இப்படிதான், இவங்க மாறவே மாட்டாங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க, நம்மள அப்படி டவுன் பண்ணிட்டு தான் போவாங்களே தவிர, அந்த தேர்ட் பர்சனுக்கு நண்பர்கள் கூட நம்ம மேல இருக்க நம்பிக்கை கூட கூட பிறந்தவங்களுக்கு வந்து அது வீட்டுல உள்ளவங்களுக்கு கொத்தியோ அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா.
0: புரிய வைக்க முயற்சி பண்ணாலும்,
1: புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல ஒரு டாட் உருந்தா அந்த டாட்டை தான் பார்ப்பாங்களே தவிர அந்த ஒயிட் பேப்பரை பாக்குறதுக்கு அது கஷ்டப்படுவாங்க.
0: ரொம்ப காலம் எடுக்குதா இல்ல அறவே முடியவே முடியலையா?
1: ஒரு கட்டத்துல ஆக்சுவலி வந்து இது என்னோட கணவர் சைட்டு, பட் வந்து ஒரு கட்டம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்னோட கூட பிறந்தவங்களோட என்னோட தாய் தந்தையா கூட என்னை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்மள என்னதான் நம்ம அவங்கள்ட்ட நம்ம வந்து சர்டிஃபை பண்ணாலும் இவங்க வந்து இல்ல, இவங்க வந்து நம்மளோட கேரக்டர் இல்ல, நம்ம அவங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அவங்க இப்படிதான், அது வந்து அவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட தவறுகளை வந்து உணர்றதுக்கு அவங்க வந்து என்னைக்குமே வச்சுக்கல, ஏன்னா அவங்க என்னைக்குமே பேச நம்ம வந்து ப்ரெஷர் குறவு அப்படின்னு நினைப்பாங்க. ஒதுங்கிட்டேன், சொன்னாவே வேண்டா, என் கணவருக்கு என்ன சொன்னா, நீங்க பேசுறீங்களா போறீங்களா வரீங்களா அது உங்களோட நிறுத்திக்கணும், என்னைய நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் நிறைய வாட்டி ஏக்கப்பட்டது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் 10 இயர்ஸ், பட் ஸ்டில் த சேம் திங் மீன்ஸ் ஐ கேனாட் கம் டவுன். என்னோட வேலையை நான் பாத்துட்டு, ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் போது, என்னை நீங்க 10 வருஷமா பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியலன்னா இன்னும் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஐ திங்க் ஐ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் டு தேம்.
0: ஒரு காலம் அந்த மாதிரி தோண வைக்கும், நான் யாருக்கும் எதையும் எடுத்துரைக்க தேவையில்லை அப்படின்னு. ரொம்ப நன்றி திரேசா. நன்றி, உடம்பு பாத்துக்கோங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: குடும்ப பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வருது.
1: கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச்.

மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு சுழியமொன்று.

0: 9 0 7 1 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. உறவுகள் தொடர்கதை புதன்கிழமை கேட்டுட்டு இருக்கீங்க. சங்கீதா வந்திருக்காங்க. குடும்ப உறவுகள் ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டமாயிருதா?
1: இந்த வார டாபிக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது.
0: எப்படி சங்கீதா, நீங்க இதுல எந்த பக்கம் இல்ல சேர்ந்துடலாம் டக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்களா, அங்கதான் ரொம்ப பெரிய சிக்கலே வந்து முடியுதுன்னு நினைக்கிறவங்களா?
1: என்ன பொறுத்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நம்ம எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் பேசினா புரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா அவங்க தேர்ட் பர்சன். ஆனா ஃபேமிலின்னு ஒண்ணு வரப்ப நம்ம எவ்வளவு பேசி புரிவிக்கிறாங்க ரொம்ப கஷ்டம். உறவு வந்து உடையக்கூடாது, ஃபேமிலி புரிஞ்சிடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது. சொல்ல சில சில விஷயங்கள்லாம் நான் வந்து போட்டோம், நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருப்போம். சொல்லக்கூடாம வெளியே கொஞ்சம் சொல்லக்கூட முடியாம குடும்பம் உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பாதுகாப்போம். ஆனா வந்து நம்ம தான் அதை பாதுகாக்கிறோம் இல்லைய, நம்ம அண்ணன் தம்பிங்களோ இல்ல வந்து அத்தைங்கமாரங்களோ இல்ல வேற யாரு மாமாங்களோ வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க.
0: ஏன் அந்த மாதிரி நீங்க மட்டும் இப்படி நினைக்க அவங்க எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, நீங்க நினைக்கிறீங்க
1: எப்படின்னு சொல்லணும் தெரியல. நான் வந்து அப்படித்தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த குடும்பம் வேணும். வாரிசு மூவில வந்து ஒரு சொல்லிருப்பாங்க, அவங்க அம்மா சிறுவ சொல்லிருப்பாங்க, நம்மளுக்கு இந்த தெருவில வந்து இதே ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி அதை நான் நினைக்கிறேன்.
0: ஆனா சின்ன வயசுல எல்லாம் ஒன்னா வளர்ந்து அப்படிதான் இருந்திருப்பீங்க, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம. எப்போ இந்த மாற்றங்கள் வருது?
1: காசு பணம் எப்ப வந்து ஒருத்தவங்கிட்ட நிறைய வருதோ இந்த மாற்றம் வந்து வந்துருது. இப்ப வந்து அவங்க வந்து அவங்க நம்மளோட அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட வந்து அவங்க பணக்காரா ஆவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுது. அப்படி அவங்க நினைக்கிறப்ப அந்த பாகுபாடு வந்து அங்க வருது.
0: ஓ, பணம் பத்தும் செய்யணுவாங்க அந்த மாதிரி செய்தோ ஏதோ போய்.
1: ஏன்னா
0: இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல
1: காசு
0: தானே, எல்லாமே வந்து பணம். இது ஒரு நாள் இத பத்தி பேசுவோம் பார்வைக்கு. பணம் பத்தும் செய்யும், அதில் உறவுகளையும் பிரிக்கும் அப்படின்னு சங்கீதா முடிச்சாங்க.

0: இது உறவுகள் தொடர்கதை மணி 6:55. இதுல ஒரு வரி வரும் இந்த பாட்டு, அதுக்கப்புறம் நம்ம நேர்கிட்ட பேசலாம். மேடை போட்டு சொல்வதல்ல பெண்ணின் காதல் என்பது அப்படின்னு சொல்லிட்டு, ஜாடை சொல்லும் விழியின் அசைவில் சர்வ மொழியும் உள்ளது. அப்படின்னா பெண்கள் அவங்க மனசுல இருக்கிறத ஜாடையிலே சொல்லிடுவாங்க. கேட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அது சரி தப்பு இல்லை நாங்க அப்படி இல்லையே அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். தப்பு அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், ஜாடையில பேசுறதுல நீங்கெல்லாம் வழியே அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லிட்டு போனாங்க. உறவுகள் தொடர்கதையில கேட்டிருந்தோம், குடும்ப உறவுகள் கூட ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு நேயர் பார்வையை முன் வச்சாங்க. இது உண்மையா அப்படின்னு நம்ம கூட நேயர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இப்போ யார் அப்படின்றத வாங்க கேட்கலாம். பொன்னி பொன்னி என்னை தாளாட்ட வரணும் அப்படின்னு ஒரு வரி இருக்கும் தெரியுமா? அந்த பொன்னியா நீங்க? நல்ல பெயர் வச்சிருக்காங்க. சொல்லுங்க பொன்னி, ரொம்ப கஷ்டமா இருக்கா குடும்ப உறவுகள் கூட பிரச்சனை வந்துட்டு போய் மீண்டும் ஒட்டுவதற்கு?
1: அது உண்மைதான் சார். ஏன்னா பிறந்த ரெண்டு சகோதரிங்க, தம்பி ஒருத்தர் இருந்தாரு, நான் மூத்த பொண்ணு, தங்கச்சிங்க ரெண்டுமே ஒரு சொத்துக்காக சம்பாதிக்கல, அவங்களும் அந்த சொத்து சம்பாதிக்கல, அந்த சொத்து பூரா என் தம்பி வர அவரு சீக்கிரத்துல இறந்து கல்யாணம் பண்ணல, இறந்துட்டாரு, ஆனா அந்த சொத்துக்காக
0: ஆனா
1: இப்போ நான் நினைக்கிறேன், அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி அவங்க வச்சு ஆசை இல்லாம போயிட்டீங்க நினைக்கிறேன், அது அவங்களுக்கு சுத்தமே இல்லை சரிங்களா.
0: நீங்க என்னைக்காவது அவங்கள்ட்ட சொல்லிருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்ம எப்போது போல இருப்போம் ஒன்னா பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா?
1: உங்களுக்கு அதெல்லாம் சொல்றதுதான், கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா விதவிதமா சாடிக்கலாம், அந்த காலத்துலயும் தச்சு கொடுத்துருக்கு, விதவிதமா தச்சு கொடுத்துருக்கு, அதெல்லாம் இப்பதான் எல்லாரும் போடுறாங்க, ஆனா அதனால நினைச்சு கூட பாக்கல.
0: சரி கவலைப்படாதீங்க சரிங்களா?
1: சரி,
0: நல்லா சிரிச்சுட்டே வந்தீங்களே, அழகியோட போறீங்களே. பரவாயில்ல விட்டுருங்க, தம்பிக்கு தெரியும் சரியா? சரி பாத்துங்க பொண்ணி. அந்த சிரிப்பு போதும். என்னன்னா சில நேரத்துல மனசுல இருந்து அப்படியே இருக்கும் பாருங்களேன், பொங்கும் எரிமலை மாதிரி, அதை வெளியில சொன்ன பிறகு கொஞ்சம் மனசு ஆறுதல் அடையும். நம்ம நினைக்கலாம் இதை எங்கேயா சொல்லணும் அப்படின்ட்டு. சில பேருக்கு பக்கத்துல சொல்வதற்கும் பேசுவதற்கும் யாரும் இல்லை. வானொலியில சொல்லும் போது கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி நினைச்சு அவங்க சொல்றாங்க. பொன்னி, உங்கள் சிரிப்புக்கும் உங்கள் பெயருக்கும் ரொம்ப நன்றி. உறவுகள் தொடர்கதை மீண்டும் அடுத்த வாரம் வரும். 7 மணிக்கு மேல பாட்டு கடை காத்துட்டு இருக்கு, பேசலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் திறன்மிக்க பணியாளர்களை நாடு கொண்டிருப்பதை உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு, தானியக்க முறை, தொழில்முறை இலக்கவியல் மயமாக்கல் ஆகியவற்றை கொண்ட நுட்பத்திறன் கல்வி டிவெட் சூழியல் அமைப்பை மனிதவள அமைச்சு தொடர்ந்து வலுப்படுத்தும். இவ்வாறு அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். டிவெட் என்பது வெறும் திறன் பயிற்சி மட்டுமல்ல, மாறாக நாட்டின் பொருளாதார மீள்தன்மைக்கான அடித்தளமாக விளங்குகிறது என அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு அரணையும் வான்வெளி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு, தானியக்க முறை, தொழில்நுட்பத்தை மலேசிய அரசு மலேசிய வான்படை தீயுடியம் தனது முதன்மை உத்தியாக கொண்டுள்ளது. இந்த வியூக நடவடிக்கை நாட்டின் கடல்சார் எல்லைகளின் கண்காணிப்பையும் வான்வெளி பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துகிறது என அதன் தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ ஹஜி முகமது நுராசியான் அரிஸ் தெரிவித்தார். அவதூறு கட்டுரை, அதிகார முறைகேடு, மிரட்டல் தொடர்பான புகார்கள் குறித்த விசாரணைகளுக்கு உதவ மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம் பக்கி காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரின் வாக்குமூலம் குற்றவியல் சட்டம் பிரிவு 112 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெய்ரூட் அருகே இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதாக லெபனான் சாடியுள்ளது. இவ்வேளை நாட்டின் தென்பகுதியில் தீவிரமடைந்துள்ள இஸ்ரேலின் தாக்குதலில் 6 கொல்லப்பட்டனர். லெபனானில் இருந்து இஸ்ரேலிய பகுதியை கடந்த எதிரி விமானத்தை இடைமறித்ததாக இஸ்ரேலிய துருப்பு பதிலளித்துள்ளது. ஜப்பானின் பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டு தொடர்ந்து சரிந்துள்ளது. முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு அங்கு கருவுறுதல் விகிதம் 1.14 0.01 குறைந்துள்ளது. இதனிடையே மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை அங்கு அதிகரித்துள்ளதால் ஆள்பல பற்றாக்குறை நிலவுகிறது. விளையாட்டு. உலகக்கிண்ண போட்டிக்கு முந்தைய நட்பு முறையிலான ஆட்டத்தில் சில்லியுடன் பொருத கொங்கு ஜனநாயக குடியரசு தயாராக உள்ளதாக அதன் தலைமை பயிற்றுநர் செபாஸ்டியன் டிசாப்ரே தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாட்டில் இபோலா தொற்று பரவலை தொடர்ந்து சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு ஸ்பெயின் நகர தலைவர் ஹுவான் பிரான்கோ அவர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்தை ரத்து செய்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:23. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:23.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: பாட்டுக்கடையில் காசெல்லாம் வேண்டாங்க, உங்க பாசம் போதும் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கடையில பாடல்களை அள்ளி வழங்கிட்டு இருக்கோம். வரிசையில நின்றுட்டு இருக்கிறவங்க பட்டியல முதல்ல வந்திருக்கிறவங்க யாரு அப்படின்னா, வசந்தி எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
5: கூப்பிடுறேன்.
4: பேரால எங்க வசந்தி?
5: சித்தியாவன்.
4: எங்க வசந்தி?
5: கம்பூங்காச்சியில்.
4: எங்க வசந்தி?
5: ஐயோ,
4: சும்மா வசந்தி, உங்கள்ட்ட பேச நல்லா இருந்துச்சு அதனாலதான்.
5: நன்றி.
4: கம்பூங்காச்சியில் என்ன பிராப்ளம்?
5: என்ன
4: இப்படி சொல்லிட்டீங்க? பிறந்த ஊர
5: தாண்டி வெளியே போக மாட்டேன்.
4: உங்க வீட்டுல என்ன பிராப்ளம்?
5: எங்க வீட்லயா?
4: நீங்கதான் பிராப்ளமா?
5: என்ன
4: பாடல் ஞாபகம் இருக்கா? உங்க ஊர்ல எல்லாம் சீக்கிரம் தூங்கிருவாங்களா? இந்த பாடல் கொஞ்சம் காத்து வந்து வீசட்டும் உங்க இடத்துல.
5: அதுக்குதான் இந்த பாட்டு கேட்டேன்.
4: சரி, கம்பு ஆச்சையில இருக்கிறவங்களை மறக்க மாட்டேன். நண்டு கறி வச்சா சொல்லி அனுப்புங்க.
5: கண்டிப்பா, நீங்க அந்த பக்கம் வான்னு சொல்லி வந்து வரேன்னு சொல்லுங்க. உடனே நண்ட புடிச்சு.
4: நன்றிங்க, நீங்க சொன்னதுல எனக்கு நரஞ்சிருச்சு.
5: நல்ல
4: பாட்டு ஒண்ணு வருது, உங்க ஊர்ல இருக்கிறவங்க போய் தூங்க சொல்லுங்க.
5: நன்றி.

0: அது முதல்ல வசந்திக்காக கம்பம் ஆச்சையில இருந்து கேட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டுக்கடையில அடுத்து வந்திருக்கிற நேயர் என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேக்கலாம்.
1: வணக்கம் தேவிகன்.
0: வணக்கம். யாரப்பா இது? கம்பீரமா?
1: நான் பேர் சொல்ல விரும்பல.
0: சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல வேணான்றீங்க, அப்படியே விட்டுருவோம். என்ன பாடல விரும்பி கேக்குறீங்க?
1: 20 கோடி நிலவுகள் கூடி. சோ அந்த பர்சனுக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல நண்பர், அப்புறம் வந்து ஒரு குட் லிசனர், பியூட்டிஃபுல் சோல்னு சொல்லலாம். சோ அவர்க்காக இந்த பாடல். திரு பிரகாஷ் ராவுக்காக
0: அந்த பாடல் வருது. உங்களுக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வாங்க கேக்கலாம்.
1: கண்டிப்பா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. முதல் தடவை அடிச்சேன். ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி இப்பதான் கிடைச்சிருக்கேன்.
0: அப்படியா? நன்றி. பெயர் சொல்லாத நேரே.
1: நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: இங்க பாருங்க பெண்களே, நாங்க உங்களை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறோம் அப்படின்னு, 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசெல்லாம் விழுந்துரும். என்ன சொல்றீங்க? அடுத்தது பாட்டு கடையில யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம். அந்த லோகேஷா எப்படி கிடைக்குது? சரி, ஏதோ விதியுடைய விளையாட்டு. லோகேஷ், இந்த வாரம் என்ன பாடல் வேணும்?
1: நந்தினி படத்துல இருந்து லைலா லைலான்னு ஒரு பாட்டு.
0: லைலா லைலா அந்த பாட்டா? சரி, அந்த பாட்டு வருது. நந்தினிக்கு லைலா பேர் ரொம்ப பிடிக்குது.
1: அந்த பாட்டு கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு.
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது, கேளுங்க. டக் டக் நந்தினி.
1: நன்றி, வணக்கம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 119.
2: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலப்ப.

0: நீங்களும் நாங்களும் இணைந்திருப்பது பாட்டு கடை. முதல்ல கார்த்திக் குரல்ல வந்த பாடல் தான் அது பாட்டு கடையில. அடுத்தது யார் அப்படின்னு பாக்கலாம், கேக்கலாம்.
1: வணக்கம் தேவிகா, டயனா பேச முதல்ல லைன் கட் ஆயிருக்கு.
0: என்ன டயனா, எங்க போனீங்க?
1: எனக்கு தெரியல, லைன் கட் ஆச்சு. நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன்.
0: நானு உங்க பேர்ல ஒரு பாட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லலான்னு வந்து நீங்க காணாமல் போயிட்டீங்க.
1: ஐயோ சாரி.
0: தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. நீ தூங்கும் போதெல்லாம் அப்படின்னு வரும்.
1: இது என்ன பாட்டு?
0: டயானா டயானா.
1: ஆமா,
0: இளவரசி டயானாக்காக எழுதப்பட்டு அந்த காட்சி அவங்களுடைய கல்லறையில தான் எடுக்கப்பட்டிருக்கும். நானா உங்களுக்காக ரெண்டு வரி அந்த பாட்டு பாடி
1: முடிச்சேன்.
0: இது போதும், இது போதும். சரி டயானாக்கு என்ன பாடல் வேணும்?
1: முருகா படத்துல இருந்து என் காதலின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எப்படி வரும்னா, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, புல்லாங்குரல் தான் வாசிக்கிறேன்.
0: என்ன இந்த பாட்டை இவ்வளவு யதார்த்தமா சொல்லிட்டீங்க, எவ்வளவு அழகு தெரியுமா? அவளை பாடிற வார்த்தைகள் இல்ல, அதனால நான் புல்லாங்குழல் வாசிச்சு காட்டுறேன்னு சொல்லுவாரு ஹீரோ.
1: ரொம்ப அழகான சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க ரசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நன்றி நன்றி.
0: வாங்க, டயானான்ற அந்த இளவரசியும் ரசனை மிக்கவர், இந்த டயானாவும் ரசனை மிக்கவர், அதனால ரசனை கலந்த இந்த பாடல் உங்களுக்காக டயானா.
1: நன்றி.

0: இதுவரைக்கும் இந்த பாடலை கேட்டதுலனா முதல் முறை நீங்க கேட்டதுக்கு டயானா தான் காரணம். முருகா அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல இருந்துதான் எடுக்கப்பட்டது. 2007 வந்த படம் அது. இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு சரவணன் வந்திருக்காரு. பேசலாம். ஜோஹோபாரு சரவணன், ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு
1: பேசணுமோ,
0: சில மாதங்கள்.
1: ஆமா,
0: எனக்கு ஞாபகம் இருக்கு. வேலை முடிஞ்சு போறீங்க, பயங்கரமான நெரிசல் சொன்னீங்க.
1: ஆமா, சரி.
0: அப்புறம் நண்பரே, இன்றைக்கு விடுமுறையா வேலையா?
1: இன்னைக்கு வேலைதான், முடிஞ்சிட்டுதான் வந்து வீட்டுக்கிட்ட கேட்டுக்கு பண்ணி நிக்கிறேன்.
0: ஓ சரி, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேசிட்டு உள்ளுக்கு போகணும்னு நினைச்சீங்க
1: பாத்தீங்களா?
0: என்ன பாடல் நண்பருக்கு?
1: இளையராஜா அவரோட பிறந்தனால அவரோட இசையில இருந்த கிராமத்து மின்னல் படத்துல இருந்து ரெட்டு கிளின்னு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு வந்து அவர் இடையில இளையராஜாவோட இது வரும்போது அப்படியே நல்லா இருக்கும். குஷ்பம் மரம் ஃபீல் ஆகும்.
0: கேளுங்க.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி. வேலை முடிஞ்ச சோகமோ, ரொம்ப அமைதியா பேசுறீங்க. அசதி. சரி நண்பரே, பாட்டு கேளுங்க, நல்லா போய் ஓய்வு எடுத்து நாளைக்கு காலையில அப்படியே நல்லா புத்துணர்ச்சியோட வேலைக்கு போங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: விடியாத பொழுதாச்சு அடியே, விழிகூட சுமையாச்சு கண்ணீர் கடலாச்சு உன் எண்ணம் படகாச்சு.

0: பாட்டு கடை கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 7:46. அடுத்தது ஜெயலட்சுமி ராமலு ஜாஸ்தின் மலாக்கல்லு வந்திருக்காங்க, பேசிடுவோம் அவங்க கிட்ட என்ன பாட்டு என்ன கதைன்னு வாங்க அவங்க கிட்ட கேக்கலாம்.
1: எனக்கு ஆவாரம்பூ படத்துல இருந்து சாமி கிட்ட என்ற பாடல் வேண்டும்.
0: யாருக்காக?
1: எல்லாரும் வானொலியை கேட்கும் அனைவருக்குமே இந்த பாடல் வந்து சமர்ப்பணம்.
0: சரி, ஜெயலட்சுமி வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்?
1: இன்றா ஊடா சம்பல்,
0: பள்ளி விடுமுறைனால இன்னைக்கு ஊடக சம்பால் வந்துருச்சா?
1: ஆமா, கரெக்டா சொல்றீங்க.
0: பிள்ளைங்களா வீட்டுல இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, நாங்க தான் சமைச்சு, நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம்.
0: இல்ல, வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் வரோம், புதன்கிழமை வந்திருக்கே அதான் கேட்டேன்.
1: எங்களுக்கு விடுமுறை இருக்கும் போதுதான் நாங்க நல்லா சமைச்சு சாப்பிட முடியும்.
0: டீச்சரா? மற்ற நாள் எல்லாம் வீட்டுல சமைக்கிறதா இல்ல எப்படி?
1: இல்ல, அப்படி இல்ல, பெரும்பாலும் அந்த இந்த 5 நாட்கள் வந்து கொஞ்சம் குறைவுதான் சமைக்கிறது. சனி ஞாயிறு வந்து சாப்பிடுவோம், அல்லது அப்படிதான் ஓடிட்டு இருக்கு.
0: சார், விடுமுறைக்கு எங்க போலியா டீச்சர்?
1: போகணும் போகணும்
0: போகணுமா? இன்னும் 4 நாள் தான் இருக்கு.
1: அதான் போகணும் போகணும், 4 நாள் இருக்குல்ல.
0: சரி சரி, அந்த ஊடக சம்பளை ருசிச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கான அந்த பாட்டியும் கேளுங்க.
1: ஓகே, நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. பாட்டுக்கடையில ஏழாவதா வந்திருக்கிற நம்ம வாடிக்கையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, குளுவாங்ல இருந்து வந்திருக்கிறாங்க மோகனா. குளுவாங் மோகனா கிட்ட பேசுவோமா?
1: உங்க
0: வீட்டு வழியா போனா அப்படியே மெர்சிங் போயிடலாம்ல?
1: இத்தனை
0: மணிக்கு போறீங்களா? ஆனா அந்த பாத்து போகணும். அந்த பாதி கொஞ்சம் இரவுல புதுசா வரவங்களுக்கு அவ்வளோ அறிவுறுத்த மாட்டாங்களே. யானைகள் ஜாக்கிரதைன்னு பதாகைகள் இருக்குமே. ஒரு தடவை வந்தப்போ அப்ப வந்து சொன்னாங்க, ராத்திரியில அந்த பகுதியில போவாதீங்கய்யா, இப்படி போயிருங்க, இங்கிட்டு போயிருங்க. நாங்க
1: நினைக்கிறேன்
0: அங்க கடந்து போனா இரவுல நீங்க தான் போல பலசாலி. நிறைய நோயாளிகளா இல்ல விடுமுறை காலத்துல குறைவா?
1: கொஞ்சம்
0: வர ஆரம்பிப்பாங்க. என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் ஃபேமிலி டாக்கு கேட்கிற அந்த பாடல்.
0: அதே நேரத்துல நீங்க போற அந்த பாதையில இந்த பாட்டு கேட்க அவ்வளவு நல்லா இருக்கும். இரண்டு பக்கமும் அப்படி காடு, அப்புறம் வந்து நல்ல வானம், அப்படி கொஞ்சம் தூரம் போனா கடல் வேற வந்துருமே. சரி, பார்த்து பத்திரமா போங்க. உங்களுடைய அடுத்த 12 மணி நேரத்துக்கு உற்சாகம் கொடுக்கிறது இந்த பாட்டு கடையுடைய பாட்டு
1: தான்.
0: பாத்து போங்க. பாருங்க, அந்த சாலையில இரவு வேலைக்கு தைரியமா போறேன். நம்ம மோகனாவுக்கு ஒரு பாராட்ட சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அடுத்தது உங்களோட காற்றின் மொழியில் பேச பிரவீன்குமார் காத்துட்டு இருக்காரு. விடைபெறுகிறேன். தெய்வீகன் தாமரை செல்வன், உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டின் எரிவாயு விநியோகம் தற்போது சீராகவும் போதுமான அளவிலும் உள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சங் லீ காங் தெரிவித்தார். நாட்டின் மின்சார உற்பத்தியில் பெரும் பகுதி உள்நாட்டு வளங்களை கொண்டு கிடைக்கிறது என அவர் குறிப்பிட்டார். இத்துறை சார்ந்த வளர்ச்சியை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் உள்நாட்டு பயன்பாட்டுக்கான எரிவாயு விநியோகத்தின் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். திரங்கானு ஹுலு டூங்குனில் உள்ள திறன் பயிற்சி மையத்தின் மாணவர் 19 வயது வான் சஃப்வான் இர்ஃபான் வான் ஹருன் செமுரோங் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி இறந்ததாக அல் முக்தாஃபி பில்லா ஷா நகர தீயணைப்பு மீட்புத்துறை செயல்பாட்டு தளபதி ஒஸ்மான் அப்துல்லா தெரிவித்தார். பிற்பகல் 1:49 இது குறித்த அவசர அழைப்பை பெற்றதாக அவர் கூறினார். ஈரான் உச்சத்தலைவர் முஷ்தபா கமினியை நேரில் சந்திக்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். நியூயார்க் போஸ்ட் நாளிதழின் நிகழ்ச்சிக்கு அளித்த நேர்காணலில் அனைத்தும் சுமூகமாக அமைவதை பொறுத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருவரும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நேரில் சந்திக்கும் வாய்ப்பு அமையும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். குவைத் பன்னாட்டு விமான நிலையத்தின் சேவை ஒரு பகுதி மட்டும் மீண்டும் செயல்பட தொடங்குவதாக நாட்டின் பொது விமான போக்குவரத்து தலைமை இயக்கம் அறிவித்துள்ளது. பயணர்கள் விமான அட்டவணை, பயண விவரம் ஆகியவை தொடர்பில் குவைத் ஏவேஸை நேரடியாக தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டு. கடந்த மாதம் கோலாலம்பூரில் நடைபெற்ற 2026 செப் தாக்ரோ உலகக்கிண்ண தொடரின் குழு பிரிவு இறுதிப் போட்டியில் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து தாய்லாந்தின் 12 விளையாட்டாளர்கள் உட்பட 3 அதிகாரிகள் மீதான நடவடிக்கை செப் தாக்ரோ கூட்டமைப்பின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்டாஃப் பொதுச் செயலாளர் டத்து அப்துல் ஹலீம் கடீர் தெரிவித்தார். மே 30 நடைபெற்ற நிர்வாகக்குழு சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

அப்புறம் விடுமுறையெல்லாம் முடிந்து இன்று மீண்டும் வேலைக்கு அலுவலகத்துக்கு திரும்பினது எப்படி இருந்தது? திரும்பி இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் கொஞ்சம் நெரிசலா இருக்கும். ரொம்ப நாள் விடுமுறையில இருந்துட்டு இன்று வந்து இந்த நெரிசல் எல்லாம் இருப்பது கொஞ்சம் அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நாங்க எதுக்கு இருக்கோம், காற்றின் மொழியில் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்பதான். அதனால இன்று நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுடன் நான் பிரவீன்குமார் தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடல் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நவீன் மாதவ் கொண்டு வராங்க, ஹே நாயக். இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:38. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:38.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

நீ நவ்வே எனும் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஸ்ரேயா கோஷல் தான் மீண்டும் கொண்டு வந்தாங்க அந்த பாடலை. சரிங்க, நம்ம ஆர்டிஎம் கிளிக் செயலி இருக்கு இல்லையா, இந்த செயலியின் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனால June 5th, அதாவது நாளை மறுநாள் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை வந்து இந்த சேவையில் ஒரு சின்ன இடையூறு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஆர்டிஎம் கிளிக் செயலி மூலமா நம்முடைய ஆர்டிஎம் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் நேயர்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொண்டு கொள்ளுங்க. சரி, ஜூன் மாதம் பிறந்தாச்சு. இந்த மாதம் பார்த்தோம்னா ஃபீஃபா உலக கிண்ண போட்டி, கார்பந்து போட்டி, அதற்கு தான் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய இந்த விவேக கைபேசி மூலமாகவே இந்த மாதிரி கார்பந்து ஆட்டங்களை பார்த்துடுறாங்க, நிறைய நம்ம பார்க்க முடிகின்றது. அதனால நம்ம ஆர்டிஎம் கிளிக் செயலி மூலமாகவே நீங்கள் இந்த 104 ஆட்டங்களையும் இலவசமாக கண்டு கழிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த அமெரிக்காவில் தானே நடைபெறுது இந்த உலக கிண்ணம். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த நேர வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு காலை 8 மணினா நமக்கு இரவு 8 மணி, அதாவது 12 மணி நேர வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த முதல் ஆட்டம், ஃபிஃபா உலக கிண்ணத்தின் முதல் ஆட்டமும் சரி, கடைசி ஆட்டம் இறுதி போட்டியும் சரி, நம்ம நள்ளிரவு 3 மணிக்கு மேலதான், அதிகாலையா நள்ளிரவா அதற்கு நடுவுல 3 மணிக்கு தான் நம்ம கண்டு கழிக்க போகின்றோம். ஆனா கவலையை விடுங்க, அதான் ஆர்டிஎம் கிளிக் இருக்க. அடுத்த பாடல் சிட் ஸ்ரீராம் கொண்டு வராரு இதோ.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஸ்ரீ லேகா கொண்டு வந்த பாடல் அது. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் எப்போதும் வந்து காற்றின் மொழி இந்த தெலுங்கு திரைசை தொகுப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு சினிமா தகவல்களையும் பகிர்ந்து கொள்வோம் இல்லையா எப்போதும் உங்க கூட. அந்த வகையில தெலுங்கு சினிமாவின் மாஸ் மகாராஜா அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கப்படும் ரவி தேஜா இருக்கார் இல்லையா, இவருடைய புதிய திரைப்படம் இருமுடி இன்னும் வெளியாகவில்லை. இந்த திரைப்படத்தோட கிளிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முன்பெல்லாம் வந்து ட்ரெய்லர் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப கிளிம்ஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு காட்சி தொகுப்பு, ஒரு திரைப்படத்துடைய அறிமுக காட்சி தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு திரைப்படமா இருக்கக்கூடும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா ரவி தேஜா அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே வந்து இந்த அதிரடி கலந்த நகைச்சுவை ஒரு ஜனரஞ்சகமான திரைப்பட கதாநாயகனா தான் அவர் அறியப்படுகின்றார். ஆனா இந்த திரைப்படத்தில் தந்தை மகள் பாசத்தை சித்தரிக்கும் கதைக்களத்தில் உருவாகப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா என்ன கதைக்களமா இருக்க போதுன்னா, மது பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னுடைய மகளுக்காக அந்த பழக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து இவர் வந்து எந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகின்றார், இதுதான் வந்து கதையா இருக்கும் அப்படின்னு இந்த கிளிம்ஸ் பார்க்கும் போது நமக்கு தெரியுது. எப்பவுமே அதிரடி திரைப்படங்களை நடித்து நடித்து ஒரு குடும்பபாங்கான திரைப்படத்தில் இவருடைய நடிப்பை பார்க்க எல்லாரும் ரொம்ப ஆவலாவே காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் நடித்த மீரா பகாய் அப்படின்ற திரையிலிருந்து தான் அடுத்த பாடலை கேட்க உள்ளோம். சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு இதோ.

0: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க?
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: நினைக்கிறது
0: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான்.

யாசின் நிசார் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, பிரபலங்களை போலவே அவங்கள போலவே உடையணிந்து ஒப்பனையிட்டு அந்த மாறு வேடம் மாதிரி போட்டுட்டு வர்ற அந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப காலமாகவே இருக்கு இல்லையா. முன்பெல்லாம் பார்த்தோம்னா சார்லி சாப்ளின் அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் இவங்களை போலவே வேடமிட்டு அவங்க ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாளுக்கு கூட அவங்க வீட்டு முன்பு அவரை போலவே வேடமிட்டு அதுவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பாஷா ரஜினி மாதிரி இருப்பாரு, ஒருத்தர் அண்ணாமலை ரஜினி மாதிரி இருப்பாரு, ஒருத்தர் இந்திரன் ரஜினி மாதிரி இருப்பாரு. இந்த மாதிரியான நம்ம சம்பவங்களை எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். ஆனா இப்ப ஒரு சமீபத்துல ஒரு 3 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா ஒரு பிரபலத்தை போலவே 1037 பேர் வந்து அவங்கள மாதிரியே வேடமிட்டு ஒரு கின்னஸ் உலக சாதனை படைத்திருக்காங்க. எந்த பிரபலத்தை மாதிரியே வேடமிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை மேர்லின் மோன்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்களை போலவே. ஏன்னா June 1st அவங்களுடைய பிறந்த நாள், இந்த வருடத்தோடு அவங்களுடைய 100வது விழா இது, 100வது பிறந்தநாள். அதனால உலகம் முழுவதும் உள்ள அவங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் பாம் ஸ்பிரிங் அமெரிக்காவில் நடந்த இந்த ஒரு நிகழ்வுல கலந்து

அந்த சாதனையை படைத்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு அவருடைய இந்த வருட பிறந்த நாளுக்கு இதை அவங்க முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க. ஏன்னா வருடம் அந்த மாதிரி காணொலிகள் நிறைய பாக்குறோம் இல்லையா. அடுத்த பாடல் ஹிஷாம் அப்துல் வஹாப் கொண்டு வராரு, இதோ.

0: உலக சவால்களை எதிர்கொள்ளும் திறனுடன் டிவெட் வலுப்படுத்தப்பட வேண்டும். எரிவாயு கையிருப்பு உள்நாட்டு தேவைக்கு போதுமானதாக உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் திறன்மிக்க பணியாளர்களை நாடு கொண்டிருப்பதை உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு, தானியக்க முறை, தொழில்துறை இலக்கவியல் மயமாக்கல் ஆகியவற்றை கொண்ட நுட்ப திறன் கல்வி டிவெட் சூழியல் அமைப்பை மனிதவள அமைச்சு தொடர்ந்து வலுப்படுத்தும் என அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். டிவெட் வெறும் திறன் பயிற்சி மட்டுமன்று மாறாக நாட்டின் பொருளாதார மேல்தன்மைக்கான அடித்தளமாக விளங்குவதாக 2026 தேசிய டிவெட் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். இதனிடையே அமைச்சின் கீழ் உள்ள பயிற்சி நிறுவனங்களில் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விழுக்காடு பயிற்சி முடித்த 6 மாதங்களுக்குள் 95.5 விழுக்காட்டை எட்டியுள்ளது. அவர்களுள் 85.1 விழுக்காட்டினர் அவர்கள் பயின்ற துறை சார்ந்தே வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக டத்துஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். புத்ராஜய சதுக்கத்தில் வரும் 5ஆம் நாள் தொடங்கி 7 வரை 2026 தேசிய நுட்ப திறன் கல்வி டிவெட் நாள் கொண்டாடப்படுகிறது. டிவெட் சூழியல் அமைப்பை வலுப்படுத்தும் தேசிய தளமாகவும் நாட்டின் ஆள்வள மேம்பாட்டில் அதன் பங்களிப்பு குறித்த மக்களின் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் இந்த கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேலை சந்தையின் முதன்மை தேர்வு டிவெட் எனும் கருப்பொருளில் இந்நாள் அனுசரிக்கப்படுவதாக தேசிய டிவெட் மன்ற செயலகமும் துணை பிரதமர் அலுவலகமும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளன. அமைச்சு, அரசாங்க நிறுவனம், பொது தனியார் டிவெட் கழகங்கள் உட்பட தொழில்துறை நடத்துனர்கள், தொழில் முனைவோர், மாணவர்கள், சமூகத்தினர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். நாட்டின் எரிவாயு விநியோகம் தற்போது சீராகவும் போதுமான அளவிலும் உள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங் லி காங் தெரிவித்தார். நாட்டின் மின்சார உற்பத்தியில் பெரும் பகுதி உள்நாட்டு வளங்களை கொண்டு கிடைக்கிறது என அவர் குறிப்பிட்டார். இத்துறை சார்ந்த வளர்ச்சியை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் உள்நாட்டு பயன்பாட்டுக்கான எரிவாயு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு AIயும் தானியக்க முறை தொழில்நுட்பமும் அரசு மலேசிய வான்படையின் முதன்மை உத்திகளாக உள்ளதாக வான்படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ ஹஜி முகமது நுராசியான் ஹரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் வான்வெளி இறையாண்மையையும் தற்காப்பு ஆயத்த நிலையையும் வலுப்படுத்த அவை பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் நாட்டின் கடல் எல்லை கடந்த கண்காணிப்பு ஆற்றலை மேம்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பயன்படுத்தப்படும் அத்தகைய நவீன தொழில்நுட்பங்களுள் ஆளில்லா விமான அமைப்பும் அடங்கும். 24 மணி நேரம் இடைவிடாத வான்வெளி கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளும் அதிநவீன திறனை அது கொண்டுள்ளது. பேரா பத்துபுத்தே மலையேறும் நடவடிக்கையின் போது காணாமல் போன 49 வயது ஜஸ்லிண்டா சலூடினை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. புதிதாக கிடைத்த தகவலை அடிப்படையாக கொண்டு அது மேற்கொள்ளப்படுவதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் சபரோசி நூர் அஹ்மத் தெரிவித்துள்ளார். மலையேறும் வழிகாட்டி உட்பட தேடி மீட்கும் நடவடிக்கையில் உதவ விரும்பும் தரப்பினர் தீயணைப்பு கட்டுப்பாட்டு மையத்தில் முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்றவர் கூறினார். இவ்வாண்டு மே வரை கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL-இன் நிர்மாணிப்பு பணிகள் 94 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. அடுத்த ஆண்டு ஜனவரியில் வணிக நடவடிக்கைகளுக்காக அதன் சேவைகள் தொடங்குவதற்கு முன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட அட்டவணையிடப்பட்டுள்ளதாக மலேசிய ரயில் லிங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் மேம்பாடு எதிர்கால சேவை குறித்த அண்மைய தகவல்களை மக்கள் பெறுவதற்காக ECRL தொடர்புடைய நிலவரங்களை காட்சிப்படுத்தும் ட்ரக் சேவை இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசாங்க தலைமைச் செயலாளரும் MRL தலைவருமான தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். கல்வி சேவையின் நற்பெயரையும் தொழில் முறையையும் நெறியையும் பாதிக்கும் நடவடிக்கை கடுமையாக கையாளப்படும் என திருங்கானு கல்வித்துறை JPNT கூறியுள்ளது. ஒழுங்கீன வழக்கை எதிர்நோக்கியுள்ள பெர்சுட் மாவட்ட ஆசிரியருக்கு எதிராக சட்ட விதிமுறைக்கேற்ப நடவடிக்கை எடுக்க செயலாக்க தரப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என JPNT தெரிவித்துள்ளது. இதனிடையே பள்ளி வர்க்கத்தினரிடையே ஒழுங்கீன நடவடிக்கை கண்டறியப்பட்டால் தொடக்க கட்டத்திலேயே கண்டறிய விழிப்புடன் இருக்குமாறு அது கேட்டுக் கொண்டுள்ளது. செஷன்ஸ் எத்தியூ நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஆசிரியர் ஒருவர் கடந்த மாதம் இரு ஆண் மாணவர்களை பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியது தொடர்பில் 7 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இந்தியா புதுடில்லி புளோரிஸ்தே விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்ததாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. அங்கு அண்மைய ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ள கொடூர தீச்சம்பவங்களுள் ஒன்றாக இது உள்ளது. தீயணைப்பு தளவாட பற்றாக்குறையாலும் பாதுகாப்பு விதிமுறைகள் புறக்கணிக்கப்படுவதாலும் கட்டட தீ விபத்து வழக்கமானதாக உள்ளது. இந்த அண்மைய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 40 அதிகமானோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுள் 80 கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். தீ ஏற்பட்ட போது விடுதியில் 47 பேர் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சதீஷ் உபாத்யே தெரிவித்தார். குவைத் பன்னாட்டு விமான நிலையத்தின் ஒரு பகுதி சேவை மட்டும் மீண்டும் செயல்பட தொடங்குவதாக நாட்டின் பொது விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதலுக்கு பிந்தைய பாதிப்புகளை மதிப்பிட்டபின் 4 முனையம் மூலம் குவைத் ஏர்வேஸ் விமானங்கள் மட்டும் சேவையை தொடங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் விமான அட்டவணை, பயண விவரம் ஆகியவை தொடர்பில் குவைத் ஏர்வேஸை நேரடியாக தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னதாக குவைத்தில் ஈரானின் தாக்குதலால் ஒருவர் கொல்லப்பட்டார். மேலும் குவைத் பன்னாட்டு விமான நிலையம், தூதரக திட்டங்கள் உட்பட இதர முக்கிய வசதிகள் பாதிக்கப்பட்டதாக அது சாடியிருந்தது. விளையாட்டு. திதிவங்ச அரங்கில் கடந்த மே 23 நாள் நடைபெற்ற 2026 உலகக்கிண்ண சேப்பா தாக்ரோ போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நடுவரின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாய்லாந்து அணி பாதியிலேயே வெளியேறியதால் சர்ச்சை ஏற்பட்டது. இவ்விவகாரம் தொடர்பில் நாட்டின் 12 விளையாட்டாளர்கள் உட்பட 3 அதிகாரிகள் மீதான நடவடிக்கை சேப்பா தாக்ரோ கூட்டமைப்பின் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஈஸ்டாஃபிடம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதன் நிர்வாகக்குழு சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டதாக ஈஸ்டாஃப் பொதுச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் கடீர் தெரிவித்தார். தாய்லாந்து அணியின் அத்தகைய நடவடிக்கைக்கான காரணங்களையும் சூழ்நிலைகளையும் முழுமையாகவும் நியாயமான முறையில் விசாரிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் பங்கேற்க ஈரான் அணியினர் வரும் சனிக்கிழமை மெக்சிகோ செல்லவுள்ளனர். அதற்கு முன்னதாக துருக்கியில் நடைபெறும் நட்பு முறையாட்டத்தில் ஈரான் மாலியை சந்திக்கவிருக்கிறது. ஊடகங்களின் பங்கேற்பின்றி அவ்வாட்டம் உலகின் பிரபல சுற்றுலா மையம் அந்தலியாவில் நடைபெறவிருப்பதாக ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு தெரிவித்தது. 2026 உலகக்கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் அணிகளில் ஈரானும் ஒன்று. இருந்த போதிலும் பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்நாட்டின் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து அவ்வணியின் பங்கேற்பு கேள்விக்குறியானது. உலக சவால்களை எதிர்கொள்ளும் திறனுடன் டிவெட் வலுப்படுத்தப்பட வேண்டும். எரிவாயு கையிருப்பு. உள்நாட்டு தேவைக்கு போதுமானதாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் பேரா மாநில கார்பந்து அணி 12 ஆண்டு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. மலேசிய விளையாட்டு போட்டி சுக்மா வெற்றியாளரானது. பெர்லிஸ் கங்கார் துவாங்கு சைட் புத்ரா அரங்கில் நடைபெற்ற இறுதி போட்டியில் தி பாஸ் கௌரஸ் என்றழைக்கப்படும் பேரா அணி ஜோஹோர் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. போட்டி தொடங்கிய 7வது நிமிடத்தில் முகமது சஹ்ரில் ஃபிக்ரி முகமது ஃபவுசி அடித்த கோலின் மூலம் பேரா அணி முன்னிலை பெற்றது. தொடர்ந்து 17வது நிமிடத்தில் கைருல் அஷ்ரப் சஹிசா 2வது கோலை புகுத்தி அணியின் நிலையை வலுப்படுத்தினார். 2ம் பாதியில் இரு அணிகளும் சமநிலையுடன் விளையாடி வாய்ப்புகளை தேடின. 72வது நிமிடத்தில் ஜோஹோருக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை ஷஃபிக் சஹாருடன் வெற்றிகரமாக கோலாக்கி முதல் கோலை பெற்றுத் தந்தார். ஜோஹோர் அணி முனைப்புக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்திய வேளையில் 88வது நிமிடத்தில் முகமது ஷாரில் ஃபிக்ரி முகமது ஃபவுசி தனது 2வது கோலை அடித்து பேரா அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் பேரா அணி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுக்மா கார்பந்து பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:30.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மோமின்களின் தாயார் ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரும் உம்மஹாத்துல் மோமினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மாருள் ஒருவரும் ஆவார். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு முஸ்தலக் கோத்திரத்தின் தலைவர் ஹாரிஸ் என்பவரின் மகளாவார். இவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பின்னர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்தார். ஜுவேரியா அம்மையாரின் தந்தையும் கணவனும் இஸ்லாத்தை முழு மூச்சுடன் எதிர்த்து வந்தனர். ஒருமுறை ஹாரித் முஸ்லிம்கள் மீது படையெடுக்க இருக்கின்றார் என்ற செய்தி அன்னலாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஹிஜ்ரி 5 ஷாபான் மாதத்தில் இஸ்லாமிய படையினர் மதினாவிலிருந்து புறப்பட்டு முறைஷி என்னுமிடத்தில் தங்கினர். இஸ்லாமிய படை வந்திருக்கிறது என்பதை அறிந்து ஹாரிதின் கூட்டத்தார்கள் திசைக்கு ஒருவராய் சிதறி ஓடினர். எனினும் முறைசி நகரத்தார் முஸ்லிம்களோடு போரிட்டு தோற்றனர். இப்போரில் முஸ்லிம்கள் 600 மேற்பட்ட எதிரிகளை கைது செய்தனர். அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது முதல் கணவரான முசாஃப் பின் சஃப்வான் என்பவர்களும் அப்போரில் கொல்லப்பட்டார்கள். பிடிபட்ட கைதிகளில் பெண்களும் இருந்தார்கள். வெற்றி பெற்று மதினா திரும்பியவுடன் இப்போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் முஸ்லிம்களுக்கிடையே பங்கு வைக்கப்பட்டன. அன்றைய நாளின் வழக்கப்படி கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக பங்கு வைக்கப்பட்டார்கள். அதன்படி அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகழ்மிக்க நபி தோழரான தாபித் பின் கைஸ் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். அன்றைய அறியாமை இருள் நிறைந்த உலகில் மக்கள் சிலர் அடிமைகளாக பார்க்கப்பட்டார்கள். நேர்களே, ஒருவர் அடிமையானால் அவருடைய சந்ததிகள் அனைவருமே அந்த எஜமானருக்கு அடிமையாகவே காலம் தள்ள வேண்டிய நிலை இருந்தது. இது அரபு நாடு மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலுமே இம்முறை இருந்து வந்தது. அவ்வாறு பிடிக்கப்பட்ட அடிமைகளை எவ்வாறு மனித நேயத்தோடு நடத்துவது என்பது சம்பந்தமான பெரும் புத்தகங்களை எழுதி வைத்துள்ளார்கள் உலமாக்கள். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குக்கு ஏற்ப அந்த புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டன. ஏனெனில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு விலங்குகளைப் போல அதையும் விட மோசமான நிலையிலேயே அன்று நடத்தப்பட்டார்கள். எதிலும் புரட்சியை ஏற்படுத்திய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்த மக்களிடம் ஒரு தனி மனிதனின் குற்றங்களுக்கு பகரமாக அடிமையை விடுவித்தல் என்ற புதிய முறையை அரபு நாடுகளில் அறிமுகம் செய்தார்கள் நபி அவர்கள். அதன் மூலமாக அடிமைகள் இல்லா அரபு நாட்டில் உள்ள அனைவரும் சுதந்திர மனிதர்களாக ஆனார்கள். நேர்களே, எடுத்துக்காட்டாக நோன்பு நோற்றவர் நோன்பை விடுவதற்கு காரணங்கள் ஏதுமின்றி நோன்பை முறித்தால் அது பெரும் குற்றமாகும். நோன்பு நோற்காதவர்களை விட நோன்பை வேண்டுமென்றே முறிப்பவர்கள் கடும் குற்றவாளிகளாவார்கள். இவ்வாறு நோன்பை முறித்தவர் ஓர் நோன்பை முறித்ததற்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதற்குரிய வசதியை பெறாதவர்கள் ஒரு நோன்பை முறித்ததற்காக 2 நோன்பு நோற்க வேண்டும். அதையும் தொடர்ச்சியாக நோற்க வேண்டும். அந்த அளவுக்கு உடலில் வலு இல்லாதவர்கள் 60 உணவளிக்க வேண்டும். இவ்வாறு தனி மனிதன் தான் செய்த தவற்றிற்காக ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது ஒரு அடிமையை அடிமைத் தலையில் இருந்து விடுவித்தல் போன்ற சமுதாய நன்னோக்கு சிந்தனைகளை கொண்ட புரட்சி கொள்கை கோட்பாடுகளை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முஸ்லிம்கள் மூலமாக செயல்படுத்தினார்கள். ஏனெனில் 60 தொடர்ந்து நோன்பு வைக்க நல்ல நிலையில் இருப்பவர்களாலும் முடியாது. எனவே நிச்சயமாக தவறு செய்த அந்த நபர் ஒன்று ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அடிமையை விடுவிக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றையே தேர்ந்தெடுக்க விரும்புவார். நேயர்களே, மனிதர்கள் தவறு செய்யும் தன்மை உடையவர்கள். அந்த தவற்றுக்கு பகரமாக அன்று அடிமைகளை விடுவித்தல் போன்ற புதிய முற்போக்கு சித்தாந்தங்களை நபி அவர்கள் வெளியிட்டார்கள். இதுபோலவே இஸ்லாத்தில் பல்வேறு குற்றங்களுக்கு பகரமாக அடிமைகளை விடுவித்தல் என்ற ஒரு பகரத்தை, ஒரு மன்னிப்பை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அன்று அரபு உலகில் அடிமைகள் வெகுவாக குறைந்து முற்றிலும் இல்லாமல் போனார்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர் குலத்தில் பிறந்து அந்த குலத்தின் தலைவனின் மகளாக வாழ்ந்த தான் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்தார்கள். தன் கோத்திரத்தவர்களை யார் கைது செய்து கொண்டு வந்தார்களோ அவர்களின் தலைவரான நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சென்று, எனக்கான பகரத்தொகையை கொடுத்து என்னை அடிமையிலிருந்து மீட்டு எடுங்கள் என்பதாக கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நபிகள் மீது நம்பிக்கையை கொடுத்தது எது என்று நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அந்த நம்பிக்கையை கொடுத்தவர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களே ஆவார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக சென்று கேட்கும்படி கூறினார்கள் நபி அவர்களின் மனைவிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மை உடையவராக இருந்தார்கள் என்றால், தன்னுடைய எதிரியின் மகளாக அடிமையாக பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண் தன் முன்னே வந்து தன்னை விடுவிக்கும்படி கேட்கும் அளவிற்கு அவர்கள் எதிரிகளிடமும் அன்பு காட்டினார்கள். நேயர்களே, அன்றைய பேரரசர்கள் போல் இல்லாமல் அரபு உலகின் மாமன்னராக இருந்தபோதும் மிகவும் எளியவராக மக்களோடு மக்களாக பழகினார்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஒரு குலத்தலைவனின் மகள், தான் எவ்வாறு அடிமையாக வாழ்வது என தன் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்தபோது, தாபித் பின் கைஸ் அவர்களிடம் இருந்து தான் விடுதலையாவதற்கு பகரமான அவர் கேட்கும் தங்கத்தை கொடுத்து என்னை அடிமை தலையிலிருந்து மீட்டெடுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் நிலைமையை உணர்ந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்களது மீட்பு தொகையை நான் செலுத்திவிடும் பட்சத்தில் நீங்கள் சுதந்திரமான பெண்ணாகவும் இன்னும் எனது குடும்பத்தவர்களின் ஒருவளாகவும் ஆக சம்மதம் தெரிவிக்கிறீர்களா என்று நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மாதிரியான கோரிக்கையை அவர் தனது கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கோரிக்கையை நினைத்து நெஞ்சம் மகிழ்ந்த ஜுவேரியா அவர்கள் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின் அவர்கள் அடிமை என்ற நிலையிலிருந்து சுதந்திரமானவராக விடுதலை செய்யப்பட்டதோடு இஸ்லாத்தையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை மனம் முடித்துக் கொண்டார்கள். நேயர்களே, அல்லாஹுவின் ஏற்பாடாக நடந்திருக்கின்ற இந்த நிகழ்வின் பின்னால் என்ன இருக்கிறது என்றால், அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கோத்திரத்தைச் சார்ந்த நூற்றுக்கணக்கானோர் அடிமையாளாக கைதியாகி பல சஹாபிகளிடம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமான விடுதலை இது. ஒரு இனக்கூட்டத்தை இஸ்லாத்தை ஏற்கவும் இஸ்லாத்துக்கு பாதுகாவலர்களாக மாற்றுவதற்குமான ஏற்பாட்டினை இறைவன் செய்கின்றான். சில நாட்களுக்கு பிறகு இதை கேள்வியுற்ற அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை ஹாரிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னுடைய மகள் மிகவும் சுகமாக தலைவனின் மகளாக வளர்ந்தவள். அவள் இங்கு அடிமையாக இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. பகரத்தொகை எவ்வளவு இருந்தாலும் நான் கட்டிவிடுகின்றேன். என் மகளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நபி அவர்கள், ஹாரிஸ் அவர்களே, உங்களிடம் இருந்து நான் எந்த பகரத்தொகையும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் மகள் விரும்பினால் நீங்கள் உங்கள் மகளை அழைத்து கொண்டு செல்லலாம் என்பதாக கூறிய போது மகிழ்ச்சியில் திளைத்தார் ஹாரிஸ். அவர் உடனே மகளிடம் சென்று, மகளே, நீ என்னிடம் வந்துவிடு, நீ விரும்பினால் என்னிடம் வந்துவிடலாம் என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் எனக்கு பிடித்துள்ளது, நான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கவே விரும்புகின்றேன் என்று கூறி தனது தந்தையை அனுப்பினார். அங்கிருந்து கோபமாக சென்ற அவரின் தந்தையும் சிறிது காலத்திலேயே முஸ்லிம்களின் நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு தானும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். பின்னாளில் சிறந்த சஹாபியாக அறியப்பட்டார்கள் ஹாரிஸ் அவர்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்த நபி தோழர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். பனு முஸ்ல கோத்திரத்தில் அடிமையலாக தங்களிடம் இருந்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். இதன் மூலமாக அன்னை அவர்கள் சுதந்திரமான பெண்மணியாக மட்டும் மாறவில்லை, இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் ஆனார்கள். இன்னும் அன்னை அவர்களின் இந்த முடிவால் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அடிமை தலையில் இருந்து விடுபட்டார்கள். இவரது திருமணத்திற்கு பிறகு பனு முஸ்தல கோத்திரத்தினர் அனைவரும் முஸ்லிம்களானது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதன் முதலில் ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களது அழகை கண்டு பிரமித்து போனார்கள். இன்னும் ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள், அவரை போன்றதொரு தனது குலத்தாருக்கு அருட்கொடையாக வந்த ஒருவர் யார்தான் இருக்க முடியும்? அவரால் இறைவன் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை விடுதலையாவதற்கு அருட்கொடைகளை பொழிந்தான். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் மாட மாளிகையில் வசதியாக ஒரு குலத்தலைவனின் மகளாக வாழ்ந்த போதும் கூட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரிய, உயரிய, உன்னதமான, உண்மையான மார்க்கத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து நாம் இஸ்லாத்தின் நேரிய கருத்தான அடிமை என்பது மனிதர்களுக்குள் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் ஒரு மனிதன் அடிமை என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதன் மனிதனுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்ட அவர்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து அவர்கள் விருப்பத்தோடு அவர்களை தன் மனைவியாக, உயரிய அந்தஸ்துடைய மூமின்களின் தாயாராக அந்தஸ்தை கொடுத்தார்கள். மேலும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதையும் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விடுவித்த பின்பு அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் நினைக்கின்றேன் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் விருப்பத்தை கேட்கின்றார்கள். இஸ்லாத்தில் திருமணத்தின் போது பெண்கள் கன்னிப்பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தலையசைப்பே போதுமானது திருமணத்திற்கு. அதே மறுமணம் அந்த பெண்ணிற்கு இரண்டாவது திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் வாய் திறந்து அவர் சம்மதம் தெரிவிக்கும் வரை அவரை திருமணம் செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது, அந்த திருமணம் செல்லுபடியும் ஆகாது என்ற பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை அந்த அறியாமை இருள் நிறைந்த அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாம் வழங்கியிருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இஸ்லாத்தில் நல்லதை ஏவி அல்லதை தடுக்கும் நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
3: நேர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஸத் பர்வீன்.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கிம்.
5: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சுஜாதா மற்றும் உன்னி கிருஷ்ணன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. நம்ம தொடர்ந்து இந்த ஃபீஃபா உலக கிண்ணத்தை பற்றிய நிறைய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் இல்லையா. அந்த வகையில இப்போதும் இந்த உலக கிண்ணம் வந்துட்டாலே எந்த ஒரு விளையாட்டு வீரரை பார்க்க நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒன்று லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இந்த மாதிரியான பெயர்களை தானே நம்ம அதிகம் சொல்லுவோம். ஆனா இன்று நம்ம சமூக ஊடகங்களில் முக்கியமா நம்ம மலேசிய தமிழர்கள் எல்லாம் இன்னொரு பெயரை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த பெயர் யாருடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா நிஷான் வேலுப்பிள்ளை. இவர் யாருன்னு பார்த்தோம்னா 2026 ஃபிஃபா உலக கிண்ணத்தில் பங்கேற்கும் ஒரு தமிழ் கால்பந்து வீரர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவருக்கு 25 வயது தான். ஆனா ஆஸ்திரேலியா நாட்டை வந்து பிரதிநிதித்து இவர் வந்து விளையாட உள்ளார் உலக கிண்ணத்தில். அதாவது இவருடைய தந்தை சசிநாத், இவர் வந்து ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாம இவர் வந்து இந்த ஆஸ்திரேலியா அணியில 26 பெயர் கொண்ட அணி, 26 கார்பந்தாட்ட வீரர்கள் இருக்காங்க. இதுல 17 வீரர்கள் முதல் முறையா ஃபிஃபா உலக கிண்ணத்தில் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து உலகம் முழுதும் இருக்கிற தமிழ் பேசுற மக்களுக்கு, தமிழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பாக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு கடந்த 2 நாட்களா வந்து சமூக ஊடகங்கள்ல இவரை பற்றிய பதிவிட்டுட்டு வராங்க. கண்டிப்பா ஆஸ்திரேலியா விளையாடுற போட்டியை நீங்க பார்த்தீங்கன்னா இவரை பார்க்க மறந்துடாதீங்க, இவரை கவனிக்க மறந்துடாதீங்க. ஆனா பார்க்கும் போது ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் செயலி வாயிலாகவும் இலவசமாக அந்த ஆட்டங்களை நீங்க பார்த்து ரசிக்கலாம். அடுத்த பாடல் பென்னி டயால் கொண்டு வராரு. இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் பாருங்களேன்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

ஜாவிடலி மற்றும் சிந்து கொண்டு வந்த பாடல் அது. முன்பெல்லாம் வந்து வீட்டுக்கு ஏதாவது அலங்காரம் செய்யணும், இல்ல இந்த மாதிரியான நிறங்கள்ல உடைகள் உடுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் தொலைக்காட்சியில பாப்பாங்க, நமக்கு பிடித்த நடிகரோ நடிகையோ இல்ல நமக்கு பிடித்த பிரபலங்களோ அவங்க என்னென்ன மாதிரி வண்ணங்கள்ல உடைகள் அணியறாங்களோ அதை பின்பற்றி நம்மளும் அணியும் ஒரு காலகட்டம் இருந்தது இல்லையா. ஆனா இப்ப உள்ள இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி நிற உடைகள் அணியலாம், வீட்டுக்கு இந்த மாதிரி அலங்காரம் செய்யலாம், இந்த வண்ணங்களை நாமும் வந்து பயன்படுத்தலாம்னு எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, இணையதளத்துல பின்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. இந்த இணையதளத்துல போனோம்னா நமக்கு என்ன மாதிரி அலங்காரம் தேவைப்படுகின்றது, சொற்களை உள்ளிட்டாலே போதும் அதுவே வந்து நமக்கு பல தரப்பட்ட அந்த படங்களை வந்து கொடுக்கும். இந்த படம் பாருங்க, இந்த படம் பாருங்க. இப்ப ஒரு வீட்டு அறை அலங்காரம்னா அதுக்கு ஏத்த மாதிரி சொல்ல வந்து நம்ம குறிப்பிடலாம், ரூம் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல குறிப்பிடலாம். அதற்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த நிறத்துல எதிர்பார்க்கிறோமோ அதையும் உள்ளிட்டோம்னா அது மாதிரியே படங்கள் நிறைய கொடுக்குது. இதை பின்பற்றி தங்கள் வீடுகளை அறைகளை அலங்காரிக்கும் நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம என்னென்ன மாதிரி உடைகள் உடுத்தணும், அதாவது குறிப்பா இந்த ஒரு விழாக்கு போறோம், அந்த விழாக்கு ஏற்ற மாதிரி இந்த நிறத்துல ஒரு ஆடை வேணும்னா அதையும் நம்ம குறிப்பிட்டு அதற்கு ஏற்ற படங்களையும் நம்ம தரவிறக்கம் செய்து அதே மாதிரி பின்பற்றி கொள்ளலாம். ஆக நீங்களும் இந்த பின்ட்ரஸ் பக்கத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் போய் பாருங்க, உங்களுக்கும் உதவலாம். அடுத்த பாடல் சந்தோஷ் ஹரிஹரன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாளை தொடங்கி ஜூன் 10 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 பெட்ரோல் விலை 20 சென் குறைக்கப்பட்டு லிட்டருக்கு 3 ரிங்கிட் 72 சென்னுக்கு விற்கப்படும். RON 97 பெட்ரோல் விலை 30 சென் குறைந்து லிட்டருக்கு 4 ரிங்கிட் 35 சென்னுக்கு விற்கப்படும் என்று நிதியமைச்சு அறிவித்துள்ளது. தீபகற்பத்தில் டீசல் விலை 20 சென் குறைக்கப்பட்டு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 67 சென்னுக்கு விற்கப்படும். 2026-2027 கல்வியாண்டிற்கான பாலிடெக்னிக் இளங்கலை பட்டப்படிப்புக்கான விண்ணப்பம் இன்று தொடங்கி July 3 வரை திறந்திருக்கும் என்று பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKK தெரிவித்துள்ளது. ambilan.mypolycc.edu.my அகப்பக்கத்தின் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அத்துடன் கடவுச்சொல் வாங்க தேவையில்லை என்று JPPKK கூறியது. ஈரானின் உச்சத்தலைவர் முஜ்தபா கமினியை நேரில் சந்திக்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அனைத்தும் சுமூகமாக அமைவதை பொறுத்து அந்த சந்திப்பு இறுதி செய்யப்படும் என நியூயார்க் போஸ்ட் நாளிதழின் நிகழ்ச்சிக்கு அளித்த நேர்காணலில் அவர் கூறினார். இருவரும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நேரில் சந்திக்கும் வாய்ப்பு அமையும் என ட்ரம்ப் தமது அவாவை வெளிப்படுத்தியுள்ளார். லெபனான் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 2 அவசர மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமால் இயக்கத்துடன் தொடர்புடைய ரிசலா ஸ்கவுட்ஸ் அமைப்புக்கு சொந்தமான அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை நேரடியாக குறிவைத்து தாக்கியதாக அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா தரப்புக்கிடையே போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 130 அவசரகால சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். விளையாட்டு கார்பந்து. டென்மார்க் முன்னணி ஆட்டக்காரர் ராஸ்முஸ் ஹோஜ்லண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் உடனான ஒப்பந்த சிக்கல் நிறைவடைந்து நெப்போலியில் நிரந்தரமாக இணைந்துள்ளார். 23 வயது ஹோஜ்லண்ட் இதுவரை களமிறங்கிய 44 ஆட்டங்களில் 16 கோல்களை அடித்துள்ளார். அத்துடன் சிரி ஆ போட்டியில் நெப்போலி 2 நிலையில் வெற்றி பெற உதவியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இது 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்க அங்கம். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த அங்கத்துக்கு வந்து, அதாவது நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு அங்கத்தில் டிக்டாக் நேரலையில் நேர்களான உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்களும் இப்போதைய டிக்டாக் நேரலையில் இணையலாம். ஒரு 10 பாடல்கள் நம்ம தொகுத்து வைத்திருக்கோம். எல்லா பாடல்களுக்கும் வந்து ஒரு இணைப்பு இருக்கு, அதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்னா, இது எல்லாமே இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நம்ம விரும்பி கேட்க போறோம். நேற்று அவருடைய பிறந்த நாள் இல்லையா, அவருடைய பாடல்கள்னு சொன்னாலே நிறைய இருக்குங்க, சொல்லிட்டே போலாம். அதுல வந்து அந்த அழகியல், அதுவும் அந்த கல்யாண வீடுகள்ல வர பாடல்களை அவர் வந்து படம் பிடிக்கும் விதம், அந்த இசை, இசை புயலின் இசை, இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதனால முதல் பாடலா வந்து 3 அப்படின்ற எண்ணை நம்ம ஷாமிலி விரும்பி கேட்டிருந்தாங்க டிக்டாக் நேரலையில. அந்த பாடலை தான் முதல் பாடலாக கேட்க உள்ளோம் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில். இதோ

மூன்று அப்படின்ற எண்ல இருந்த அந்த பாடல் கடல் திரைப்படத்துல இருந்து கேட்டோம். சரிங்க, அடுத்து ஏழு அப்படின்ற அந்த எண்ணுக்கு ஒரு 250 வாக்குகளுக்கு மேல செலுத்தியிருந்தாங்க நம்ம டிக்டாக்ல நம்ம நேயர்கள். அதனால ஏழு அப்படின்ற எண்ணில் உள்ள அந்த பாடலை அடுத்து கேட்க உள்ளோம். அதன் பிறகு இரண்டில் உள்ள பாடலை கேட்க உள்ளோம். தொடர்ச்சியாக ஏழுல உள்ள பாடல் காற்று வெளியீடு அப்படின்ற திரையிலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி கொண்டு வராங்க.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: பரந்து செல்லவா, பரந்து செல்லவா.
2: Just like that.

டிக்டாக் நேரலையில் அடுத்து 5 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடல்களை ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இது.

நம்ம சக்தி ஸ்ரீ கோபாலன் இயக்குனர் மணிரத்னத்தின் திரைப்படங்களுக்கு நிறைய பாடியிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க பாடலையே இரண்டு நம்ம கேட்டுட்டோம் இல்லையா. அந்த வகையில அடுத்த என்ன எட்டு அப்படின்ற என்ன தான் வந்து எல்லாரும் விரும்பி கேட்டிருந்தாங்க. அந்த எட்டில் உள்ள பாடல் செக்க சிவந்த வானம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா நடிகை இயக்குனர் மணிரத்னம் வந்து நிறைய இந்த கதாநாயகர்களை வைத்து ஒரு படத்தில் வைத்து இயக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான கதை களத்துல இப்ப சமீபத்துல தக் லைஃப், அதற்கு முன்பு பொன்னியின் செல்வன். ஆனா அந்த ஒரு கலாச்சாரம் வந்து அவருடைய ஆயுத எழுத்து அப்படின்ற திரைப்படத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி, சிம்பு, அவங்களோட அருண் விஜய், முக்கியமான வேடத்தில் விஜய் சேதுபதினு அப்படியே நட்சத்திர பட்டாளத்தோட இருக்கும். அந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் நம்ம இசை புயலே கொண்டு வர்றாரு. அந்த பாடலை பாடியிருக்காரு இதோ.

அலைப்பாயுதே திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டிருந்தோம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அந்த இயக்குனர் மணிரத்னம் அந்த திருமண வீட்டு அதை சுற்றி அந்த கதையம்சம் கொண்ட மாதிரியான பாடல்களை படம் பிடித்து காட்டுவதில் பெரிய வல்லவர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உள்ள அந்த திருமண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம்னா நிறைய காணொலிலாம் செய்கிறாங்க இல்லையா, இந்த பெண் பார்க்கும் படலமாக இருக்கட்டும், நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அதில் பெரும்பாலான காணொலிகளில் இவருடைய பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் வரும் ஒரு பாடலை இப்போது கேட்டோம், அடுத்து வரக்கூடிய பாடலும் அதே மாதிரி ஒரு பாடல் தான். அந்த எண்ணை தான் எல்லாரும் விரும்பியும் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். டிக்டாக் நிரலையில் 6 அப்படின்ற எண்ணில் உள்ள இந்த பாடல் குரு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், சின்மயி மற்றும் முர்டாசா அனைவரும் இணைந்து கொண்டு வராங்க. இதோ

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

சரிங்க. ஆறாம் எண் கொண்ட பாடல் அது இல்லை, நான்காம் எண் கொண்ட பாடல் அது. சரிங்க, மீதம் இருப்பது ஒரு எண் தான், எண் பத்து. இல்ல பத்து தான், பத்து தான். அந்த பத்தில் உள்ள பாடல் பார்த்தோம்னா நம்ம இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய கடைசி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆக கடைசியாக இயக்கிய திரைப்படத்தில். இந்த வேளையில் டிக்டாக் நேரலையில் நம்ம கூட இணைந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லி அந்த பாடலை ஒளிபரப்பலாம். இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு இளையோர் தலைமைத்துவ பண்பு, படைப்பாற்றல், புத்தாக்கம் ஆகிய திறன்களுடன் வலுப்படுத்தப்பட வேண்டும் என பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் இன்ட்ரா மொமர் ஷஹர் அப்துல்லா தெரிவித்தார். இத்தகைய முயற்சிகள் தற்போது சவாலாக உருவெடுத்து வரும் உலகளாவிய பொருளாதாரத்தில் நாடு தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் திகழ்வதை உறுதி செய்வதுடன் மலேசியா சீனா இடையிலான வியூக பங்காளித்துவத்தை பலப்படுத்தும் என்றார் அவர். நாட்டின் புகழ்பெற்ற சொங்கெட் நெசவு கலை நிபுணர் ஜைனாப் என்றழைக்கப்படும் ங்மாமாட்டின் மறைவு நாட்டின் கைவினை பாரம்பரியத்திற்கு ஏற்பட்ட பேர் இழப்பு என தொடர்பு அமைச்சர் டெத் ஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். சொங்கெட் நெசவு கலையை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் அதனை உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதிலும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்றும் நினைவு கூறப்படும் என டெத் ஃபாமி முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அதன் விமான நிறுவனங்களுக்காக $1 பில்லியன் உதவி நிதிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஈரானிய போரினால் உயர்ந்து வரும் எரிபொருள் விலையின் தாக்கத்தை கட்டுப்படுத்த இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் உள்நாட்டு எண்ணெய் வெளியீட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடனுதவி உள்ளூர் வெளியூர் விமான பயணங்களுக்கான எரிபொருள் விலையை ஈடுகட்ட வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் தட்டம்மை நோயால் மேலும் 7 உயிரிழந்தனர். நாட்டில் இதுவரை இந்த நோய் உறுதிப்படுத்தப்பட்டு மற்றும் சந்தேகத்தின் அடிப்படையிலான 601 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 90 மரண சம்பவங்கள் இந்நோயினால் ஏற்பட்டதாக மருத்துவ ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு புதிதாக 1250 அதிகமானோருக்கு இந்நோய் கண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஸ்பெயின் தொடக்க ஆட்டத்தில் விளையாட லெமன் யமாலும் நிக்கோ வில்லியம்ஸும் முழு தயார் நிலையில் இருப்பர் என எதிர்பார்க்கப்படுவதாக பயிற்றுநர் லூயிஸ் டேலியா ஃபியோன்டே தெரிவித்துள்ளார். தசைநார் காயத்திலிருந்து அவர்கள் இருவரும் மீண்டு வருகின்றனர். வரும் 15 நாள் ஹெச் குழு நிலையிலான ஆட்டத்தில் ஸ்பெயின் கேப் வேர்டியுடன் பொருதுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. புதன்கிழமை மலரும் நினைவுகளில் இடைவிடாது பழம் பாடல்களை தான் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். நிறைய பாடல்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த பாடல்கள் காத்திருக்கின்றன. தொடக்க பாடல் பி. சுசிலா கொண்டு வராங்க இது.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: சிரிக்கிறியே? சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

0: இந்த மலருக்கு மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது, முள்ளாய் மாறியது.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோம்பலால் வறுமையில் வாடிய ஒருவன் ஒரு மகானை சந்தித்து தனது வறுமையை போக்கும்படி வேண்டினான். அவனது சோம்பலை உணர்ந்த அந்த மகான் அவனுக்கு அதை உணர்த்த ஒரு கதையை கூறினார். ஒரு மரங்கொத்தி தனக்குரிய அழகால் டக் டக்கென்று மரத்தை கொத்திக் கொண்டே தாவி தாவி ஏறியது. அதை பார்த்த ஒரு மனிதன், முட்டாள் பறவையே, எதற்காக மரம் முழுவதையும் கொத்திக் கொண்டிருக்கிறாய், இது வீண் வேலையில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த பறவை, மனிதனே, நான் என் உணவை தேடுகிறேன், நிச்சயமாக உணவை தேடினால்தான் கிடைக்கும் என்றது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து மரத்தை கொத்தி மரத்தில் ஓட்டை போட்டு அதற்குள் பதுங்கியிருந்த புழுக்களை எடுத்து உண்ண ஆரம்பித்தது. பிறகு அந்த மனிதனை பார்த்து சொன்னது, மனிதனே, நீயும் தேடு, மரத்திலும் மண்ணிலும் நீரிலும் ஏன் எல்லா இடங்களிலும் தேடு, உனக்கு ஏதாவது உணவு கிடைக்கும் என்றது. கதையை சொல்லி முடித்த மகான், நீயும் இந்த பரந்த உலகத்தில் தேடு, உனக்கு ஏதாவது கிடைக்கும், சோம்பேறியாக இருந்தால் வறுமைதான் கிடைக்கும் என்றார் அந்த மகான். சோம்பேறித்தனம் இது வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் குணமாகும். சிலர் எதற்கெடுத்தாலும் எனக்கு நேரமில்லை, எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்பவர்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் கண்டிப்பாக சோம்பேறிகளாகத்தான் இருப்பார்கள். ஒருவன் சோம்பேறி என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த வேலையையும் அவன் தள்ளி போடுகிறான் என்றால் அவன் ஒரு சோம்பேறியாகத்தான் இருப்பான். அதேபோன்று ஒரு செயலை தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடினால் அவன் நிச்சயமாக சோம்பேறியாகத்தான் இருப்பான். அதேபோன்று நேரத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அவன் நேரத்தை வீணடிக்கிறான் என்றால் அவன் ஒரு சோம்பேறியாகத்தான் இருப்பான். மேலும் எவன் சோம்பேறியாக இருக்கிறானோ அவனுக்கு அனைத்தும் இரண்டாம் பட்சம்தான், எதையுமே அவன் சரியாக செய்து முடிக்க மாட்டான். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் சோம்பேறி என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهவே, நிச்சயமாக நான் துக்கம், துயரம், இயலாமை, சோம்பேறித்தனம், உலோபித்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மனிதர்களின் மிகைப்பு ஆகியவற்றிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். இந்த துவாவிலே மிக முக்கியமாக சோம்பேறித்தனத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையில் சோம்பேறித்தனமானது நோய்களை பல உண்டாக்குவதற்கு அது காரணமாக அமைகிறது. நபி தோழர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நபியே, எங்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தின் மூலம் எங்களுக்கு நோய் உண்டாகுகிறது என்று அந்த தோழர்கள் கூறினார்கள். நோயை பற்றி முறையிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தோழர்களை நோக்கி சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு எட்டையும் வேகமாக வையுங்கள், வேகமாக நடந்து செல்லுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த நிகழ்வில் ஒருவர் அதிக செல்வத்தை பெறக்கூடிய காரணத்தினால் நமக்கு எல்லாம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர் வேலைகள் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவருக்கு நோய் என்பது அதிகமாகி விடுகிறது. அந்த நோயை தடுப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் வேகமாக நடக்கட்டும் என்று சொன்னார்கள். சோம்பேறித்தனம் உண்டாகுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரணம் அதிகமாக தூங்குதல், அதிகமாக உண்ணுதல், அதேபோன்று நயவஞ்சகத்தன்மையை ஒருவர் கடைபிடித்தல், சுத்தமில்லாமல் இருத்தல், இது போன்ற காரணங்களினால் சோம்பேறித்தனம் என்பது உண்டாகும். அல்லாஹ் இந்த தினத்தை சிறப்பான நாளாக அமைத்து தர வேண்டும். எல்லா விதமான சோம்பேறித்தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
5: இந்த வேளையில் இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள் தகவல்கள் நம்ம பேசினது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி. நாளைய நாள் எல்லாருக்கும் சிறப்பானதாக அமையட்டும்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் சைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 ல் இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த 1 ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி.

விமானத்தில் வந்தவன் கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்ட பக்கத்தில் கொட்ட பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்தவன் கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான். மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகள்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

ஏர்டெல் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயணா

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: கதை இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. வட அரைக்கோளத்தில் ஏற்படும் கோடைக்காலத்தை தொடர்ந்து கணிக்கையலாத சூழலை எதிர்கொள்வதற்கு மலேசியாவில் எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் எல்லா வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வருவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நாட்டிற்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தை பெறும் செயல்முறையில் இதுவும் அடங்கும். இவ்வேளை நெருக்கடிக்கு நடுவே டீசல் விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்துவதற்கு செம்பனை எண்ணெய் அடிப்படையிலான பயோடீசல் பயன்பாடு முக்கிய மாற்று வழியாக அமைகிறது. அதை விடுத்து நாட்டின் நிலைத்தன்மை செயல் திட்டத்தை மட்டும் அஃது ஆதரிக்கவில்லை என்று தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹமத் தெரிவித்தார். அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் சிக்கன நடவடிக்கைகள் கல்வி அமைச்சின் முதன்மை திட்டங்களை பாதிக்காது. தேசிய கல்வித்தரம் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்வதில் மாணவர்களின் நலன், உகந்த கற்றல் சூழலை வழங்குதல் ஆகியவை தொடர்ந்து முன்னுரிமையாக இருப்பதாக அமைச்சர் ஃபட்லினா சிரேக் வலியுறுத்தினார். பெய்ரூட் மீதான எந்தவொரு தாக்குதலும் மேற்காசிய போரை முழு அளவில் மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். ஹஸ்புல்லா தரப்பிற்கு எதிரான தனது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். லெபனானில் போர் முடிவுக்கு வர வேண்டுமானால் இஸ்ரேலிய படைகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கியூபாவின் நிர்வாகத்தில் மாற்றங்களை கொண்டுவர பேச்சு நடத்த தயாராக உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கின்றனர் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுகின்றார். இருப்பினும் கொள்கையில் உள்ள வேறுபாடு உயர்நிலையிலான கலந்தாய்விற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 இந்தோனேசிய பொதுப்பூப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இரட்டையர் ஆரன்சியா சோவூயிக் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் சக நாட்டவர் 1 RA 1 JUNAIDI யாப்ரோய் கிங்கை 21-15, 21-14 என நேரடி செட்களில் வென்றனர். ஆரன் உயிக் அடுத்து இந்தோனேசியாவின் ரேமன் இன்ரா நிக்கோலோசுடன் களம் காண்பர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா கொல்

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். வாருங்கள்.
1: அன்பிற்குரிய நேர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரமே செய்ய வேண்டும். மனிதன் உள்ளத்தினால் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்தல். தவக்குல் என்பது அல்லாஹுவை தனது உள்ளத்தினால் பூர்ணமாக உண்மைப்படுத்தி அதனை ஏற்றுக்கொண்டு அவனிடமே தனது தேவைகளை பொறுப்பு சாட்டி அதற்குரிய காரணிகளை இனங்கண்டு செயல்படுத்துவதாகும். உதாரணமாக, விவசாயம் செய்கின்ற ஒருவர் தனக்கு சிறந்த முறையில் பயிர் கிடைக்கும் என்று மாத்திரம் இறைவனின் பால் தவக்குல் நம்பிக்கை வைப்பது தவறாகும். மாறாக, தனக்கு சிறந்த பயிர் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் பால் தவக்குல் வைத்து பொறுப்பு சாட்டிவிட்டு அதற்குரிய காரணியாகிய பயிர் செய்கையை சீர்படுத்தல், நீர் பாய்ச்சுதல், இன்னும் பல காரணிகளை செய்வதன் மூலமே இறுதியில் சிறந்த விளைச்சல் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்ற ஒருவன் ஏனைய விஷயங்களையும் இதுபோன்றே மேற்கொள்ள வேண்டும். தவக்குலை பற்றி திருக்குறானில் பல இடங்களில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். நபியே, உமக்கு மூமீன்களின் உண்மை பின்பற்றுவோருக்கும் அல்லாஹுவே போதுமானவன் என்பதாக. மற்றொரு வசனத்திலே, குறிப்பிடுகின்றான், எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றான். குறிப்பிட்ட வசனங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து எங்கள் காரியங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களின் சிறந்தவன், சிறந்த உதவியாளன் என்பதை திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகின்றன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது பிரார்த்தனையில், இறைவா, புகழெல்லாம் உனக்கே, உன்னிடம் முறையிடப்படும், நீதான் உதவி தேடப்படுகிறவன், உன்னை கொண்டே ஆதரவு தேடப்படும், உன் மீது தவக்கல் வைக்கப்படும், உன்னை தவிர வேறு எவருக்கும் இந்த சக்தியோ வல்லமையோ இல்லை என்று கூறுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம்.

அன்பிற்குரிய நேயர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்வில் அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பியிருந்ததால் தான், நம்பிக்கை வைத்ததின் காரணமாகத்தான், பொறுப்பு சாட்டியிருந்ததின் காரணமாகத்தான் அதற்குரிய காரணிகளை இனங்கண்டு அவற்றை செய்து வந்தார்கள். உதாரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது தன்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இணை வைப்பாளர்களிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய காரணிகளை இனங்கண்டு செயல்படுத்தினார்கள். அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லக்கூடிய திசை வடக்கு பக்கமாக இருந்தது. ஆனாலும் இணை வைப்பாளர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு யூதனை பாலைவன வழிகாட்டியாக கூலிக்கு அமர்த்தி கொண்டு செல்ல வேண்டிய திசையை மாற்றி தெற்கு திசையாக மதினாவை சென்றடைந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தெற்கு திசையை தேர்ந்தெடுக்க வேண்டும், யூதன் ஒருவனை ஏன் பாலைவன வழிகாட்டியாக ஏன் கூலிக்கு அமர்த்த வேண்டும், இவை அனைத்தும் நாம் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதுடன் சார்ந்திருக்கும் செயலில் வெற்றிக்குரிய காரணியை இனம் கண்டு செயல்பட வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறு சிறந்த முறையில் அல்லாஹ்வை சார்ந்திருந்து தனது காரியங்களுக்குரிய காரணிகளை இனம் கண்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அவற்றை எளிதாக்குவான்.

அன்பிற்குரிய நேயர்களே, தவக்குலில் இரண்டு விஷயங்கள் உள்ளடக்கியிருக்கின்றன. அல்லாஹ்வின் மீது மாத்திரமே தவக்குள் வைத்தல், தவக்குள் வைத்த விஷயத்தின் காரணியை இனம் கண்டு செயல்படுவது. இதன் அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மீதே தவக்குள் வைக்க வேண்டும். மேலும் ஒரு மனிதன் தனது அன்றாட வாழ்வில் அனைத்து செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மற்றும் தவக்குள் கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் தனது இலக்கை அடைந்து கொள்வான். அது மட்டுமின்றி அல்லாஹ்விடத்திலே பூரண தவக்குள் வைத்தவன் தனது சோதனைகளுக்காகவும் தனது தேவைகளுக்காகவும் இஸ்லாம் அங்கீகரிக்காத வழிகளில் தீர்வுகளை காண முற்பட மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா அந்நிசாவிலே எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனிடமே பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக இந்த ஷைத்தானுக்கு யாதொரு அதிகாரமும் இல்லை என்று குறிப்பிடுவதன் மூலம் உண்மையான நம்பிக்கையாளனை பற்றி குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பியிருந்தாலும், தான் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் பால் பொறுப்பு சாட்டியிருந்தாலும், அதற்கான காரணிகளை இனம் கண்டு அவற்றை செய்து வந்தார்கள். யார் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருக்கிறாரோ எல்லா நிலையுமையிலும் அவர் அமைதியாக இருப்பார். தவக்குளுடைய மிகப்பெரிய நட்பாக்கியம் என்னவென்றால் அவருடைய உள்ளம் அமைதியாகிவிடும். அவரது உள்ளத்திலே அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட நிம்மதியை கொடுப்பான். தவக்குலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுவான். மறுமையில் தவக்குலுடைய நன்மையை அவன் சொல்லும் போது தவக்குலை உடையவர்கள் அடைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்பதாக. தவக்குல் என்பது மனிதன் தான் முயற்சி செய்து அதன் முடிவை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதை குறிக்கும். அல்லாஹு தாலா அத்தகைய உயர்ந்த தவக்குலை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அவ நம்பிக்கையிலிருந்து நஜவஞ்சகத்திலிருந்தும் ஈமானிலேயே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், குழப்பங்கள், சந்தேகத்தில் இருக்கும் என்னையும் உங்களையும் நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய காலை வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீகன் மோகன் கூட. இன்றைக்கு நீங்க பேசுறீங்க, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நண்பரே? வணக்கம்
1: வணக்கம் தெய்வீகன், வணக்கம் நேர்களை. இனிதொரு காலை பொழுது ரொம்ப அழகா பிறந்திருக்கு. இன்றைக்கு வியாழக்கிழமை பொழுது.
0: அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நல்ல மழையோட நாங்க கேல இன்றைய நாள் தொடங்குறோம். சூடு தாங்க முடியல. நாடு என்ன இப்படி சூடா இருக்கு மோகன்?
1: ரொம்ப சூடா இருக்கு, முடியல. அது எப்படி நீங்க வரும்போது மட்டும் மழை வந்திருக்கு எனக்கு புரியல.
0: நல்ல உங்க வாழும்போது மழையா இருக்கும்னு சொல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல. இன்றைய பொழுது நமக்கு எல்லாம் நல்ல ஒரு பொழுதா இருக்கணும். ரொம்ப வெயில், அதனால அப்படி கொஞ்சம் ஜில் என்று சில தருணங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்குவோம். அப்படி இருந்தா அப்படி ஆக்கிக்கணும். நம்ம தானே, எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு.
1: எங்க தெய்வீகன் காணோம் கொஞ்ச நாளா அப்படின்னு சில நேர்களும் வந்து கேட்டிருந்தாங்க.
0: கேட்டாங்களா?
1: சமாளிக்கிறதே ஒரு வேலையா இருந்தது.
0: காலையில கண் கலங்க வைக்கிறீங்க.
1: அவ்வளவு இதான்
0: இல்ல இல்ல, இங்கதான் வந்தாச்சு. பத்து நாள் முடிந்து மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. நீங்களா நல்லா இருக்கீங்க தானே?
1: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: சரி,
1: அதான் என்னதான் வந்து நம்ம வேலை செஞ்சாலும் நமக்குன்னு சில மணி நேரம் ஒதுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒதுக்கிட்டு வந்து
0: ரொம்ப நன்றி. ரொம்ப பாராட்டுதலா இருக்கு. காலையில முடியல என்றைக்கு
1: சந்தோஷமா 10 மணி வரைக்கும் நம்ம பேச போறோம்.
0: வாங்க வணக்கம் மீனல் உங்களுக்காக இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கிறதுக்காகவே காத்துட்டு இருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 21 நாள், 2026 ஜூன் 4 வியாழக்கிழமை காலை பொழுதில் சந்திக்கின்றோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளட் கிக்ஸ் அப்படின்ற ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பின்னால் படுக்கணும், கைகள் பின்புறம் வச்சு நம்மளுடைய இடுப்பை வந்து சப்போர்ட் பண்ணணும். லோவர் பேக் தரைக்கு படாம இதை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது ஏறக்குறைய இது வந்து நம்மளோட கால்கள் ரெண்டும் மேலே இருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ஹோல்ட் பண்ணணும். அந்த ஹோல்ட் பண்றது தான் நம்ம ஏறக்குறைய 20-30 seconds வரைக்கும் நம்ம இதை செய்யணும். 20-30 seconds, 4 set வந்து இதை நீங்க செய்யுங்க. இதை நம்ம செய்யும் போது நம்மளோட இடுப்பு, வயிறு மற்றும் நம்மளோட கால் தொடைகள் வந்து வலுப்பெறும். சரியா, அடுத்த வொர்க் அவுட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: just awesome na. No tension, bebe.
1: காலைமணி 6:40 வணக்க மின்னலில் முதல்ல பத்திரிகையோட இன்றைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிடலாம்.
2: சரி, தொடக்கமா வந்து மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்ன சொல்லுங்க.
1: 2027 ஆண்டில் முதல் வகுப்பில் சேர சுமார் 476,000 விண்ணப்பங்கள் பெற்றிருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல 73,000 மாணவர்கள் 6 வயதில் தங்கள் முதலாம் ஆண்டு வகுப்பை தொடங்க விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படின்ற விவரம் வெளிவந்திருக்கின்றது.
2: அடுத்து மக்கள் ஓசல வந்திருக்கக்கூடிய செய்தி, செயற்கை நுண்ணறிவு AI ஆட்டோமேஷன் டிஜிட்டல் மயமாகும் தொழில்துறை என மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள நம் நாட்டிற்கு உயர்தர திறன் கொண்ட பணியாளர்கள் மிக அவசியம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. வரும் July 2026 ஆப்டிவேட் பிரடானா பதிவுக்கு நாடு முழுவதும் உள்ள 315 டிவேட் நிறுவனங்கள்ல 20,000 மேற்பட்ட இடங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்து தெரிவிச்சிருக்காரு.
1: அதே நேரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹூர் மாநில தேர்தல் இருக்குல்ல, அந்த சட்டமன்ற கலைப்பு இருக்கலையா,
2: ஆமா,
1: இது குறித்த நிறைய விவரங்கள் இது தொடர்பாக வெளி வந்திருக்கின்றன. இது கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கு.
2: அடுத்து தற்போதைய உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில நம்ம நாட்டினுடைய எரிவாயு விநியோகம் நிலையானதாகவும் போதுமானதாகவும் இருப்பதாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு வந்து இது பற்றிய விவரங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க.
1: சரிங்க, இவை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள், மற்றதெல்லாம் அப்பப்ப நாங்க பகிர்ந்துக்கிறோம். இருந்தாலும் நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க.
2: இன்றைய வணக்கம் இன்னும் நிறைய கதைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம்.
1: நீங்க என்ன பண்ணணும், எங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். விடுமுறையில் இருக்கிறதுனால நாங்க காலையில கேள்வி எல்லாம்
2: தொந்தரவு பண்ணல,
1: பள்ளி விடுமுறை வேற, காலையில நல்ல மழையா இருக்கு, கொஞ்சம் நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்த்து பத்திரமா போங்க. சித்தார்த்தனுடைய பாட்டு வந்துட்டே இருக்கு, உயிரிலே ஒன்றாக கலந்து.
2: இது வணக்கம் மின்னல்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் ஒரு பெண்மணி பள்ளி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வலது கை முழுவதும் வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது. அதை பார்த்த சில பேர் பயப்படவும் செய்வார்கள். ஒரு நாள் அவருடைய 8 வயது மகள் அம்மாவிடம் வந்து, அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா உங்க வலது கை மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கு என்று கேட்டாள். ஆசிரியர் சிரித்துக் கொண்டே மகளை பக்கத்தில் உட்கார வைத்து, மகளே, ஒரு பொருளையோ அல்லது உடல் உறுப்பையோ அது எப்படி தெரிகிறது என்பதை வைத்து மட்டும் அழகு என்று சொல்லக்கூடாது. அது என்ன செய்தது என்பதை வைத்துதான் அதன் உண்மையான மதிப்பு தெரியும். சிறு மகளுக்கு அது புரியவில்லை. எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க அம்மா என்று கேட்டாள். அப்போது ஆசிரியர் அமைதியாக, நீ சின்ன குழந்தையாக இருந்த காலத்தில் ஒரு நாள் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாய். அப்போது திடீர் என்று நம் வீட்டில் தீ பிடித்தது. சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் பயந்து நின்று குழந்தை குழந்தை என்று கத்தினார்கள். ஆனால் யாரும் உன்னை காப்பாற்ற உள்ள வர தைரியம் இல்லாமல் நின்றார்கள். அப்போதுதான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் உள்ளே ஓடி போய் உன்னை தூக்கி கொண்டு வெளியே வந்த. அந்த நேரத்தில் தீ பிடித்த ஒரு பொருள் என் கையின் மேல் விழுந்தது. அதனால் தான் என் கை இப்படி மாறி போனது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஆசிரியர் பின்னால் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆனால் இந்த கை என் மகளின் உயிரை காப்பாற்றின கை என்று நினைக்கும் போது இது எனக்கு ஒருபோதும் விகாரமாக தெரியவில்லை. அதை கேட்ட அந்த சிறுமகள் கண்ணீருடன் அம்மாவின் கையை பிடித்து முத்தமிட்டு, என் உயிரை காப்பாற்றின இந்த கை எப்படி இருந்தால் என்ன அம்மா, இதுதான் உலகத்திலே அழகான கை என்று சொன்னாள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வெளி அழகு காலம் போனால் மாறிவிடும், ஆனால் அன்பும் தியாகமும் செய்த இதயம் என்றென்றும் அழகாக தான் இருக்கும். ஒருவரின் உருவத்தை பார்த்து அவர்களை மதிப்பிடக் கூடாது. அவர்கள் செய்த நன்மையை பார்த்தால்தான் அவர்களின் உண்மையான அழகு புரியும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ. பாய்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 6:53. இந்த காலை பொழுது எப்படி இருக்கும்னா, பரபரப்பில்லாம ரொம்ப அமைதியா இருக்கும். அப்படி பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க மோகன்.
2: அப்படிதான் எனக்கு புரியல. ஏன்னா பெற்றோர்களுமே வந்து ஒரு மாதிரி விடுமுறை காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் பிள்ளைங்களும் வீட்டுல இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால பிள்ளைங்க தான் நம்ம மலேசியாவே காலை பொழுது பரபரப்பாக்குறது நினைக்கிறேன்.
1: கலகல பாக்குறதும் அவங்க தான், பரபரப்பாக்குறதும் அவங்க தான். அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் அசதியா இருக்கிற சூழல் இருந்து கொஞ்சம் அவங்களை அப்படியே அமைதிப்படுத்தி அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. இன்றைக்கு வியாழக்கிழமை ஆச்சு, இன்னும் ஒரு 2 நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து சில மாநிலங்களில் பள்ளிக்கூடங்கள் தொடங்கிரும், அப்புறம் திங்கக்கிழமை பெரும்பாலான மாநிலங்களில் தொடங்கும். இன்றையிலிருந்து பாத்தீங்கன்னா சுமார் 2 மில்லியன் வாகனங்கள் வந்து நெடுஞ்சாலைகளில் பயணிக்க கூடும் அப்படின்றாங்க. எப்படி போன வாரம் எல்லாம் நெரிசல் இருந்து ஒரு சில தினங்களுக்கு எல்லாம் இருந்ததோ அதே நெரிசல் இன்றையிலிருந்து மீண்டும் தொடங்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: 7ஆம் தேதி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கும். அதனால வெளி மாநிலங்களுக்கு போனவர்கள் மீண்டும் இங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. இருக்கிற இந்த அடுத்தடுத்த நாட்கள் வந்து பிள்ளைகளோட இன்னும் அதிகமா நேரத்தை செலவு பண்ணுங்க.
1: ஆனா மோகன், நம்ம இதை வந்து பெருசா எடுத்து போட்டுக்க கூட முடியாது. என்ன நெரிசலா இருக்கு,
2: என்ன நீங்க அப்படியே சொல்லிக்கிறீங்க. இப்ப எதைதான் நாங்க
1: ஏன்னா அப்படி எடுத்து போட்டுக்க முடியாது. நமக்கு தேவை இருக்கு, வெளியில போனோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். நேத்து கூட ஒரு ஆசிரியர் பேசினாங்க, விடுமுறைக்கு போலயா கேட்டா இதுக்கு பிறகுதான் போகணும்னாங்க. என்னங்க முடிய போகுதுன்னா 4 நாள் இருக்கே அப்படின்னா. அப்போ உங்களுடைய மனசுல இருக்கிறதா, சில பேருக்கு அந்த விடுமுறை பக்கத்திலே இருந்தா கூட போதும், சில பேருக்கு தூரமா போனாதான் விடுமுறைக்கே போன மாதிரி இருக்கும் இருக்கும்.
2: எது எப்படி உங்க உங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்களும் உங்க கூட வந்துகிட்டே இருக்கோம். அதனால நீங்களும் வாங்க, இன்னும் நிறைய பேசலாம்.
1: வாங்க தொடர்ந்து வணக்கம் மின்னலில் அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. 7 மணிக்கு செய்திகள் இருக்கு, செய்திகளுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின் FM.

0: வட அரைக்கோளத்தில் பருவமாற்றம், மலேசியாவில் எரிபொருள் கையிருப்பு போதுமானது. B15 பயோடீசல் நாட்டின் டீசல் விநியோக பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கடந்த மாதம் ரஷ்யாவின் வெற்றி நாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக மொஸ்கோவிற்கு சிறப்பு பயணம் மேற்கொண்ட பேரரசர் சுல்தான் இப்ராஹிமுக்கு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் நன்றி பகன்றுள்ளார். ரஷ்யாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உயர்நிலை சந்திப்பு அதிகரித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஆக்ககர போக்கை தெளிவாக வெளிப்படுத்துவதாக மலேசியாவுக்கான ரஷ்ய தூதர் நயல் லட்டிபோவ் தெரிவித்தார். மொஸ்கோவில் நடைபெற்ற 81வது வெற்றி நாள் கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட முதல் மலேசிய தலைவர் என்ற வகையில் சுல்தான் இப்ராஹிம் வரலாறு படைத்துள்ளார். இதனிடையே அடுத்த ஆண்டு அதிகாரப்படியான உறவுகளின் 60 ஆண்டுகளை ஒட்டி மலேசியாவில் எட்டப்பட்ட ஒத்துழைப்பு நிலை குறித்து ரஷ்யா பெருமிதம் கொள்வதாக லட்டிபோவ் தெரிவித்தார். இருநாட்டு மக்களின் நலனுக்காக இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்காசிய உலகம் முழுவதும் என மலேசியா ரஷ்யாவின் நீண்டகால நம்பகமான மிகவும் மதிப்புமிக்க பங்காளியாக இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இருநாடுகளும் எப்போதும் ஒன்றின் நலன்களை மற்றொன்று கருத்தில் கொண்டு பங்காளிகளாக செயல்பட முயல்கின்றன. இந்நிலையில் இம்மாதம் 17-18 நாள்களில் கசானில் நடைபெறும் ரஷ்யா ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்வதை ரஷ்யா பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக லட்டிபோவ் குறிப்பிட்டார். வட அரைக்கோளம் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஏற்படும் கோடை காலத்தை தொடர்ந்து கணிக்கையலாத சூழலை எதிர்கொள்வதற்கு மலேசியாவில் எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் எல்லா வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வருவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நாட்டிற்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தை பெறும் செயல்முறையில் இதுவும் அடங்கும். இதனிடையே பெரிய அளவிலான சூரிய ஒளி திட்டம் 6 LSS6க்கான ஒப்பந்தப்புள்ளி இந்த ஆண்டு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். உலகளவில் நிலவும் ஆற்றல் நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கம் விரைவுபடுத்தும் துறைகளுள் LSS6ம் ஒன்றாகும். இவ்வேளை நெருக்கடிக்கு நடுவே டீசல் விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்துவதற்கு செம்பனை எண்ணெய் அடிப்படையிலான B15 பயோடீசல் பயன்பாடு முக்கிய மாற்று வழியாக அமைகிறது. அதை விடுத்து நாட்டின் நிலைத்தன்மை செயல்திட்டத்தை மட்டும் அது ஆதரிக்கவில்லை என்று தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நோராயினி அகமத் தெரிவித்தார். பெட்ரோலிய டீசல் கையிருப்பில் தடை ஏற்படுமாயின் நாட்டிற்கு எரிபொருள் மூலங்களில் தேர்வு இருப்பதை உறுதி செய்வதே பயோடீசல் கலவையை B15க்கு விரிவுபடுத்துவதில் உள்ள முதன்மை நோக்கம் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் சிக்கன நடவடிக்கைகள் கல்வியமைச்சின் முதன்மை திட்டங்களை பாதிக்காது. தேசிய கல்வித்தரம் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்வதில் மாணவர்களின் நலன் உகந்த கற்றல் சூழலை வழங்குவதில் ஆகியவை தொடர்ந்து முன்னுரிமையாக இருப்பதாக அமைச்சர் ஃபட்லினா சிடேக் வலியுறுத்தினார். மேலும் அடுத்த ஆண்டு புதிய பாடத்திட்டம் தொடங்கப்படுவதையும் 6 வயது குழந்தைகள் முதலாம் வகுப்பில் சேர்வதையும் எந்தவொரு சிக்கன நடவடிக்கைகளும் பாதிக்காதவாறு கல்வியமைச்சு உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக தேடப்பட்டு வந்த ஆடவரை காவல்துறை சிறப்பு ஓப்ஸ்லீமா மூலம் கைது செய்துள்ளது. TR கும்பலைச் சேர்ந்த அந்த சந்தேக ஆள் இந்தியா சென்னையிலிருந்து தாய்லாந்து பேங்காக்கிற்கு செல்லும் வழியில் அந்த இருநாட்டு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்டதாக புக்கிடாமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். April 17 குவாலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வெளியிட்ட பிடியாணை அடிப்படையில் கடந்த மாதம் 7 பன்னாட்டு காவல்துறை இன்டர்பால் வெளியிட்ட சிவப்பு அறிக்கையின் அடிப்படையிலும் அந்த 46 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். தேசிய சேவை பயிற்சித்துறை JLKN இளம் தலைமுறையினருக்கான பண்பு மேம்பாட்டு பட்டறையாக மாற்றும் முயற்சியில் அத்துறை தனது பணியாளர்களுக்கு முதன்மை வழிகாட்டியாக MENHAN வியூக முனைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய இறையாண்மை கருதி ஒழுக்கம் உயர்நெறி மேல்தன்மை கொண்ட மனித மூலதனத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று JLKN தலைமை இயக்குநர் டத்தோ மர்சுகி மோக்தார் தெரிவித்தார். அதேவேளை தேசிய ஒருமைப்பாடு ஒற்றுமை நாட்டுப்பற்றை வலுப்படுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படும். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britta.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வந்த அரசதந்திர நடைமுறையிலிருந்து விலகி சவுதி அரேபியாவிற்கு தனது முதல் முஸ்லீம் அல்லாத தூதரை இந்தியா நியமித்துள்ளது. கத்தாருக்கான இந்தியாவின் தற்போதைய தூதர் விபுல் சவுதி அரேபியாவிற்கான அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. அவர் விரைவில் இந்த பொறுப்பை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விபுல் கத்தாரில் தனது தற்போதைய பதவியை ஏற்பதற்கு முன்பு 2017 முதல் 2020 வரை துபாயில் இந்தியாவின் துணை தூதராகவும் 2020 முதல் 2023 வரை வெளியுறவு அமைச்சின் இணைச் செயலாளராகவும் பணியாற்றினார். பெய்ரூட் மீதான எந்தவொரு தாக்குதலும் மேற்காசிய போரை முழு அளவில் மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். ஹஸ்புல்லா தரப்பிற்கு எதிரான தனது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். இதனிடையே லெபனானில் போர் முடிவுக்கு வர வேண்டுமாயின் இஸ்ரேலிய படைகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாஷிங்டனில் இஸ்ரேலிய லெபனான் பேராளர்கள் இரண்டாவது நாளாக நேரடி பேச்சு நடத்தவிருந்த நிலையில் அவரது எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த பேச்சு நடத்த தயாராக உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளனர் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். இருப்பினும் கொள்கை வேறுபாடு உயர்நிலையிலான கலந்தாய்விற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1962 முதல் பொருளாதார தடையை நீடித்து வரும் அமெரிக்காவிடமிருந்து கியூபா தொடர் அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறது. முன்னதாக அந்நாட்டின் கம்யூனிச ஆட்சிக்குள் பேச்சு நடத்த விரும்பும் தரப்பை கண்டறிவதற்கான வாய்ப்புகள் குறித்து ரூபியோவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அமெரிக்க செல்வந்தர் இலான் மாஸ்கின் ஏவுகணை செயற்கைக்கோள் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் சாதனை அளவிலான தொடக்கக்கட்ட பொது பங்களிப்பு IPO மூலம் 75 பில்லியன் டாலரை திரட்ட இலக்கிட்டுள்ளது. அந்நிறுவனம் $135 என்ற தொடக்கக்கட்ட விலையில் 555,555 பங்குகளை விற்பனைக்கு வைக்கும் என்றும் கூறியுள்ளது. இந்த IPO வெற்றியடையுமாயின் மஸ்கின் நிறுவனம் 2019 $25.6 பில்லியன் டாலரை திரட்டிய எண்ணெய் நிறுவனம் சவுதி அராம்கோ வைத்திருக்கும் நிதி சாதனையை முறியடிக்கும். இது உலகின் பெரும் செல்வந்தரான அவரை மனிதகுலத்தின் முதல் ட்ரில்லியனராகவும் மாற்றக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். விளையாட்டு 2026 இந்தோனேசிய பொதுப்பந்து தேசிய முதன்மை ஆடவர் இரட்டையர் ஆரன்சியா சோவூயிக் இளம் இணையினர் காங்காய் சிங் ஆரன் தாய் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறினர். நாட்டின் முதன்மை மகளிர் இரட்டையர் பர்லிதான் அம்தீனாவும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இது தவிர மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரர் கே லட்சரா கலப்பு இரட்டையர் கோசுன் ஹாட் ஷெவான்லாய் ஜேமி ஆகியோரும் இரண்டாம் சுற்றில் நுழைந்துள்ளனர். 2026 உலக கார்பந்து பெருவிழா தொடங்குவதற்கு ஒரு வாரம் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் நட்புமுறை ஆட்டத்தில் அல்ஜீரியா 1-0 சோழியம் என நெதர்லாந்தை வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராட்டர்டாமில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹாஜ் மூசா 86th நிமிடத்தில் அந்த ஒற்றை கோலை புகுத்தினார். வட அரைக்கோளத்தில் பருவமாற்றம், மலேசியாவில் எரிபொருள் கையிருப்பு போதுமானது. B15 பயோடீசல் நாட்டின் டீசல் விநியோக பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1956 இன்றைய நாளில் கோலாலம்பூரில் கிராம தொழில் மேம்பாட்டு அதிகார அமைப்பு ரீடாவின் சிறார் பராமரிப்பு பயிற்சி மையத்தை மலையா கூட்டரசு முதலமைச்சர் துங்கு அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார். 280,000 வெள்ளி செலவில் அமைக்கப்பட்ட இந்த மையம் கிராமப்புற பெண்களுக்கு குடும்ப அடிப்படையிலான பொருளாதார நடவடிக்கைகளில் பயிற்சி வழங்கும் நோக்கத்துடன் நிறுவப்பட்டது. இதன் மூலம் அவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டுவதோடு கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் சிறார் வளர்ப்பு, இல்லறவியல், தோட்ட பராமரிப்பு, குடிமை பொறுப்புணர்வு, சமயம் போன்ற துறைகளில் பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சிக்காக மலையா கூட்டரசின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாத பயிற்சியில் பங்கேற்றனர். இந்த மையம் நிறுவப்பட்டதன் மூலம் கிராமப்புற பெண்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் தேவையான பொருளாதார அறிவை பெறுவதோடு மட்டுமல்லாமல் கிராம சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பல நடவடிக்கைகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா.

0: வணக்கம், இன்னும் எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி 7:18 நிமிடம். திங்கட்கிழமை முடிந்து, செவ்வாய்க்கிழமை முடிந்து, புதனும் முடிந்து, இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிருச்சு.
1: முடிஞ்சு முடிஞ்சேன்னு வியாழக்கிழமை வந்துருச்சு.
0: கிட்ட திங்கக்கிழமை மாதிரி அதனாலதான்.
1: சரி, இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கட்டும். காலையிலே தூக்கத்தை பத்தி பேசணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சாலும், தூக்கம்ன்றது அடிப்படை விஷயம், அது கண்டிப்பா பேசிதாகணும்.
0: பொதுவாகவே தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி விடுமுறை காலங்கள் வரும்போதும் நம்ம வந்து ரொம்ப அலைச்சல் படுத்திக்கிறோம். நம்மள இது அதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பங்க தூங்குவீங்க, எப்பங்க ஓய்வு எடுக்கீங்கன்னா, இந்த மாதிரி விடுமுறை காலங்கள் வரும்போது கொஞ்சம் கூடுதலான ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா தூக்கம் எல்லாத்துக்கும் அடிப்படை.
1: நம்மள சுத்தி சில பேர் இருப்பாங்க தெய்வீக, இவங்க தூங்குறாங்களா இல்லையானே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம யோசிப்போம், எப்பதான் அவங்க தூங்குவாங்க, எனக்கு எந்த நேரமும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு எங்கேயாவது வெளியே போய்கிட்டு இது அங்க வந்தா இது அங்க இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இவங்க உண்மைக்குமே தூங்குறாங்களான்னு நமக்கே சில கேள்வி வரும்.
0: இரவுல கூட இவங்க வந்து இந்த முழிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ரகத்தை சேர்ந்தவங்க, எப்படி தூங்குவாங்க, எப்ப தூங்குவாங்கன்னே தெரியாது. நமக்கெல்லாம் தூங்கலனா மயக்கமே வர மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களை சுத்தி அறவே தூங்க மாட்டாங்க, ரொம்ப கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் விழிப்பு நிலையிலே இருப்பாங்க. இப்படி இருக்கிறாங்களா,
1: அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. எந்த நேரமும் அப்படியே இருக்காங்களே, தூங்குறாங்களா இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும்ல, அந்த நபர்கள் யாரு அப்படின்றத நீங்க மாட்டியே விடலாம்.
0: 3-2-2-8-2-5-7-3-3-6-8 கை தொலைபேசினால தூங்காம இருக்கிறவங்க கூட இருப்பாங்க பாருங்களேன்.
1: ஆமா,
0: தூங்க போயிருவாங்க. 2-3 மணி நேரம் அப்படியே கை தொலைபேசி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதையெல்லாம் பேசுவோம். திங்கா பாட்டு வந்துட்டு இருக்கு. ஏ ஆர் ரஹ்மானுடைய குரல் எல்
1: கேட்கலாங்க. இது வடக்கம் மின்னல்.

0: ஆய்வோடு மலையா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு நூலகர் விஜயலட்சுமி.
1: வணக்கம். மனதுக்கு ஊக்கத்தையும் அதே வேளையில ஒரு நல்ல இலக்கிய வாசிப்பு அனுபவத்தையும் தரக்கூடிய புத்தகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். 1988 வெளிவந்து 65 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் தான் பிரேசிலிய எழுத்தாளர் பவுலோ கொயிலோ போர்த்துகீசிய மொழியில் எழுதின த அல்கெமிஸ்ட். தமிழ்ல ரசவாதி என்ற பெயர்ல இந்த நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நாவலுடைய கதாநாயகன் சந்தியாகோ ஸ்பெயின்ல வாழக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கும் இளைஞன். ஓரளவு படித்தவன், சுதந்திரமா வாழக்கூடியவன், வாழ்க்கையில குறைன்னு சொல்லிக்க எதுவும் இல்லை. ஆனா ஒரு கனவு அவனை விடாம துரத்து. எகிப்துல பிரமிடுகளுக்கு மத்தியில ஒரு பெரிய பொக்கிஷம் புதைந்திருக்கிறதா அவனுக்கு திரும்ப திரும்ப கனவு வருது. ஸ்பெயின்ல இருந்து புறப்பட்டு அந்த கனவை பின்தொடர்ந்து போகிறான் சந்தியாகோ. வழியில அவன் சந்திக்கும் மனிதர்கள், எதிர்கொள்ளும் தடைகள் தான் இந்த நாவலை நகர்த்தி செல்லுது. இந்த பயணத்துல சந்தியாகோவுக்கும் அவன் சந்திக்கும் ரசவாதி ஒருவருக்குமான உரையாடல் நாவலுடைய முக்கியமான பகுதி. நீ ஏதாவது ஒன்னு ஆழமா நேசிக்கும் போது இந்த பிரபஞ்சமே வரிந்து கட்டி கொண்டு உன் கனவை நனவாக்குறதுக்கான எல்லா கதவுகளையும் திறந்துவிடும் அப்படிங்கிற வாழ்க்கை ரகசியத்தை அந்த ரசவாதி சந்தியாகோவுக்கு சொல்றாரு. எனக்கு இந்த நாவல் மிகவும் பிடிக்க மூன்று காரணங்கள் இருக்கு. இது இந்த நாவல்ல இருந்து நான் பெற்றுக்கொண்ட தரிசனம்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். என்னுடைய குறிக்கோள், என்னுடைய தன்னரம் என்ன அப்படிங்கறது முதலாவது. சந்தியாகோவினுடைய பயணம் சொல்வது இதுதான். நம்ம எப்ப நம்முடைய கனவை மறுக்கிறோமோ அந்த நொடியை வாழ்வது நிறுத்தி விட்டோம் அப்படிங்கறது அர்த்தம். வெறுமனே உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கறது. இரண்டாவது, நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளுக்கான அர்த்தம். எந்த ஒரு தோல்வியுமே நம் வழி தவறி போயிட்டோம் அப்படிங்கறதுக்கான அர்த்தம். ஒவ்வொரு தோல்வியும் நாம போகும் சரியான வழியினுடைய ஒரு பகுதி அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். மூன்றாவது, அந்தந்த தருணத்துல வாழக்கூடியதனுடைய முக்கியத்துவம். சந்தியாகோ பிரமிட்டை நோக்கி ஓடும் போது ஒவ்வொரு நாளும் முழுமையா வாழ்றான். எந்த ஒரு நாளை பற்றியும் அவன் பெரிதா பொருட்படுத்துறது இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படுறது இல்ல. இந்த நாவலை வாசித்து முடிக்கிற தருணத்துல சந்தியாகோவுக்கு அந்த பொக்கிஷம் கிடைத்ததா அப்படின்ற கேள்வி நமக்கு வராது. அதற்கு பதிலா இந்த பயணம் முடிந்த பிறகு சந்தியாகோ யாரா மாறி இருக்கான் அப்படின்ற கேள்விதான் வரும். அதற்கான விடை இந்த புத்தகத்தை வாசியுங்க. ஏனென்றால் ரசவாதி நாவலை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு கேள்விகள் மனதில் வரும். ஒன்று, என் கனவு அல்லது என்னுடைய தன்னரம் என்ன? இரண்டாவது கேள்வி, நான் எப்போ என்னுடைய தன்னரத்தை நோக்கி புறப்பட போறேன் அப்படிங்கறது. பவுலோ கொயிலோவின் ரசவாதி நாவலை அருகில் உள்ள நூலகங்கள், இணையவழி புத்தக கடைகள்ல கட்டாயம் வாங்கி வாசியுங்கள். நன்றி.

சூட்டுக்கண்ணா அண்டர் கட்டில தண்டர் தொண்டர் அண்டர் வந்தர் ஜூட்டுக்கண்ணா அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா இப்போது ஜோடா.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-97-219-19.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, யாருங்க தூங்கவே மாற்றா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: உங்களை சுத்தி கண்டிப்பா சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்து அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: ரோஷன் வந்திருக்கிறாரு. ஏன் ரோஷன் தூங்க மாட்டீங்க?
3: நான் தூங்கி இருந்திருக்கிறேன்.
1: யாரு இப்ப தூங்காம இருக்கா உங்களை சுத்தி?
3: ரொம்ப அதிகமா தூங்கிறதுக்கு பாக்குறேன், எங்க அம்மாவை ரொம்ப பாக்குறேன். ஏன்னா அவங்க தூங்குறதி ரொம்ப கம்மியான நேரமா தூங்குவாங்க. விதிக்கால நம்ம 12 மணி போல எழுந்து வந்தா கூட அவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க, முழிச்சு எனக்கு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. தூங்கலையானே தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: என்ன பாத்துட்டு இருப்பாங்க? யூடியூபா?
3: ஆமா, யூடியூப். அதுக்கப்புறம் காலையிலயே வந்துட்டு 5 மணிக்கு எழுதி வந்துருவாங்க. அப்ப நான் கேப்பேன், நான் தான் வேலைக்கு போய் எழுதிருக்கிறோம், நீங்க வீட்டுல இருக்க வேண்டியது, நீங்க எழுத வரீங்கன்னு. இல்ல தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கே தெரியுது, 8 மணிக்கு படுக்கிறாங்க, 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, பாக்குறப்பெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை செய்யறாங்க. அது பண்றாங்க,
1: என்ன மாயமா செயல்படுறாங்களே நினைக்கிற ஒரு சிசிடிவி வச்சுதான் பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு.
3: நானும் ரொம்ப சொல்லிட்டேன், ரெஸ்ட் பண்ணுங்க, இப்ப யாரும் உங்களை எழுப்பி விட்டாங்களா, ஏன் வர்றீங்க, வேலை செய்யாது, பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லவே கேட்கவே மாட்டாங்க.
1: இப்ப மதியம் தூங்குறாங்க ஒரு வேலை?
3: மதியம் கூட நான் வீட்டுல சண்டையெல்லாம் கூட பாத்துறப்ப தூங்குறது இல்லையே,
1: தூங்குறதும் இல்ல. இல்ல ஒருவேளை இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிற நிலையில விழிப்பு நிலையில நினைக்கிறாங்களோ.
3: அப்படிதான்.
1: அம்மாவை நல்லா தூங்க சொல்லுங்க, நாங்க சொன்னோம் சொல்லுங்க, சரியா? நன்றி நன்றி. வீட்டுல இருக்கிற பெரியவங்க இப்படிதான், ஆனா நீங்க ஏதாவது வேற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருங்களேன், எனக்கு லேச தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காணா
2: போயிருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோழி தூக்கம்னு ஒண்ணு சொல்லுவாங்க?
1: ஆமா ஆமா,
2: கொஞ்ச நேரம் தூங்குறது. சில சமயங்கள்ல மதியம் கூட சில பேர் அந்த கோழி தூக்கம் கொஞ்ச நேரமா தூங்கணும்னு நினைப்பாங்க.
1: ஆனா அதுவே தூங்காதவங்களும் இருக்காங்க.
2: ஆமா,
1: உங்களை சுத்தி யாருங்க தூங்கவே மாட்டாங்க? வாங்க பேசுவோம். அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, ரோஷனுடைய அம்மாவுக்காக இந்த பாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
2: எடுத்துக்கலாம். என்ன பாட்டு?

0: 7:36 வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க இருக்காங்களே, இவங்க ரொம்ப தூங்குறது குறைவு, அது ஒரு பக்கம் இருக்க கொஞ்சம் நல்லா தூங்கிதான் எழுந்துறீங்களே அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுகோளை விடுத்துறோம். மற்றவங்க பொதுவாகவே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க இல்லையா, நம்ம பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு என்னன்னா நல்ல தூக்கம் தேவை. மத்தியானம் நம்மளுக்கு அலுவலகத்துல கொடுக்குற ஓய்வு நேரமே அதுக்குதான், அதையும் நம்ம பயன்படுத்திக்கிறதுல. வீட்டுக்கு வந்துட்ட பிறகும் ஒரு 9-10 படுக்க போயிடுறோம், ஆனாலும் ஏன் தூங்குறதுக்கு 12 ஆகுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூக்கம் போதாத நிலையில மற்ற பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா.
1: சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், பேசுறீங்களா? அதாவது என்ன, இப்ப தூக்கம் வரல அப்படின்னா பொதுவா என்ன காரணம், ஏன் தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்றாங்க?
0: தூக்கம் வரலன்னா நிறைய சிந்தனைகள் முகம் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு.
1: வேற இருக்கு,
0: பெரும்பாலும் குளிர் சாதனம் பயன்படுத்துறோம். அடுத்தது என்னன்னா வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருப்போம், நாளைக்கு என்ன பண்றது, அதெல்லாம் யோசிக்கும் போது அதுவும் அந்த சிந்தனை.
1: அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கைபேசி பயன்படுத்துறது, இதனால தூக்கம்.
0: நீங்க எல்லாம் அந்த மாதிரி தானே முகன்,
1: தெரியுமா? அதனால ரொம்ப குறைவான நேரம் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து நிறைய நாடுகள் இருக்கு. ஜப்பான் 5 தான் தூங்குறாங்க, சவுத் கொரியா, சவுதி அரேபியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, இஜிப்ட் அப்படின்னு சொல்லி 5-6 தூங்கக்கூடிய நாடுகள் பட்டியல நம்ம நாடு இணைஞ்சிருக்கு.
0: இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து 8 தூங்கணும்னு சொல்லுவாங்க, பெரியவங்க வந்து 6 தூங்கினாலும் நல்லா தூங்கி எழுந்திருக்கணும்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: அங்கதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க நினைக்கலாம், நான் வந்து ஒரு 11 தூங்கிட்டு காலையில 6 எழுந்திருக்கிறேன் அப்படின்னு, அதுல எவ்வளவு சரியான தூக்கம் அப்படின்றதுதான் இங்க முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடுமுறை காலம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம்.
1: உலகத்திலே வந்து 7.5 தூங்கக்கூடிய ஒரு நாடு இருக்கு, நியூசிலாந்து. மக்கள் தான் அதிக மணி நேரம் தூங்குறாங்க.
0: பாருங்களேன்,
1: குழுக்கள் இருக்கிறனாலேன்னு தெரியல,
0: ஏன் அங்க சூடாவே இருக்காதா? நியூசிலாந்து தான் போகணும் போல. அடுத்தது
1: நிறைய நேரம் தூங்குறதுக்கா?

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
3: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
4: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
3: கல்யாணத்துக்கு வர 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
4: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
3: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
4: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
3: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க?
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
7: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: கொஞ்சம்
1: எழுந்திருக்கீங்க
2: காலையில?
0: அப்போ
2: ஒரு 8:30 எழுந்திருச்சுன்னா 8 மணி நேரம் சரியாயிருமே. ராத்திரிக்கு சீக்கிரமா தூங்குங்க.
0: நானும் ட்ரை பண்றேன். எங்க வீட்டுக்கு வர வரைக்கும் தூக்கமா இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூக்கத்தை காணோம்.
2: அப்படியே போய் கட்டில போய் அப்படியே அசந்து படுக்கும் போது தூக்க காண போயிடும்.
0: கிளம்பி
2: வேலைக்கு போய்
1: எல்லாம் விடுமுறை இதுல இருக்காங்களா இல்ல வேலைக்கு வந்துட்டாங்களா மீண்டும்?
2: நன்றி. நல்லா தூங்கணும்னு அனுப்பி வச்சிருக்கோம். தெரியல இன்னைக்கும் நாளைக்கு அதே கதை வரும். தூங்க முடியல அப்படின்ட்டு
1: தாமதமா தூங்கிட்டு அதனால கொஞ்சம் தூக்கத்தை பாத்துக்கோங்கன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு தலைப்பை காலிலேயே பண்றோம்.
2: மலேசியர்கள் ரொம்ப குறைவா தூங்கிக்கிட்டு இருக்கோம். கருத்துல எடுத்துக் கொள்ளுங்க. கண்ணே கண்மணி தூங்குங்க. இப்ப எழுந்திருச்சு
1: அதுதான்.